கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: புது நந்த வனமே சம்மதம் சொல்லு இந்த இடமே இந்த சோகமே
1: அக்கமக என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க
2: யாரோட அக்கமக டாய்
1: அண்ணனோட அக்கமக நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல பழக்கம்
1: அண்ணனோட பச்சை அது

0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை FM 90.4.
2: சுயநம்பிக்கை உறுதிதான் வெற்றியின் முதல் ரகசியம். நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல்

சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. நீதிக்காகவும் உண்மைக்காகவும் போராட தேவையான ஒரு மன துணிச்சலை வழங்குவதுதான் தன்னுரிமை சிறப்பியல்பு. எளிதில் தடுமாற்றத்திற்கு இலக்காகி விடாமல் மன உறுதியும் குறிக்கோளும் கொண்ட வாழ்க்கையை வாழச் செய்வது இந்த ஒரு பண்பு. சமுதாயத்தின் மகத்தான நம்பிக்கை தனி நபருடைய நல்ல பண்பு நலன்கள் மட்டும்தான். ஒரு நபர் தன்னுடைய நல்ல பண்பு நலன்களை இழந்துட்டாருன்னு வைங்கள, வாழ்க்கையில எல்லாத்தையும் இழக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படலாம். இந்த உலகிற்கு ஒரு நாளும் அடிமையா வாழக்கூடாது. உண்மையான உரிமை உணர்வு உள்ள நபரா வாழணும். தன் உரிமை உணர்வை செயல்படுத்த விரும்பக்கூடிய நபர் மனசாட்சி படி நடப்பாரு. தன்னுடைய கருத்துக்களை பயம் இல்லாம வெளிப்படுத்துவாரு. தன்னுடைய நம்பிக்கை நியாயத்தை விளைவுகளை கவலையே இல்லாம சொல்லிடுவாரு. நல்லது எது, தீயது எது, சரியது தவறியது அப்படின்றத இந்த தன் உரிமை சிறப்பு இயல்பு தீர்மானம் பண்ணி கொடுத்துடும். போலித்தனமான நடிப்பை கொண்ட நபர்கள் உங்களை சுத்தி இருக்காங்க அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலகிடணும். தனக்குரிய சமுதாய தகுதியை அங்கீகரித்து ஏற்று தன்னுடைய தகுதிக்கேற்ப வாழ்வது ஒரு நபருடைய ஒருமைப்பாட்டு ஆளுமை பண்பை உயர்த்தி காட்டக்கூடியது. மத்தவங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக அடுத்தவங்க கார்ல பகட்டா பயணம் செய்யறதை விட சாமானியரா சாலையில நடந்து போறது எவ்வளவோ மேல். எப்பவுமே எளிமையை கடைபிடிக்கிறது வாழ்க்கைக்கு நல்லது. அறிவு ஆழத்தின் அடையாளம் எளிமை மட்டும்தான். போலி பகட்டாளரா ஒரு நாள் வாழ வேண்டாம். எடுத்துக்காட்டுக்கு பணத்திற்கும் சமுதாயத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்தும் தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறது தவறானது. மத்தவங்களுடைய வற்புறுத்தலுக்காக இணங்கி எதையும் செஞ்சிடக் கூடாது. அவங்க சொல்றது நல்ல மதிப்பீடுகளை கொண்ட ஒரு செயலா அப்படின்றத யோசிக்கணும். இதமாவும் பதமாவும் நடந்துக்க பழகணும். நல்லொழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க பலவீனமான நபராவோ கோழையாவோ இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. மத்தவங்களை நாம தீர்ப்பிடக் கூடாது, கண்டனம் செய்யக்கூடாது. பரந்த மனம் படைத்த நபரா வாழணும். வழக்கமானது பாரம்பரியமானது அப்படின்றதுக்காக விடாப்பிடியா எதையும் அடிமைத்தனமா திரும்ப திரும்ப செய்யணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நம்ம தன் உரிமை சிறப்பு இயல்பு என்ன அப்படின்றத சிந்திக்கணும். அதன்படி செயல்படுறதுல உறுதியா இருக்கணும். நம்மளுடைய உணர்வுகளை கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். சோதனைக்கு உட்படக்கூடிய நெருக்கடியான கட்டங்கள்ல கூட உணர்ச்சி வசப்படாம செயல்படுறதுதான் பண்பின் முத்தான முத்திரையை வெளிப்படுத்தும். உங்க கருத்துக்கள் சிறந்தது அப்படின்னா அதை உங்க செயல்பாட்டுல காட்டணும். குறுகிய கண்ணோட்டம் கொண்ட நபரா வாழக்கூடாது. உங்க காரியத்துல கருத்தா செயல்படணும். அடுத்தவங்க விஷயங்களை குறுக்கிட முயலும் போது அவர்கள் வேலையை அவரவர் பார்த்து கொண்டால் போதும் அப்படின்றத உணர்ற மாதிரி சாதுரியமா உதவி புரியணும். அற்பத்தனமாவோ புத்திசாலித்தனம் அற்றத்தனமாவோ தீமையான முறையிலேயோ செயல்படக்கூடிய கும்பல்ல ஒரு நபரா ஒரு நாளும் சேர்ந்துடக்கூடாது. இந்த கும்பல் மனோபாவத்தை நம்ம கிட்ட இருந்து அறவே விலக்கிடணும். கண்மூடித்தனமா ஒரு கூட்டத்தை ஒரு நாளும் பின்பற்றுவது முன்னேற்றத்தை தராது. கும்பல்ல இருந்து விலகியே நில்லுங்க. உங்களுக்கு நீங்களே எஜமானனா இருங்க. தன்னுரிமை சிறப்பு இயல்பு தன்னால மலர ஆரம்பிக்கும். அதனாலதான் ஏசுபிரான் கூட சொல்றாரு, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். ஆக நாம எதை விதைக்க விரும்புகின்றோமோ அதுவே நமக்கு அறுவடையாகும். அன்பை விதைத்தால் அன்பே விளையும். அகிலம் முழுவதும் நன்மை நிறையும். உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் யாவையும் உலகிற்கு நீங்களே முதலில் கொடுத்து விடுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக் BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: வானொலி
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை FM 90.4
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி வினை திட்பம், அதிகாரம் 67, குறள் எண் 662. ஊருரால் உற்றபின் உள்காமை இவ்விரண்டின் ஆர் என்பர் ஆய்ந்தவர் கோல். ஆராய்ந்து அறிந்தவர்களின் கொள்கையானது இடையூறு வரும் முன்பாகவே விளக்கிக் கொள்ளுதலும், ஒருவேளை வந்தால் மனம் தளராமையும் ஆகிய இரண்டு வழிகளே ஆகும். பழுதுபடும் செயல்களை செய்யாது இருப்பது, பழுதுபட்டாலும் மனம் தளராமல் இருப்பது, இவ்விரண்டும் நீதி நூல் பல ஆய்ந்தவரின் கோட்பாடு அப்படின்ற கருத்தை தான் திருவள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான ஒரு உண்மை நிகழ்வை தெரிஞ்சுக்கலாமா? 1795 ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த தாமஸ் கார்லி ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர், எழுத்தாளர், வரலாற்று ஆய்வாளராகவும் இருக்காரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த நாட்கள்ல பிரான்ஸ் நாட்டில் நடக்கக்கூடிய பிரெஞ்சு புரட்சி பத்தி நிறைய ஆதாரங்களை சேர்த்து ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அதை யார்கிட்ட கொடுக்கிறாரு அப்படின்னா, ஜான் ஸ்டூவர்ட் மில் அப்படின்ற தன்னுடைய நண்பர்கிட்ட கொடுத்து அதை படிச்சு பார்க்கும்படி சொல்லிட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போய் தன்னுடைய வீட்டின் ஒரு மூலையில கொண்டு போய் வச்சிட்டாரு. அப்படி ஒரு புத்தகம் வாங்கினதையே அவர் மறந்துட்டாரு. கொஞ்ச நாட்கள் கழித்து புத்தகத்தை திரும்ப கேக்குறாரு தாமஸ் கார்லி. வீட்டுக்கு போனவருக்கு பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, ஒரு மூலையில கிடந்ததால அது ஏதோ பழைய புத்தகம் அப்படின்னு நினைச்சு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பணியாளர் அதை விறகு எரிக்கக்கூடிய காகிதங்களா பயன்படுத்தி எரிச்சிட்டாங்க. சோகத்தோட பயத்தோட கலக்கத்தோட வந்து சொல்றாரு. இடிஞ்சு போயிட்டாரு தாமஸ் கார்லி. என்ன பண்றதுனே தெரியல. மனசு தளர்ந்து போன நிலையில ஒரு நாள் தெரு வீதியில நடந்து போறாரு. அப்போ ஒரு காட்சியை கவனிக்கிறாரு. ஒரு கொத்தனார் செங்கல் செங்கல்லா அடுக்கி ஒரு கட்டடத்தை உருவாக்கக்கூடிய அந்த காட்சியை பாக்குறாரு. அப்போதான் அவருடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகுது. அது என்ன அப்படின்னா, செங்கல் செங்கல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு முழு கட்டடம் உருவாகுது. அப்போ மறுபடியும் நான் முயற்சி பண்ணும்போது நிச்சயமா என்னால முழு புத்தகத்தை உருவாக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோட செயல்பட ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் தன்னுடைய வரலாற்று குறிப்புகளை தேடுறாரு. இன்னும் அதிகமான குறிப்புகளை தன்னுடைய ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கத்தை எழுதணும் அப்படின்ற எண்ணத்துல எழுத ஆரம்பிக்கிறாரு. அதற்காக இரவு பகலா கடுமையா உழைக்கிறாரு. கடைசியா ஒரு புத்தகம் உருவாயிடுச்சு. அது அவர் படிச்சு பார்க்கும்போது முந்தைய புத்தகத்தை விட மிக சிறப்பானது அமைஞ்சிருந்தது இந்த இரண்டாவது புத்தகம். இந்த திருக்குறளும் இந்த நிகழ்வும் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, நாம ஒரு செயல ஆரம்பிக்கிறோம், அதுல இடையூறு வராதபடிக்கு விழிப்புணர்வோடு அந்த செயலை செய்யணும். ஒருவேளை இடையூறு வந்துடுச்சு அப்படின்னா மனசை தளர விடாம

0: கைத்தொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567-23046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் மரியம் அஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில சந்தோஷம் பத்தி புராணங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு கதையை தான் தெரிஞ்சுக்க போறோம். உயிரினங்களை எல்லாம் படைச்ச பிரம்மா மனிதர்கள் எல்லாரும் சந்தோஷமா வாழ்றதுக்காக அதற்கான ஏற்பாடுகளை அவரே செஞ்சுட்டு வந்தாராம். நாம சந்தோஷமா வாழ கடவுளை எல்லாத்தையும் செய்யறாரு. நாம எதுக்கும் பயப்படணும்ன்ற அவசியமே இல்ல அப்படின்ற எண்ணம் மனிதர்கள் மனசுக்குள்ள உருவாயிடுச்சு. ஆணவம் அதிகமாயிடுச்சு. சுயநலம் ஒண்ண மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நிறைய தீய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த தீய செயல்களால பிரம்மா ரொம்பவே வருத்தப்பட்டாரு. மனிதர்களுக்கு ரொம்பவே சுலபமா சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை நாம கொடுத்துடுறோம். அதனாலதான் தீய செயல்களை துணிச்சலோட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் ஒரு காரியம் செய்ய போறேன், இந்த சந்தோஷத்தை மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்க போறேன் அப்படின்னு முடிவெடுத்தாராம். சந்தோஷத்தை ஒளித்து வைப்பதற்காக ஒரு ரகசியமான இடம் ஒன்றை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல பிரம்மா என்ன பண்றாரு, ஆலோசனை கூட்டம் ஒண்ணுக்கு ஏற்பாடு பண்றாரு. கூட்டத்திற்கு வந்திருந்த தேவர்கள் மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாதபடி சந்தோஷத்தை ஒளித்து வைப்பது எங்கே அப்படின்ற இடத்தை ஒவ்வொருத்தரா சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். மனிதர்கள் செல்ல முடியாத ஒரு இடத்தில் ஆழமான குழி ஒன்றை தோண்டி சந்தோஷத்தை அங்கே புதைத்து வைத்து விட வேண்டும் அப்படின்னு முதல்ல ஒருத்தர் சொன்னாராம். மனிதனை ரொம்ப குறைவா மதிப்பிடாத, அவன் ரொம்பவே புத்திசாலி. பூமியில சந்தோஷத்தை எந்த இடத்துல புதைச்சு வச்சாலும் சரி, சுலபமா கண்டுபிடிச்சு மறுபடியும் அதை வெளியே எடுத்துட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி பிரம்மா என்ன பண்றாரு, அந்த யோசனையை நிராகரிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா இன்னொருத்தர் எழுந்து நிக்கிறாரு. ரொம்ப கெட்டியான பாத்திரம் ஒண்ணுல சந்தோஷத்தை அடைச்சு அதை திறக்க முடியாதபடி கெட்டியா மூடி ஆழமான சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ள தூக்கி போட்டுறணும். அப்ப யாராலே கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம். மனிதன் ஆழ்கடல்ல போட்டு அந்த பாத்திரத்தை தேடி புடிச்சு மறுபடியும் அந்த சந்தோஷத்தை வெளியே கொண்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா அந்த யோசனையை நிராகரிச்சிட்டாராம். இப்போ இந்த மாதிரி பல யோசனைகள் வந்துட்டே இருக்குது. அவருக்கு எதுவுமே சரியா படல, எல்லாத்தையும் நிராகரிச்சுக்கிட்டே இருக்காரு. கடைசியா பிரம்மாக்குள்ளே ஒரு நல்ல யோசனை உருவாகுச்சு. அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது,
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. மனிதனுடைய சந்தோஷத்தை ஏதாவது ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கணும். ஏன்னா ரொம்ப எளிமையா கிடைக்கிறதால அவன் நிறைய தீய செயல்களை துணிச்சலோட செய்யறான். எங்க ஒளிச்சு வைக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல தேவர்கள் எல்லாரையும் வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் ஒண்ணு போட்டாரு. ஒவ்வொருத்தருடைய ஆலோசனைகளை சொல்லும் போது அது பிரம்மாவுக்கு சரியா தெரியல. கடைசியா அவருக்குள்ளே ஒரு நல்ல யோசனை ஒண்ணு உருவாகுச்சு. அது என்ன தெரியுமா? அவர் பேச ஆரம்பிச்சாரு, என்கிட்ட இருக்கிற நல்ல யோசனை என்ன அப்படின்னா, இந்த மனிதன் தன்னுடைய மனசை இன்னும் கட்டுப்படுத்த தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு மனிதனுடைய மனம்தான் மனிதனையே ஆட்டி படைக்குது. தனக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சக்தியை அவன் தெரிஞ்சுக்காம ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அதற்கான ஆற்றலையும் சக்தியையும் இன்னும் வெளியே தான் தேடிட்டே அலைகிறான். கட்டாயமா தன் மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத மனிதன் ஒரு நாளும் தேட போறதே இல்லை. ஆக இந்த சந்தோஷத்தை அந்த மனிதனுடைய மனதுக்குள்ளே நான் ஒளிச்சு வைக்க போறேன். மனிதன் தன்னுடைய சந்தோஷத்தை உலகம் முழுவதும் தேடி தேடி போனாலும் கண்டுபிடிக்க முடியாம நிச்சயமா ஏமாறதான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை மனிதனுடைய மனதிற்குள் ஒளிச்சு வச்சுட்டு போயிட்டாராம். ஆமா நீர்களே, இந்த புராண கதை நமக்கு எவ்வளவு பெரிய உண்மை எடுத்து சொல்லுது. மனிதன் தனக்கு வேண்டிய சந்தோஷம் தன் மனதிற்குள்ளேயே இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்காம பூமியோட ஆழத்திலையும் ஆழ்கடல்லையும் ஏன் விண்வெளியிலையும் கூட தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க. சந்தோஷத்தை ஒருவன் தனக்குள்ளே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். வேறு எங்கு தேடினாலும் அது நிச்சயம் கிடைக்காது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

மியூசிக் தமிழ் அமெரிக்காவின் மீனவர் பாட்டு வெளியிடுவதில் பெருமிதம் கொள்கிறது கடல் ஒசை FM 90.4 மீனவர்களுக்கான இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி.

0: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும், சிறப்பான நாளாக வந்து தொடங்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டில் என்ன கடல் ஓஸ் எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிட்டா இன்றைக்கான முதல் பதிவாக வானிலை தகவல் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஒரு வானிலை தகவல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசிகிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 25 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. காற்றோட வேகம் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து தெரியுது. 40 கிலோமீட்டர்னால் தொற்றுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதிகமான காற்று வந்து வீசிகிட்டு இருக்கு. அப்புறம் மழை அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய இடத்துல மழை வந்து பெய்யுதுன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம ராமநாதபுரத்தில் அங்கங்கே ஒரு மழை பொழிவு வந்து இருக்குது. நம்ம தீவுக்குள்ளே தான் வந்து மழை வந்து இல்லை, கடலில் கூட வந்து மழை பெய்யுதான். நல்லா அங்கங்கே மழையில் வந்து நனைஞ்சிக்கிட்டே தான் வேலை பார்த்துட்டு வரோம்னா சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் தீவுக்குள்ளே இந்த கரையில் இந்த மழையவே பார்க்க முடியல. நானும் ஒரு 4 நல்ல மழை வரும், அங்கங்கே வந்து இருக்கக்கூடிய செடி கொடிகள்லாம் வளரும் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பே இருக்காது போல். மழையே வரமாட்டேங்குது. சரி, வரும்போது மழை வரட்டும், வரக்கூடிய மழையை நம்ம அழகாக வந்து வரவேற்றுப்போம். இன்னும் சில நாட்களில் எப்படி இந்த செப்டம்பர் மாதமே முடிய போகுது, கடைசியாக இருக்க 3 மாதத்துலேயாச்சும் நல்ல ஒரு மழை வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கும் நல்ல பாடல் வருது, பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ், ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
2: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
1: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தை இன்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95. அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக் BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். TNPSC Group 4 எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்ப நீங்க சேர வேண்டிய இடம் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி கோச்சிங் அண்ட் டியூஷன் சென்டர். அக்டோபர் 2 முதல் பாம்பனில் புதிய உதயம், புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாடவாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி இலவச பயிற்சி வகுப்புகள் செப்டம்பர் 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ₹2,999 மட்டுமே. TNPSC Group 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி, RF ரோட், வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870484993.
3: தெங்காசி
4: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: தங்க

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு அருளானந்தம். தெற்குவாடி பல்கு பக்கம் இருக்கு வீடு. நான் என் வாழ்க்கையில் ஒரு நண்டு வேலை போட்டு நடத்தும் போது ஒரு சம்பவம் நடந்தது. 40-45 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு ஆளாக தான் அந்த வத்தையில் போய் வெள்ள விடுப்போம். பாலம் தெரியும், நல்லா தெரியும், நல்லா தெரிகிற மாதிரி தான் கொண்டு விடுவோம். இதே காற்று தான், கச்சா காற்று, இதே கச்சா நேரம் தான். இப்போ இன்றைக்கும் பார்த்து அந்த வலையை நான் விட்டுட்டு வந்துட்டேன். வலையை பிடிக்கிறதுக்காக வேண்டி போகும்போது ஒரு சொந்தக்கார பையன் தான், ஒரு பையன் இப்போ அங்கே நிற்கிறான், மதியம் மகன். அவனை வாரியாடா கடலுக்கு ரீக வாரியான்னு கூப்பிட்றேன், வரம்னு சொல்லிட்டான். அதோட போய் வலையை பிடிக்க போகும்போது காணகம்பு உருவி தண்ணியில் விழுந்துட்டு நானும் பட்டன் தண்ணியில் விழுந்துட்டேன். இதே காற்று, உரத்த காற்று, நல்ல சரியான காற்று. தண்ணியில் விழுந்துட்டேன். எந்த வல்லமோ வத்தையோ அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. எல்லாங்க கிடக்கு காற்று, கச்சா காற்று, உரமாக அனுப்பிட்டேன். வத்தை வேகமாக வலிஞ்சு போகுது, அது வலிஞ்சு போகுது. நான் அந்த வத்தையை நோக்கி நீறேன். நீ என் முடியலை, வத்தை அவ்வளோ வேகமாக குறுக்க போகுது. அதே இன்ஜின் ஆஃப் பண்ணுறான்னு சொல்கிறேன், அவன் ஆஃப் பண்ணிட்டான். ஆச்சரியமாக இருக்குது. அதே எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். ஆஃப் பண்ணி முடிஞ்சு கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டான். ஆஃப் பண்ணி முடிஞ்சால் நீ நிற்க மண்டுக்கு வத்தை குறுக்க போ, என்னை விட நான் எவ்வளவுக்கு நீறோனோ அவ்வளோக்கு அது வேகமாக போகுது. திரும்ப அடே நங்கரத்தை தூக்கி போடுறான்னு சொல்கிறேன். நங்கரத்தை தூக்கி போட்டால் நிலம் பிடிக்கலை. நிலம் பிடிக்காமல் அப்படியே தூக்கி தூக்கி தூக்கி தூக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ நின்றுட்டு வத்தை நின்றுட்டு நின்று வலியுது. அதோட போய் அந்த

0: போய் வத்தையில் ஏறிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு சுக்கான லேசாக இப்படி வளைச்சி பிடிச்சிக்கிட்டு அப்படியே போய் அந்த கம்பை எடுத்தாச்சு. கம்பை எடுத்து வர கம்பை சொருவிக்கிட்டு அதோட அந்த சுக்கானில் அந்த இப்படி புளி கூடு மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ளே சொருவுன உடனே அந்த கம்பு நின்றுக்கிறேன். இது நடக்கும்போது வந்து ஒரு கலையை பிடிக்கும் போதெல்லாம் கண்ணீர் தான் எனக்கு. என்ன ஆண்டவரை இன்றைக்கு இந்த பையெல்லாம் கூப்பிட்டு வரவிட்டான், நம்ம கதி என்ன சொல்லிட்டு அப்படியே கரையும்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 7:23 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேகம் 90.4 மெழுகுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்னைக்கு இன்னையிலிருந்து நம்மளுடைய பள்ளி மாணவ மாணவிகளுக்கான அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து விரிவாக்கம் வந்து பண்ண போகிறாங்க. முதல்ல இதுக்கு முன்னாடியே நம்ம மாணவர்களுக்கு வந்து மதிய உணவு திட்டம் வந்து இருந்துச்சு, எல்லாருக்குமான ஒரு மதிய உணவு திட்டமாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் சரி, இந்த பாலர் பள்ளியிலேருந்து தொடக்கப்பள்ளி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வந்து கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காலையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுவும் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அந்த சமயத்தில் எனக்கு காலையிலே வந்து அவசர அவசரமாக நிறைய அம்மாவை காலெலாம் வந்து சாப்பாடு வந்து கொடுக்க முடியாது. அதுவும் அந்த சின்ன வயசில் சாப்பிடாமே வந்து குழந்தைகளால் படிக்கவும் முடியாது. அதனால் காலை உணவை வந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்தே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம படிப்பு வந்து தொடங்கினா எல்லாம் சரியாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காலை உணவோடு சேர்த்து வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே அந்த திட்டத்தை கொஞ்சம் பெருசாக்கியிருக்காங்க. பெருசாக்கி இன்னும் கொஞ்சம் விரிவாக வந்து பண்ணியிருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்ற திட்டத்தின் பேரில் வந்து உருவாகிருக்கு. அந்த திட்டத்தின் வந்து இப்போ விரிவாக்கம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, கூடுதலாக பள்ளிகளை இணைச்சிருக்காங்க, கூடுதலாக வகுப்புகள் இணைச்சிருக்காங்க, அதே மாதிரி நிறைய மாணவர்களையும் வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ ஒரு இந்த அளவுக்கு தான் வந்து இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நிறைய அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் வந்து இணைச்சிருக்காங்க. மொத்தமாக 44,984 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய 34.64 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இந்த உணவு வந்து கொடுக்க போகிறாங்களாம். இதற்கான மொத்த நிதியாக வந்து 724 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்கதான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே இன்று படித்த மாணவ மாணவிகளோட சேர்த்து 1வகுப்புலேருந்து 8வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருக்கும் காலை உணவுகள் அப்படின்றது இனிமேல் கொடுக்க போகுது நம்ம பள்ளிகள்லேருந்து கிடைக்கும். அதனால் வீட்டில் சாப்பிடாம வந்துட்டீங்கன்னா ஸ்கூலில் போய் மறக்காமல் சாப்பிட்ருங்க அப்படிங்கிற சொல்லிட்டு, இப்போ அடுத்ததாக ரிதம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் அவங்க குரலில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: பாண்டி இங்க வாயே.
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியில் இருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா நம்மளுடைய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்க்கும் முகாம் அப்படின்ற ஒரு முகாம் வந்து நடக்கிறதுக்கு. யாருக்காக அப்படின்னா நம்மளோட ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக நடக்கிறதுக்கு. இன்னும் இந்த மாதத்தில் வந்து மழைனா வந்து ஆரம்பிச்சிடும். மழைனா ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த விதைக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. நேரம் வந்து விதைச்சிருக்கணும், மழை வந்து இல்லை, அதனால தான் நாங்கள் விதைக்கலன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆடி மாதம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் ஆடினா முடிஞ்சு பல நாள் ஆச்சு. இன்னும் வந்து நம்ம ஊரில் நிறைய பேர் விதைக்காம தான் இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விதைச்சிட்டே இருக்காங்க, மழை வந்து சரியாக வந்து இல்லாதனால. சரி, இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு நம்ம அரசுகிட்ட வந்து தெரிவிக்க நிறைய விஷயங்கள் இருக்கும். அரசுக்கு வந்து விவசாயிகளை புரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் வந்துருக்கும். அதெல்லாம் வந்து சேர்த்து தான் இப்போ அதுக்கான ஒரு குறைதீர்ப்பு கூட்டம் முகாம் வந்து நடக்கிறதுக்கு நம்மளோட ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பழைய கலெக்டர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கூட்டரங்கத்தில். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு அந்த தகவலை வந்து தெரியப்படுத்துங்க. இது வர்ற செப்டம்பர் 25 காலையில் 10:30 நடக்கிற நடைபெறக்கு, வர வெள்ளிக்கிழமை காலையில் 10:30. அதனால் நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச வெளியூரில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த தகவலை தெரியப்படுத்துங்க. இல்லை நம்ம ஊர் சைடே யாராச்சும் இந்த விவசாயம் வந்து பண்ணுறீங்க, நான் ஒரு தென்னை விவசாயம் வந்திருக்கேன், இல்லை நம்ம ஊருக்குள்ளே நிறைய விவசாயம் வந்து பண்ணிட்டுருங்க அப்படின்னா நீங்களும் போய் தாராளமாக வந்து கலந்துங்க. உங்களோட கருத்துக்களையும் நம்ம அரசிட்ட வந்து தெரிவிங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்பப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:42 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்றைக்கான விலை நிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கத்தோட விலை 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,675 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,270 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,984 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 114,160 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இந்த காலகட்டத்தில் நிறைய பொருட்கள் நிறைய காய்கறிகளோட விலைகள் வந்து உயருது உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது வந்து கேள்விப்பட்டேன். அதில் மிக முக்கியமாக வந்து பார்க்க போகும்போது எலுமிச்சம்பழத்தோட விலை அப்படிங்கிறது நல்லா தாறுமான ஒரு ரேட்டுக்கு வந்து போயிருக்கு. எலுமிச்சம்பழம் மூலம் இந்த எப்போ இருக்கிற ரேட்டோட 2 மடங்கு கூடியிருக்கதான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த டைமில் நம்மளோட அந்த எலுமிச்சம்பழத்தோட தேவை. நம்ம ஜூஸ் போட்டு அடித்து குடிச்சிட்டே இருக்கோம். இது என்ன இது வந்து வெயில் காலமாக இது மே மாதம் ஜூன் மாதமாக இது இதுக்கே நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு பேசு பொருளாக வந்து ஆயிருக்கு. இது ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. இது பெரிய இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது எந்தெங்கேயோ வந்து நடக்கக்கூடிய மாற்றம், நம்ம உலகளவில் நடந்த மாற்றம் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த சின்ன எலுமிச்சம்பழத்தோட ரேட் வந்து கூடும். நம்ம ஊரில் உடைய கடைகள்லாம் நிறைய கடையில் வாங்கி வைக்க மாட்டேங்கிறாங்க. என்னென்ன ஏன்னா எலுமிச்சம்பழம் வாங்கி வைக்க மாட்டேங்கிறீங்க கேட்டால் ரேட்டு கூடிடுச்சு அப்படிங்கிறாங்க. அவ்வளோ ரேட்லன்னா வாங்கி எங்களால் விற்க முடியாது, நீங்கள் போய் சந்தையில் வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு அக்டோபர் மாதம் வரப்போகுது இன்னுமே நம்ம எலுமிச்சம்பழம் வந்து தேவைப்படுது. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு தவறு வந்து பண்ணிகிட்ருக்கோம், நம்ம பூமி எப்படி மாறிட்டுருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த டைம்லனா இந்நேரம் முன்பணி காலம் வந்து ஆரம்பிச்சுட்டு நம்மளுக்கு வந்து முன்பணி குளிரில் வந்து ஜூஸுக்கு பல எல்லோரும் காலையில் வந்து டீயும் பருத்தி பழம் குடிச்சிட்ருக்கணும். ஆனால் இன்னும் ஜூஸை தான் தேடிட்டுருக்கோம். அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. கால மாற்றங்கள் வந்துருச்சு, கொஞ்சம் சரி பண்ண முயற்சி பண்ணுவோம். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசி எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்பு பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா ஆசிய விளையாட்டு போட்டிகள் அப்படின்றது நடந்துட்டுருக்கு. ரொம்ப ஒரு அருமையான போட்டிகளாக வந்து நடந்துட்டுருக்கு. அதில் இப்போ வரைக்கும் நிறைய போட்டிகள் நடந்து முடிஞ்சிருக்கு. முதலிடத்தில் வந்து சீன அணி வந்திருக்காங்க, 38 வந்து வாங்கிட்டு. இரண்டாவது இடத்துல ஜப்பான், மூன்றாவது இடத்துல சவுத் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிகளில் விளையாண்டு ஒவ்வொரு நாடுகளும் வந்து அவங்களோட இடத்த வந்து பிடிச்சு வச்சுருக்காங்க. இதில் நம்மளோட இந்திய நாடு எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு பார்க்கும்போது பதக்கப்பட்டையில் அப்படியே கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி இருக்குது. 12வது இடத்துல வந்திருக்காங்க நம்மளோட இந்தியா. இப்போ வரைக்கும் நம்மளோட இந்திய அணி வந்து 4 வெள்ளி, 2 வெண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 6 வந்து வாங்கியிருக்காங்க. 6 அப்படிங்கிறது இப்போ தொடக்கம் தான். அதனால் ஒன்றும் நம்ம வந்து கவலைப்பட வேணாம். ஒன்றும் நம்ம போன வருஷமாக 100 பதக்கம் வந்து வாங்கி குறிச்சு வச்சாங்க. அந்தளவுக்கு வாங்குவாங்க அப்படின்னு நம்புவோம். இன்னும் நிறைய போட்டிகளோட ஃபைனல் இருக்குது. அதோட முக்கியமாக கிரிக்கெட்னா இருக்குது. கிரிக்கெட்லனால் நம்ம இந்தியாவை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த டீமே வேணாலும் அடிக்கலாம். அதனால் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு போட்டியாக வந்து பார்க்கும்போது நம்ம இந்தியா விளையாடக்கூடிய T20 போட்டி தொடர் ஜப்பானில் வந்து நடக்குது. ஜப்பானும் இந்தியா வந்து விளையாட போகிறாங்க. இதுவோ எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு போட்டி இருக்கும் பாருங்கள். ஜப்பான் ஒரு நாடு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஜப்பானில் கிரிக்கெட் விளையாடுவாங்களோ தெரியாது. ஜப்பான்ங்கிற ஒரு கண்ட்ரி வந்து வரப்போகிறாங்க நம்மளோட இந்தியாவில் விளையாட. இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு கூடிய ஒரு உறவை வந்து கொண்டாடுற விதத்தில் இப்படி வந்து ஒரு புதுசாக ஒரு நாடோட டீம் வந்து உருவாக்கி நம்ம இந்திய பிளேயர்ஸோட விளையாட போகிறாங்க. நம்ம இந்தியாவோட டீமோட பலம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஜப்பான் டீம் எப்படி விளையாடுவாங்கிறது தெரியாது. பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்படி புதுசாக ஒரு மேட்ச் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இப்படி அங்கங்கே நிறைய போட்டிகள் நடந்துட்டுருக்கு. நம்ம இந்திய வீரர்கள் வீராங்கனைகள் எல்லாம் நல்லா விளையாண்டுட்டுருக்காங்க. சிறப்பாக விளையாடட்டும். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.
1: You know what? Guess who's back?

0: FM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் வின்சென்ட். நான் பிறந்தது பாம்பன் தான், ஆனால் வளர்ந்தது ஃபுல்லா சென்னை. சென்னையில் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வரைக்கும் படிச்சுட்டு நான் இந்த ஊருக்கு வந்தேன். எங்கள் அப்பா இறக்கவும் இந்த ஊருக்கு வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்னு சொல்லும்போது வந்து பாவக்கடை போய் மடியை வச்சான். நல்லா தெளிவாக வச்சு இழுத்துட்டு போன மடி வாடகைத்தாக்குல போக தூர் வந்து சென்ட்ரலில் வந்து கிடக்கு. அதுக்கு தேவைதான் டிஸ்க்கு, பவர் டெக்கு டிஸ்க்கு காலியாகி கை கம்பம் வாங்குகிறேன். அப்போவுமே சொல்கிறேன், டிரைவர்கிட்ட கரையை ஓடிடுவோம். எனக்கு கிளம்ப போட்டில் சந்தேகமாக தெரியுது, கரையை ஓடிடுவோன்னு சொல்ல அவர் கேட்க மாட்டேங்கிட்டார். கேட்க மாட்டேன்னு சொல்லவும் திருப்பி ஓடி போய் பழைய டிஸ்கெல்லாம் எடுத்து மாட்டி கடல் மேலே பாடு வச்சுட்டு ஒரு 4 மணி இருக்கும். அவட சொல்கிறேன், ஏ காற்று ஒரு மாதிரி தெரியுது, வாங்கிட்டு ஓடுவோம்ப்பான்னு சொல்கிறேன். அவன் டிரைவர் இந்த சிகரெட்டு கரைக்கிட்டுன்னு சொல்லிட்டான். அதோட நாங்கள் அடே வாங்கடா கேளியடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தாத்தியை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு கடை பிடிச்சிச்சு, போட்டு ரோட்டில் போயிட்டுருக்க போட்டுதான் கடை பிடிக்க தூக்கி போட்டு அப்படியே பரட்டி போட்டு பரட்டி போட்டு கடவுள் தான் எங்களை அப்படியே காப்பாற்றணும். அவ்வளோதான், இன்னும் உலகமே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நீஞ்சி வரும்போதே நினச்சேன் இனிமேல் தான் கடை தொழிலே விட்டுருணும் அப்படின்னு. நான் நைட்டு ஃபுல்லாக நீஞ்சியே வந்தோம். நீஞ்சின்னா கையில் ஒரு பாக்ஸு, உடஞ்ச பாக்ஸ் கையில் கிடந்துச்சு, அதை வச்சுட்டே அப்படியே வந்தோம். காலையில் தான் நீவாடு மாறி திருப்பி விலங்க தூக்கிட்டு திருப்பி நீவாடு மாறி கூட காற்று வந்து தூக்கிட்டு போயிட்டு. அதோட தான் சொல்கிறேன், கடவுள்னாலும் இனிமேல் நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதில் கூட நாங்கள் கடவுள் நான் சொல்லிட்டேன், என்ன கையை கழுவி விட்டுருங்க, நான் ரத்தம் கைக்கிட்டேன் எனக்கு வாய் ஊக்குவிக்கும் ரத்தம். ஏன்னா தாமூட்டி தானே வெளியே வந்த போட்டை விட்டு 4 பேர் தப்பிக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு. அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் சொல்லிச்சு, செத்தா 5 பேர் ஒன்றா செத்துடும் அப்படின்னு. ஒரு வல்லங்க லாஞ்சிக்காரங்களாம் யாரும் தேடி வரல. எங்களுக்கு பசி 4 மணிக்கு விழுந்தது. எங்களை தூக்கவோ கொள்ளவோ ஒரு போட்டோ எதுவும் தேடி வரல. அவ்வளோ எல்லா கண்டிஷன் தப்புற நேரம், சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நக்கையெல்லாம் வரட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரங்களில் கடவுள் கிருபையில் வந்து எங்களுக்கு அந்த 2 பாய் தெரிஞ்சிச்சு. ஒரு பாய் முன்னே ஓடிக்கிட்டு பின்னால் உள்ள பாயை வெளில போட்டு வர சொல்லி வந்துட்டு அதோட அந்த வல்லங்க வந்து எங்களை கொண்டு வந்து கரையை கொண்டு விட்டாங்க. அவ்வளோ பேருக்கு குளுக்கோஸ் ஓடிச்சு. அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ், ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அருகிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தை இன்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
4: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
5: எதுக்கியா?
4: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
5: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
2: PSC Group 4 எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்போ நீங்க சேர வேண்டிய இடம் Friends Academy Coaching and Tuition Center. அக்டோபர் 2 முதல் பாம்பனில் புதிய உதயம், புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாடவாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். Friends Academy இலவச பயிற்சி வகுப்புகள் செப்டம்பர் 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ₹2,999 மட்டுமே. TNPSC Group 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. Friends Academy, RF ரோட், வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870484993.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
8: தலைப்புச் செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும்.

கேட்டுக்கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாரத்தில் 5 நாட்கள் பணி மற்றும் செயல்பாட்டுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை திரும்பப் பெறுதல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ள நிலையில், செயல்பாட்டுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை அரசு கைவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த 2 கோரிக்கைகளையும் வலியுறுத்தி கடந்த 11ஆம் தேதி வேலை நிறுத்தம் நடைபெற்ற நிலையில், மேலும் வரும் 26ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையும் அறிவிக்கப்பட்டுள்ள வேலை நிறுத்தத்தால் வங்கிப் பணிகளும் மக்களுக்கான சேவைகளும் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியில் பொதுத்துறை வங்கிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறப்பட்டுள்ளது. வங்கிப் பணியாளர்களின் பணிச்சூழல், வெளிப்படைத்தன்மை, அவர்களின் நலன் ஆகியவற்றை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருக்கும் வங்கி சேவை அத்தியாவசியமானது என்றும், இச்சேவை பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. வங்கி ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாதத்தில் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமை பொதுத்துறை வங்கிகளுக்கு விடுமுறை என்று கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டு வருவதை அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மற்ற சனிக்கிழமைகளில் வங்கி சேவைகள் எளிதாக கிடைப்பது மக்களுக்கு அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பேச்சுக்கள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும், வங்கிகளின் தடையற்ற சேவையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தில்லி தமிழ் மாணவர்கள் சங்கத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், தில்லி மற்றும் தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் உள்ள தமிழக மாணவர்களின் கல்வி, நலன், கலாச்சார ஈடுபாடு மற்றும் முன்னேற்றம் குறித்து அவர்களுடன் கலந்துரையாடியதாக கூறியுள்ளார். நமது தமிழ்மொழி, பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை மேலும் சிறப்பாக எடுத்துச் செல்ல மாணவர்களுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்ததாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு டி கே பிரபு வலியுறுத்தியுள்ளார். சுரங்கத்துறையின் பல்வேறு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் சென்னையில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். சட்டவிரோத குவாரிகளை தடுப்பதற்கும் அனுமதியின்றி கனிமங்களை எடுத்துச் செல்வதை தடுப்பதற்கும் வாகனங்களில் GPS கருவி கட்டாயம் என்று அவர் தெரிவித்தார். நிலுவையில் உள்ள குத்தகை கோரும் விண்ணப்பங்கள் மீது துரித நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் புதிய குவாரிகளை செயல்பாட்டுக்கு கொண்டு வருமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்காக மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் இலக்கை முழுமையாக அடையுமாறு அதிகாரிகளுக்கு திரு டி கே பிரபு அறிவுறுத்தினார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வரும் பருவகால பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்து

விற்பனை பாதிக்கப்படுகிறதா அல்லது தனியார் பால் விற்பனையை பெருக்குவதற்காக ஆவின் பால் விநியோகத்தை அரசு குறைக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலை தொடர்ந்தால் கறவை மாடுகள் வைத்திருக்கும் விவசாயிகள் ஆவின் பாலை மட்டுமே நம்பியிருக்கும் குடும்பத்தினர் பாதிப்படைவார்கள் என்று தெரிவித்துள்ளார். எனவே ஆவின் பால் தட்டுப்பாட்டை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மாலை பெய்த காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக சாலைகளில் நீர் தேங்கியதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை அதிபர் திரு ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் மறைவையொட்டி 10 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. பயனாளர்களின் இருப்பிட தரவு குறித்து தவறாக கையாண்டதற்காக கூகுள் நிறுவனத்திற்கு அயர்லாந்து தரவு பாதுகாப்பு ஆணையம் 463 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் விதித்துள்ளது. மேற்குவங்க மாநில மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு 90 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. கேரளத்தின் நிலம்பூரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். கரூரில் ஜவுளி ஏற்றுமதியை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் குறைகளை கேட்டு கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். கல்வியை கொண்டாடுவோம் என்ற சிறப்பு போட்டியில் வெற்றி பெற்ற 48 மாணவர்களுக்கு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முதல் கடம்பன்குளம் வரை அமைக்கப்பட்டு வரும் புதிய சாலை பணிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். திருத்தணி அருகே நெடுஞ்சாலையில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜப்பானின் சனோ நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இந்திய அணியின் வந்திகா சவிதா ஸ்ரீ ஆகியோர் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்றனர். ஓபன் பிரிவில் இந்தியா உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அத சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னர், ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்டை கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை பிரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.

0: கொள்ளின அங்கில்
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:33 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா, நீங்க இதுக்கு முன்னாடி இந்த செய்தி வந்து போயிட்டு இருக்கும்போது தொடக்கத்தில் ஒரு செய்தி வந்து சொன்னாங்க, கேட்டிங்களா கவனிச்சிங்களா அப்படின்னு தெரியல, நானும் ரொம்ப கவனிச்சேன். என்ன சொன்னாங்க அப்படின்னா, வர்ற 26ஆம் தேதியிலேருந்து, அதாவது வர்ற சனிக்கிழமையிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வங்கிகளில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து வேலை நிறுத்தம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நாடு தெளிப்பு வேலை நிறுத்தமாக வந்து இருக்க போகுது அப்படின்னு அவங்களோட கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகளை வந்து வச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப வருஷமாக நீண்டுட்டே இருக்குது அவங்க அந்த ஒரு மத்திய அரசுக்கும் நம்ம அந்த வங்கி ஊழியர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைங்கிறது நடந்துட்டே இருக்கு. அவங்க நிறைய கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்காங்க, அது சில இது நடக்குதுன்னு சொல்றாங்க, சில நடக்கலைன்னு சொல்றாங்க, பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அதற்கு நடுவுல இப்ப 26ஆம் தேதி சனிக்கிழமை தொடங்கி அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை நடுவில் சேர்த்து 5 நாள், இந்த 5 நாளும் வந்து வங்கிகள் வந்து இருக்காது, நாடு தெளிவு வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம் கூட. ஏன்னா நம்மளுக்கு பேங்க் இல்லை அப்படின்னா இப்போ ப்ரெஷர் ஆயிரும் நிறைய பேருக்கு. பேங்க் எல்லாருமே ஃபோனில் வந்து வச்சுருக்கோம், மொபைல் பேங்கிங் வந்து இருக்குதுன்னு சொன்னாலும் கூட பேங்க் இல்லைன்னா பல பேர் வந்து காசு என்ன பண்ணுறது எது எப்படி போடுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுவோம். அதனால் நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு வங்கி சேவைகள் இருக்குது இல்லை, அந்த போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேங்க்கை திறந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, உண்மையிலே நடக்க தான் போகுது, வேலை நிறுத்தம் இருக்க போகுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு 4 நாள், இன்னைக்கு தொடங்கி 25 வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு 4 நாள் இருக்கு, உங்களுடைய வங்கி சார்ந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருங்க. மறக்காம இப்போ விட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு தொடர்ந்து ஒரு 5 நாளுக்கு வந்து பேங்க் கிழமை வந்து பார்க்க முடியாது. அதுக்குள்ள சரியாயிடுச்சு அப்படின்னா திறந்துருவாங்க, திறக்கலை அப்படின்னா நம்ம தான் அதில் ரொம்ப கஷ்டப்படணும். அடுத்து வியாழக்கிழமை அடுத்த மாதம் 1ஆம் தேதி தான் திரும்ப வந்து பேங்க் வந்து திறக்கும். அதனால இந்த வந்து ஒரு வாரத்தை பயன்படுத்திங்க. உங்களுக்கு வங்கி சார்ந்து என்ன வேலை இருந்தாலும் மறக்காம பண்ணுங்க. கூட்டமாக நிச்சயமாக கூட்டமாக தான் இருக்கும், இந்த விஷயம் நிறைவேற்ற தெரிஞ்சு அப்படின்னா இந்த வாரத்தை தான் பயன்படுத்திப்பாங்க. கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நின்று உங்களோட வேலையை முடிச்சுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் சிரமத்துக்குள்ளே நம்ம தான் ஆளாகணும், அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இப்போ நிறைவு பகுதியில் நம்ம இன்றைக்கி நிறைய மாணவ மாணவிகளுக்கான தேர்வுகள்லாம் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அது இன்னும் 2 நாட்களில் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். வியாழக்கிழமை வந்து தேர்வுகள் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது விடுமுறை விடுறாங்களா, அக்டோபர் மாதம் வரைக்கும் லீவ் விடுறாங்களா அப்படின்னு தெரியல. முன்னாடினா காலாண்டுனா விடுமுறை வந்து இருக்கும், இப்போ வந்து காலாண்டுக்குனா லீவ் விடுறாங்களா அதுனா வந்து மறந்தே போயிடுச்சு. ஸ்கூல்னு ஒரு காலம்னு படித்தான், ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துக்கு தினமும் போயிட்டு வந்துட்டு இருந்தான், வீட்டில் சாப்பாடாக கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே காலங்கள் போக போக எல்லாம் மாறிட்டே இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இவன் இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியாக வந்திருக்க வேண்டியதை. இன்றைக்கி மீனவர்கள் யாராவது கடலுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா, கடலுக்கு போன மீனவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லி அனுப்புவோம். நல்லபடியாக அந்த கடலுக்கு போயிட்டு நல்ல ஒரு மீன்பாடோடு திரும்பி வந்து வரட்டும். இப்போ இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைய பண்ணிக்கிறேன். நீங்களும் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டலைன்னு கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுகளை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு பிரிவுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் விருதுகளை வழங்குகிறார். 2024 தாதா சாஹேப் பால்கே விருது பழம்பெரும் நடிகர் அனந்த் நாக்கிற்கு வழங்கப்படுகிறது. அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான விருதை பெறுகிறார். பிரம்மயுகம் திரைப்படத்தில் நடித்த மம்முட்டியும் சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனும் சிறந்த நடிகருக்கான விருதை பெறுகின்றனர். சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஆர்டிகல் 370 என்ற படத்திற்கு வழங்கப்படுகிறது. சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 5 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் நெதர்லாந்து ஜெர்மனி நாடுகள் நட்புறவு நாடுகளாக கலந்து கொள்கின்றன. அத்துடன் 14 மாநிலங்கள் 6 மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் சார்பிலும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இதில் நீர் மேலாண்மை, குடிநீர், சுகாதாரம், துப்புரவு, உட்கட்டமைப்பு ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு கூட்டு பணிக்குழு தலைவர்களின் தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். புதுதில்லியில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் அடுத்த தலைமுறையினரை போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது குறித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் வகையிலான தொலைக்காட்சி விளம்பரங்களை அவர் இம்மாநாட்டில் வெளியிடவுள்ளார். அத்துடன் லக்னோ மற்றும் டேராடூனில் உள்ள போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகங்களின் புதிய வளாகங்களுக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த 2 நாள் மாநாட்டில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு தலைவர்கள் சம்பந்தப்பட்ட அரசுத்துறை பிரதிநிதிகள் பங்கேற்கவுள்ளனர். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள கனடாவுடனான இருதரப்பு பேச்சுக்கள் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் என்று கூறினார். கடந்த வாரம் மும்பையில் கனடா வர்த்தகத்துறை அமைச்சருடன் 4வது சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாகவும் அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்த பேச்சுக்களை விரைவுபடுத்த முடிவு செய்யப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மேற்குவங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின்போது பெயர்கள் விடுபட்டது குறித்து கோரிக்கை விடுத்தவர்களின் விண்ணப்பங்களை விரைவாக விசாரிப்பதற்காக தீர்ப்பாயங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தற்போது 19 தீர்ப்பாயங்கள் உள்ள நிலையில் அதனை 42 அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தேர்தல் ஆணையம் இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின்போது தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் நிலம்பூரில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். அங்குள்ள பூக்கட்டுப்பாடம் மற்றும் TK காலனியில் கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் அவர்கள் உயிரிழந்ததாகவும் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. TK நகரில் பெரும் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை மாநில முதலமைச்சர் திரு VD சதீசன் நேற்று பார்வையிட்டார். இந்நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதிகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பிரான்ஸ், ஈக்வடார், ஸ்லோவோக்கியா, ஹங்கேரி, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையின் போது பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அவர் விவாதித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் திரு ஜீன் நோயல் பாரோவுடன் இருநாட்டு நட்புறவை வலுப்படுத்துவது குறித்தும் யுக்ரைன் மற்றும் வளைகுடா விவகாரங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஈக்வடார் வெளியுறவு அமைச்சர் திரு ராபர்டோ குரியுடன் எரிசக்தி, மருந்து உற்பத்தி மற்றும் பணியாளர் பயிற்சி உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஜார்க்கண்டின் செழுமையான பழங்குடியின கலாச்சாரம், இயற்கை மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான பாச பிணைப்பை போற்றும் கரம் திருவிழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அம்மாநிலத்தில் சிறப்பு கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனையொட்டி நேற்று ராஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மக்களுக்கு கரம் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இயற்கையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் எடுத்துரைத்தார். முரோபாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழங்குடியினர் கலந்து கொண்ட ஆடை அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் உள்ள 309 இடங்களுக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் 197 இடங்களில் பிஜேபியும் 94 இடங்களில் காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளன. 7 இடங்களில் சுயேட்சை உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி, ஆம் ஆத்மி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. 5 மாநகராட்சிகளில் 4 மாநகராட்சியை பிஜேபி கைப்பற்றியுள்ளது. பைகானிர் மாநகராட்சியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இதன் மூலம் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் நிறுவனங்கள், தரையிறங்கும் வசதிகள் அல்லது பயணச்சீட்டு விற்பனை போன்ற சேவைகளை அளிக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களும் அமெரிக்காவின் தடைகளை எதிர்கொள்ளக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா மாநிலங்கள் மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோர பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர், கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவை வென்றது.

0: இந்திய அணியின் வந்திகா சவிதா ஸ்ரீ ஆகியோர் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்றனர். ஓபன் பிரிவில் இந்தியா உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜப்பானின் சானோ நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை மணி 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கம். சிறப்பாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்குள்ள போயிருவோம். ஒரு பெண் எப்ப கண்ணீர் விடுறாங்க அப்படின்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சவரையும் சொல்கிறேன், எவ்வளவு காயங்களாக இருந்தாலும் சிரிச்சே அந்த காயத்தை மறைச்சிருவாங்க. எவ்வளவு வலிகளாக இருந்தாலும் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிடவும் மாட்டாங்க, அதை அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிடுவாங்க. ஆனால் யார் ஒருத்தர் வந்து நம்பிக்கையாக இருந்து அவங்க விட்டுட்டு போகிறாங்களோ அப்போ மட்டும்தான் அந்த பெண்கள் கண்ணீரில் கண்ணில் கண்ணீரே வரும். ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை வச்சு சிறப்பாக இருப்பாங்க. அது உறவுகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க மேலே வச்ச நம்பிக்கையை அவங்க எப்போ தூக்கி வீசிட்டு போகிறாங்களோ அப்போ தான் ஒரு பெண்ணுக்கு கண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 709-449-9999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க, வாழ்த்துக்களை சொல்லுங்க, பாடலை கேளுங்க. ரஹீம் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அவங்க அக்கா மக பானு அவங்களுக்கு வந்து பிறந்தநாளாம். பானுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை ரஹீம் அவங்க சார்பாக தெரிவிச்சுட்டு தாய்மாமன் படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ராமநாதபுரத்திலிருந்து அசீனா எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பைலட் பிரேம்நாத் அந்த படத்திலிருந்து இளங்கையில் இளம் குயில் அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இருவருக்கும் பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
1: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அருகிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தை இன்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF-க்கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072-8057-95. TNPSC Group 4 எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்போ நீங்க சேர வேண்டிய இடம் Friends Academy Coaching and Tuition Center, October 2 முதல் பாம்பனில். புதிய உதயம், புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாடவாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். Friends Academy இலவச பயிற்சி வகுப்புகள் September 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ₹2,999 மட்டுமே. TNPSC Group 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. Friends Academy, RF Road, வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870-4-81993.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம். செய்தி 60 வயசாச்சு. நான் சொல்றது கேளுங்க. நான் பிறந்தது எங்க அம்மா ஊரு மூக்கூர். அங்க இருந்து வந்து தங்கச்சி படம் பொழைக்க வந்தோம். மடிக்கார காலத்துல பொழைக்க வந்தா நாங்கள் எங்க அண்ணன் நாங்க 3 பேர் இருக்கோம். எங்க அம்மா கருவாடு மீன் இது வச்சு எங்க அம்மா பொழைப்பாங்க. ஒரு அண்ணனும் நான் ஒரு தங்கச்சியும் தான். இப்படி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நல்லா எங்களை கண் மாதிரி பார்த்துக்கிடுவாங்க. நாங்கள் நல்லா இருந்தோம். நாங்கள் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கச்சுல அங்கே ஒரு முடியாது இடம் இல்லை. நான் பாமன்குள்ள வந்து ஒரு புறம்போக்கு இடத்துல இருக்கோம். 7 பிள்ளைகள் எனக்கு 7 பிள்ளை.

0: கொண்டாட்டெலாம் சொல்லுவாள், இப்போ கருவாடு கொட்டேன்னா புளுத்துருமுத்து, அதனால நான் போட மாட்டேன்னு சொல்லுவாள். எனக்கு எட்டு நாள் தண்ணிக்குள்ளே கிடந்தாலும் நான் கழுவி போகிற நேரத்தில் ஒரு புழு பூச்சி பார்க்க முடியாது, கை பக்குவம் தான். இந்த கருவாட்டுக்கு எவ்வளோ உப்பு வைக்கிறது, இன்னும் கருவாட்டுக்கு எவ்வளோ உப்பு வைக்கிறது அப்படின்னு கணக்கு வச்சுக்கிறது. யார் வந்து கேட்டாலும் இன்றைக்கே கை விளக்கி கேட்டால் இது 1000 ரூபாய்க்கு போகுது கருவாடு. என் கைத்திறமையில் காசு நாங்கள் பழச்சிக்கிறோம், உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். பத்து ஒரு நாளைக்கு 10 ரூபா போட்டாலும் 30 நாளைக்கு 300 ரூபா சம்பாதிக்கணும். எங்களை சுருக்கமாக எந்த பிள்ளைகிட்டையும் கேட்கல, எந்த அண்ணனா தம்பியா கலந்தங்கச்சி ஆட்டையும் கேட்கல. எங்கள் தேவையை நாங்கள் சந்திப்போம், இருக்கிறது பக்குவமாக தலைமாட்டு வச்சு படுத்துக்கிடுவோம், இருக்கிற காசை வச்சு பக்குவமாக சாப்பிட்டுக்கிறோம், பக்குவமாக இருந்துக்கிறோம். நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
4: இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 மக்கள் நிகழ்ச்சி, மக்களுக்கான வாழ்த்து நிகழ்ச்சி. நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தான் மக்களே. அடுத்து அழகான பாடல்கள் கேட்டு வந்தோம். நம்ம எஸ்பி சார் அவங்க குரலில், சித்ராமா வாய்ஸில், டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அவங்க குரலில், வாணி ஜெயராமன் குரல்லையும் கேட்டு வந்தோம். இந்த படம் ஒரு அழகான படம், அதாவது தாய் மாமன் அப்படிங்கிற படம் நல்ல படம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து அவரை வந்து விரும்பும், விரும்புனா அந்த அந்த அவர் வந்து சும்மா அப்படி சும்மா ஒன்றும் இல்லாமல் அப்படி சும்மா ரோட்டில் சுற்றிக்கிட்டு அப்படி இப்படின்னு தெரிவார். இவரை நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாக ஆக்கணும் அப்படிங்கிறது காண்டியே அது அந்த காதலை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இவரையும் பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பொண்ணு மாட்டேன்னு சொல்லிடுவாங்க மீனா சத்யராஜை. அப்போ சத்யராஜ் உடனே நம்ம என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது படிச்சு போடலாமா அப்படின்னு வந்து கவுண்டர் மணியில் கேட்டோம்னா, கவுண்டர் மணி எப்பா இதெல்லாம் நடக்கிற கதையா, இன்னமே போய் நீ படிக்க முடியுமா, அப்போ என்ன செய்யலாம், பேசாமல் அரசியலில் நின்று, மாமா அரசியலில் நிற்கிற அடை எல்லாரும் நிற்கலாம்ப்பா அரசியலில் நில் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் நின்று ஒரு பெரிய ஆளானவொடனே அந்த மீனா வந்து அவங்கள கட்டுவாங்க. உண்மையிலேயே ஒரு அழகான படம். அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்டு ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
5: எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கத்துடன் சித்தர்களிடம் தௌஃபீக் ரஹ்மான். இன்னைக்கு தங்கமான நிகழ்ச்சியை வழங்கும் தங்கமன்னான் அவர்களுக்கும் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்துடன். இன்று பிறந்தநாள் கொண்டும் அனைத்து நண்பர்களும் உறவினர்களும் தங்கைமார்களும் அண்ணமார்களும் தங்கச்சிமார்களுக்கும் வாழ்த்துக்கள். அதுபோல் திருமண நிகழ்ச்சியை கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் புது வீடு போகும் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களுடன் எனக்காக சுழ துடிக்கும் மனசுலேருந்து பூவி செம்பூவி இந்த பாட்டை போடுவோம்.
4: தௌபிக்ரமானா தான் வந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இந்த பைலட் பிரேம்நாத் ஜார்ஜ் கணேச சார் வந்து இலங்கையில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு படம், அது ரொம்ப சிறப்பாக, ஏன்னா அவருடைய படத்தில் இலங்கையில் எடுத்த படம், இந்த படம் தான் ஓரளவு நல்லா வெற்றியாக ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சலோமியா அவங்க வந்து, எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கடல் ஓசை பண்பலை 90.4 தெரிவிச்சுட்டு, நினைத்தாலே இனிக்கும் கமலஹாசன் ரஜினிகாந்த் அவங்க நடித்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து புகனா அவங்க வந்து, எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இப்போ வந்த ஒரு லேட்டஸ்ட் படத்திலிருந்து ஒரு பாடல்களும் கேட்டிருக்காங்க. புது நேயர்கள்லாம் வர்றீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: எழுந்திருக்கீங்க, கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தான் மக்களை வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புகிறீங்க, வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க, பாடல் கேட்குறீங்க. நீங்கள் வந்து ஒரு 9 மணிக்கெலாம் நீங்கள் ஷார்ப்பாக வந்து அனுப்பி விட்டுட்டீங்கன்னா, ஏன்னா நிறையா பேர் வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க, நிறையா பாடல் கேட்குறீங்க. ஏன்னா நிகழ்ச்சி வந்து நேரம் போதிய காரணம் இல்லாததுனால வந்து நீங்கள் ஒரு 9 மணிக்கெலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா 10 மணி வரையும் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு பாடல் கிடைக்கும். நீங்கள் 9:40 வர்றதுனால நிறையா பேருக்கு பாடல் கொடுக்க முடியலை மக்களே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கடலாடி வட்டம் சவரியாறு பட்டணத்திலிருந்து ராபர்ட் அண்ணன், எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும், திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடுறோம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, காதல் படத்திலிருந்து ஒரு அழகான தண்டட்டி கருப்பாய் அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க பிரியா. அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிவிட்டு, அவங்க சிஸ்டருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, வசந்தராகம் அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. நம்ம மோகன் விஜயகாந்த் எல்லாரும் நடித்த ஒரு நல்ல படம். இந்த படம் வந்து பார்த்தோம்னாவே மக்களை கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும். அப்படி ஒரு அழகான ஆன படம் வந்து அழகான படம். அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
4: வணக்கம், நான் சுத்தாங்கோட்டையிலேருந்து வித்யாசா போலவி பேசுகிறேன். இன்னைக்கு காமராஜ் ஐயாவுக்கு பிறந்தநாள், கருமீர் காமராஜ் அவர்கள் நினைவாக எல்லார் மனம் கேட்குற மாதிரி, நேயர் எல்லாம் கேட்குற மாதிரி ஒரு பாடல். சத்தியம் இது சத்தியம் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த படம் அன்னை மீது ஆணை திரைப்படம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம். ரிஜாசா பவுலி அண்ணா தான் சித்தார்கோட்டையிலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.

சித்தார் ஹோட்டலிருந்து ரஞ்சித் குமார் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு பசும்பொன் படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைவு பெறுகிறது. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டு ரசித்தது நம்ம தங்கமான் வாழ்த்து நிகழ்ச்சி. அடுத்து நீசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் வர்றாங்க ஒரு அழகான தலைப்பில். தலைப்பை கேளுங்க, பதிலை சொல்லுங்க, பாடலை அள்ளுங்க, இழந்திருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமிலி ஜெனிஃபர். எல்லாருக்குமே அழகான காலை வணக்கத்தை சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ராமேஸ்வரம் மிகப்பெரிய சுற்றுலா தலமா இருந்தாலும் இங்க லோக்கல்ல வாழக்கூடிய நிறைய பெண்கள் அந்த மாதிரி இடங்களை இப்ப வர போய் நான் பார்த்ததே இல்லை அப்படின்றத சொல்றத கேட்க முடியுது. இந்த ஊர்ல இருக்கிற நீங்க இன்னும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகல அப்படின்னு எந்த இடத்த சொல்லுவீங்க, எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நம்ம ஊர்லயே பிறந்து வளர்ந்து எத்தனையோ வருஷமா ஒரே இடத்துல இருந்துகிட்டு அடனாய் இன்னும் அந்த இடத்துக்கு போனதே இல்லைன்னு உங்களுக்கு எப்போவாது தோணிருக்கா? உண்மையை சொல்லணும்னா இந்த வார்த்தையை நிறைய பெண்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம பெண்களோட வாழ்க்கை பல நேரம் நமக்காக இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்காகத்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். சின்ன வயசுல ஸ்கூலு, அதுக்கப்புறம் காலேஜு, இல்லைன்னா வீட்டு பொறுப்பு, வேலை, கல்யாணம், குழந்தைகள், குடும்பம், இப்படி வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். நடுவில் ஒரு நாள் கூட நம்மளை நாமே கேட்டிருக்க மாட்டோம் எனக்கு எங்கேயாவது போகணும்னு ஆசை இருக்கான்னு. ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வயசு 40 மேல இருக்கும். அவங்க சொல்றாங்க, ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, நான் இன்னைக்கு இன்ன வரைக்கும் ரயில்ல பயணம் பண்ணதே இல்லைன்னு சொன்னாங்க. நாம கேட்ட உடனே சிரிப்போம், ரயில்ல போறதுல என்ன பெரிய விஷயம்னு நினைப்போம். ஆனா அது அவங்களுக்கு ஒரு பெரிய கனவு. இன்னொரு அக்கா சொன்னாங்க, நான் கடலை பார்த்ததே இல்லை, முதல்ல நம்பவே முடியல தமிழ்நாட்டில் இருந்துட்டு கடலை பார்க்காம இருக்க முடியுமா? ஆனா உண்மைதான், டிவியில பார்த்துருப்பாங்க, மொபைல்ல பார்த்துருப்பாங்க, ஆனா அலசத்தத்தை காதல கேட்டு காலில் தண்ணீர் பட்ட உணர்வை இன்னும் அனுபவிச்சதே இல்லை. இப்படி நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்கள் இருக்கு. சில பேர் இன்னும் லைப்ரரி கூட போயிருக்க மாட்டாங்க. அதுலயும் பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் சவால்கள் அதிகம். தனியா எங்க போறேன்னு கேட்பாங்க, அதெல்லாம் எதுக்குன்னு கேட்பாங்க, வீட்டில் வேலை இல்லையான்னு கேட்பாங்க. அதனால ஆசை இருந்தாலும் பல பெண்கள் அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. ஒரு நாள் போவேன்னு நினைப்பாங்க, ஆனால் அந்த ஒரு நாள் பல நேரம் வராமலேயே போயிடும். நம்ம ஊர்லேயே எத்தனையோ அழகான இடங்கள் இருக்கு. காலையில் சூரியன் உதிக்கிறத பார்க்கலாம், சாயங்காலம் அமைதியாக உட்கார ஒரு பூங்கா இருக்கலாம், நம்ம வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு அருங்காட்சியம் இருக்கலாம், நமக்கு ஒரு புதிய யோசனை கொடுக்க ஒரு புத்தக கண்காட்சி இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துக்கு போகாமல் அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே புதுசாக நடக்கலை.

0: மட்டும் சொல்லிக்கிட்டு இருப்போம். சில நேரம் பெரிய பெரிய சுற்றுலா போகணும்னு அவசியமே இல்லை. வீட்டில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திலேயே இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட போகலாம். 1 மணி நேரம் அங்க உட்கார்ந்து சுத்தி நடக்கலாம். நம்புங்க, அது கூட நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும். அதனால இனிமே ஒரு சின்ன முடிவு எடுத்துக்கலாம். நான் இன்னும் அந்த இடத்துக்கு போனதே இல்லைன்னு சொல்ற பட்டியல கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம். மாதத்துக்கு 1 தடவை, முடியலைன்னா 2 மாசத்துக்கு 1 தடவை இந்த மாதிரி பக்கத்துல உள்ள இடங்களுக்கு போய் நம்ம அனுபவிக்கலாம். இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறது இதுதான். உள்ளூர்லேயே இருந்துக்கிட்டு நான் இந்த இடத்துக்கு போனதே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதை எங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 709-443-9999. ஒருவேளை உங்களால் கால் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக முத்துப்பிரியா அவங்க களத்தில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம். உண்மைக்குமே முத்துப்பிரியாக்கா சொன்ன மாதிரியே உள்ளூர்லயே இருந்துகிட்டு நிறைய பேர் இந்த அரியமான் பீச், குந்துகால் பீச், ராமர் பாதம், ஏன் போட்டிங் எல்லாம் போயிருக்கவே மாட்டோம், இதை இன்னுமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
1: நான் பாமன்ல இருந்து ஜென்சி பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: சரி, நீங்க உள்ளூர் தான், இப்ப பாமன் தான், பாமன் பீச், இந்த மண்டபம் பீச், உள்ளூர்ல எந்தெந்த ஏரியாக்களுக்கெல்லாம் சுற்றுலா தலம் தான் நம்ம ஊரு? இருந்தாலுமே எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: பாமன்ல பெரும்பாலும் நான் போயிருக்கேன். ஆனா நான் நம்ம ஊருக்கு அடையாளமே ராமநாதசாமி கோயில் தான். இன்னும் அந்த கோயில முழுமையா சுத்தி பார்த்தது, மேல வாசல், கீழ வாசல், தெற்கு வாசல், வடக்கு வாசல் அப்படின்னு 4 வாசல் இருக்கு. அதுல எந்த வாசல், 4 வாசல் ஃபுல்லா போன நம்ம கோயிலுக்குள்ள போறோம், அது போயிட்டு ரிட்டர்ன் ஆயிரும். ஃபுல்லா அதை இன்னும் சுத்தி பார்க்கல, அதை சுத்தி பார்க்கணும்.
0: மேல வாசலே பஸ்ல போனோம்னா திட்டோடிமுக்குள்ள இறங்கி நேர போனா வெளிய இருந்தே எல்லாத்தையும் பாத்துருக்கீங்க. 4 திசையும்
1: கிழக்கு வாசல், வடக்கு வாசல், அது இன்னும் பாக்கணும். நம்ம ஸ்ட்ரைட்டா போறோம், போயிட்டு போன நேரத்துல வந்துடும். நம்ம வந்து இந்த லீவ்ல எப்பயா சுத்தி பாக்கணும். அப்புறம் காட்டு வேளாங்கண்ணி,
0: காட்டு வேளாங்கண்ணி
1: போகல.
0: அங்க தனியா எல்லாம் போக முடியாது, ரொம்ப ரொம்ப காட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
1: அதான் தனியா தான் போக முடியாது, கூட்டமா தான் போக முடியல, ஃபேமிலியா தான் போகணும். போகணும், நடந்து வேற போகணும் மாமே, அதுக்குள்ள அது டிரைவிங் எதுவும் பண்ண முடியாது போல அந்த ஏரியால.
0: சரி,
1: அங்கேயும் போகணும், போய் பாத்துட்டுப்பா. ஊருக்குள்ளதான் இருக்கும், அந்த வில்லுண்டி தீர்த்தம் இருக்கு, அதுவும் போனது இல்ல. அதுமே
0: அப்ப நீங்க எங்கதான் போயிருக்கீங்க ஃபர்ஸ்ட் உள்ளூர்ல இருந்துகிட்டு இத்தனை இடம் பாக்கல? சரி, ஏதாவது ஒரு இடத்துக்காவது இந்த மண்டபம் பீச் எல்லாம் போயிருக்கீங்களா?
1: அங்கெல்லாம் போயிருக்காது, ரெகுலரா போயிரும். அப்படியாச்சு,
0: கடல்ல எல்லாம் நினைச்சிருக்கீங்களா?
1: கடல்ல கால் நினைப்பேன், கண்டிப்பா நினைப்பேன். நம்ம ஊர்ல இருந்துட்டு கடல்ல கால் நினைக்காது
0: போயிருங்கனாலும் போய் உங்க ஆசையை தீத்துங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஊரு விட்டு ஊரு வந்து படத்துல இருந்து சொர்க்கமே என்றாலும் அந்த பாட்டு.
0: ஊரு விட்டு ஊரு வந்து,
1: ஆமா
0: கண்டிப்பா தந்துடலாம்க்கா.
1: தேங்க்யூக்கா.
0: இப்படிதாங்க உள்ளூர்லயே இருப்போம், ஆனா நம்ம எங்கேயுமே போயிருக்க மாட்டோம். இந்த குந்துகால் பீச் எல்லாம் கேள்விப்படுறதோட சரி, உள்ள எல்லாம் சின்ன பிள்ளையில போனது இப்ப எந்த மாதிரி மாடிபிகேஷன் ஆயிருக்கு, எந்த மாதிரி மாத்தி அமைச்சிருக்காங்க அப்படின்னா தெரியல. இந்த போட்டிங் போற விஷயம் சில பேருக்கு வாமிட்டிங் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த போட்டிங் போறதுமே ரொம்ப பேர் போகாம இருக்கீங்க. இந்த மாதிரி போகாம இருந்தீங்கன்னா இந்த குவார்டர்லி லீவ் வருது, அந்த லீவ்ல எல்லாருமே போங்க. பெண்களாகிய நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கதான் செய்யும். அந்த வேலையிலையும் இதுவும் நமக்கு ஒரு சின்ன வேலை தான், ஒரு நம்ம மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு நல்லா சுத்தி பாருங்க. அடுத்ததா பாடல் வருது, முத்துப்பிரியா அக்கா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
2: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
1: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95. PSC Group 4 exam க்கு ட்ரை பண்றீங்களா? அப்ப நீங்க சேர வேண்டிய இடம் Friends Academy Coaching and Tuition Center. அக்டோபர் 2 முதல் பாம்பனில் புதிய உதயம், புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாடவாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். Friends Academy இலவச பயிற்சி வகுப்புகள் செப்டம்பர் 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ₹2,999 மட்டுமே. TNPSC Group 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. Friends Academy, RF Road, வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870484.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:20 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். ராமேஸ்வரம் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இருந்தாலும் இங்கே லோக்கலில் வாழக்கூடிய நிறைய பெண்கள் அந்த மாதிரி இடங்களை இப்போ வர போய் பார்த்ததில்லை அப்படின்றத சொல்கிறத கேட்க முடியுது. இந்த ஊரில் இருக்கிற நீங்கள் இன்னும் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகலை அப்படின்னு எந்த இடத்த சொல்லுவீங்க, எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்கள் 709-443-9999. மேபி உங்களால் கால் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நம்ம ஊரில் இருக்கிற சில பெண்கள் கிட்ட நீங்கள் தனுஷ்கோடி போயிருக்கீங்களான்னு கேட்டால் இல்லைங்க இன்னும் போனதே இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தனுஷ்கோடியிலேயே பிறந்து வளர்ந்தவங்களாக இருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லா இடங்களையும் போய் பார்த்துருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. வீட்டு பொறுப்பு, குழந்தைகள், வேலைன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். அதனால் பார்த்ததில்ல பக்கத்தில் இருக்கிற இடங்களை கூட பார்க்காம விட்டுடுவாங்க. தனுஷ்கோடின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது கடலும் கடல் சந்திக்கிற அரிச்சல் முனையும் தான். ஒரு பக்கம் வங்கக்கடல், இன்னொரு பக்கம் மன்னார் வளைகுடான்னு ரெண்டு கடல்களும் சந்திக்கிற அந்த இடத்துக்கு போய் நின்று பார்க்குற அனுபவமே தனிதான். ஆனால் அங்கே இருக்கிற பெண்களே இதையெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஆச்சரியந்தாங்க. ஒரு நாள் போய் பார்த்துருவோம்னு நினைப்பாங்க, ஆனால் நாட்கள் அப்படியே கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து நகர்ந்துட்டே போகும். அதே மாதிரி தான் ராமர் பாதம் போய் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாலும் இல்லைங்க இன்னும் போகலைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ராமர் பாதம், அரிச்சல் முனை, தனுஷ்கோடின்னு பெயர் தெரிஞ்சிருந்தாலும் அந்த இடங்களோட சிறப்பை நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம பக்கத்தில் தான் இருக்குது, அப்புறம்னு நாலும் வருஷமும் ஓடிக்கிட்டே இருக்கும். உள்ளூர் பெண்களுக்கு இந்த மாதிரி இடங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம், இதெல்லாம் தூரம் இல்லை, நம்மளே போய் பார்த்துக்கலாம். காரணமே கிடைக்க ஒரு சில சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ நேரம் கிடைக்காதலேயோ அங்கே போய் பார்க்க முடியாமல் இருக்கலாம். சில நேரம் வெளியூரில் இருக்கிறவங்க கூட தனுஷ்கோடி, ராமர் பாதை எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற நம்ம மட்டும்தான் இன்னும் போயிருக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. நானுமே ஒரு சில இடங்கள் வந்து இங்கே பார்த்ததில்லைங்க. அடுத்ததான் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம், நான் பாம்பன்ல இருந்து சோஃபியா பேசுறேன்.
2: சொல்லுங்க சோஃபியா, எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நான் நல்லா இருக்கேன். நீங்க பாம்பன்ல இருக்கீங்க. இப்ப நம்ம ராமேஸ்வரத்திலயும் சரி பாம்பன்லயும் சரி சுத்தி பாக்குறதுக்கு உள்ளூர்லயே ரொம்ப இடங்கள் இருக்கு. நீங்க எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க? ஃபர்ஸ்ட்
3: நான் வந்து ராமேஸ்வரம் தான் சின்ன பிள்ளையில இருந்தே வளர்ந்த ஊரு. ராமேஸ்வரத்துல வந்து எல்லா இடமே போயிருக்கோம், எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு போயிருக்காங்க. போகாத இடத்தையுமே நான் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு வந்துட்டேன். இப்ப நம்ம ஊர்ல வந்து பாம்பன்ல வந்து எடுத்துக்கிட்டா நாங்க இன்னும் குருசடை தீவு போகல.
2: குருசடை தீவு போக போறீங்க?
3: ஆமா கண்டிப்பா இருக்கு. குவார்டர்லி லீவ்ல என் சிஸ்டர்ஸோட

0: தேங்க் யூ சோஃபியா.
1: தேங்க் யூ.
0: ஆ பரவாயில்ல, சோஃபியா வந்து உள்ளூர்லேயே இருந்துட்டு எல்லா இடமும் போய் சுற்றி பார்த்துட்டாங்களாம். ஆனால் குருசடி தீவு மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. குருசடி தீவுமே எல்லாருமே போய் பார்க்கக்கூடியது தான். அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது, சாயங்காலம் 5 மணிக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க போய் பாருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மருதுபாண்டி சின்ன படம், 2013 நினைக்கிறேன். அது நான், எங்க மாமா, எங்க மச்சான், இன்னொரு மாப்பிள்ள, மூணு பேரும் தீவுல இருந்து வரும்போது காத்து பாய்பட்டு ஓடி வந்தோம். சாயநாடு வரும்போது காத்து கவலை பார்த்துச்சு. கவலை பார்த்து கடலுக்குள்ள போய் மறு ரிட்டர்ன் திரும்பி வர எங்களால் முடியலை. அவட மாமா கொஞ்சம் பெரியாளாக இருந்தாப்புல, நாங்கள் ஃபுல்லாக சின்ன பயிலு. அவள் பிடிச்சி மறுபடியும் சுக்கான திருப்பவும் பத்த நேர நாளைக்கு போச்சு. மரம் திருப்பிட்டு வந்தாச்சு. மீன் நல்ல பாடு இல்லைன்னா கிடந்து காலையிலேயே நான் நைட்டோட வந்திருக்க மாட்டோம், பகலில் வந்திருப்போம். நல்ல மீன் கிடந்ததுனாட்டா ஐஸ்கானில் அவளை வந்து திருப்பிட்டு வந்து இங்கே வந்து காவாய்க்கில் வந்து தாண்டிருச்சு. ஏற்றி இதோட இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு தோணுச்சு. கொஞ்சம் அழுக வேற தம்பி வந்திருந்தாப்புல, என் தம்பி, அவன் பேர் ஈரபாண்டி, அவள் வந்திருந்தாப்புல. அதை அவனை பார்க்குறதா என்னையை பார்க்குறதான்னு சொல்லி எனக்கு அது இல்லை. நீயலை வத்தங்கனை தாண்டிருச்சு. ஆளுகள் ஃபுல்லாக எங்கள் மாமா வந்துக்கிட்டு இருந்தாங்க. மினிசோவை பேர் ஒரே ஆள். நாங்கள் சின்ன சின்ன பசங்க தான் அப்போ. அவன் மாமா மட்டும்தான் பெரிய ஆள். அவளை தூக்கிட்டு வந்தான் மாமா. அந்த இடத்துலையும் அதை யோசிக்கலை. எல்லாருமே அலையருமே அவ்வளோ காப்பாற்றி அவ்வளோ கொண்டு வந்து சேர்த்தாப்பு. கொஞ்சம் ஏதோ குழைச்சது மறுபழையவானு வந்தாச்சு. மைண்ட் எல்லாம் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிடுச்சு. பயத்தில் பயத்தில் கை காலெலாம் ஆடுது. இங்கே வந்து இருந்தேன். அவ்வளோ எல்லாரும் ஆளுக்குலாம் வந்துட்டாப்புல. அந்த அவ்வளோ காப்பாற்றி
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:36 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். ராமேஸ்வரம் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இருந்தாலும் இங்க லோக்கல்ல வாழக்கூடிய நிறைய பெண்கள் இந்த மாதிரி இடங்களை இப்ப வர போய் பார்த்ததில்ல அப்படின்றத சொல்றத கேட்க முடியுது. இந்த ஊர்ல இருக்கிற நீங்க இன்னும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகல அப்படின்னு எந்த இடத்த சொல்லுவீங்க? எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை உங்களால கால் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்லயா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு இடத்த பார்க்க வெளியூர்ல இருந்து ஆளுங்க வர்றாங்க. ஆனா அதே ஊர்ல பிறந்து வளர்ந்த நாம அதை பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க, இன்னும் போனதே இல்லைன்னு சொல்ற நிலைமையில தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உண்மைக்குமே இது ஆச்சரியம்தான். அதுவும் நம்ம பெண்கள் கிட்ட வில்லுண்டி தீர்த்தம் போயிருக்கீங்களான்னு கேட்டா இல்ல, போகணும்னு ரொம்ப நாளா நினைக்கிறேன்னு சொல்றாங்க, சொல்றவங்களும் இருக்காங்க. ஓலக்கடா பீச்னு கேட்டாலும் அதே பதில் தான். உண்மையிலேயே இந்த இடமெல்லாம் நம்ம ஊரை விட்டு தூரமா எங்கேயோ இல்லைங்க, பக்கத்துல தான் இருக்கு. ஆனா பல வேலைகளுக்கு மத்தியில நமக்காக ஒரு நாள் ஒதுக்கி நம்ம ஊரையே ரசிக்க மறந்துடுறது தான் உண்மை. வெளியூர்ல இருந்து வர்றவங்க முதல் தடவையா பாக்குறதால ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. நாம தினமும் கேள்விப்படுற இடம்னு சொல்லி அதை அழகையே கவனிக்காம விட்டுறோம். நம்மள ஒரு சில பேர் நேரம் ஒதுக்கி வில்லுண்டி தீர்த்தமும் ஓலைக்குடா பீச்சுக்கும் போய் பாருங்க. பெரிய பிளான்லாம் வேண்டாம், குடும்பத்தோட இல்ல தோழிகளோட போய் கொஞ்ச நேரம் செலவழிச்சாலே போதும். அடடா, இவ்வளவு நாள் இதை பார்க்காம இருந்துட்டோமேன்னு நமக்கே தோணும். வெளியூர்காரங்க ரசிக்கிற நம்ம ஊரோட அழக ஆச்சரியத்தை நாமளும் ரசிச்சு பார்ப்போம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா யசோதா அக்கா களத்துல இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: பேரு அவரை உங்களை பத்தி சொல்லணுமா?
4: என் பேர் யசோதா.
3: நீங்க நம்ம ஊர்ல இருக்க எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் போய் பாத்திருக்கீங்களா? நீங்க இது வரைக்கும் போகாத இடமா என்ன?
4: எல்லா இடமும் பார்த்தது கிடையாது. தீவுக்கு போக ஆசைப்பட்டுட்டேன், தீவுக்கு புதுச்சேரி தீவுக்கு போக ஆசைப்பட்டேன், வரைக்கும் போகல. அது கொஞ்சம் நல்லா இருக்கும் போதே போச்சு, கூட்டு போச்சோன்னா இறங்கிட்டு போகலாம். இப்ப கால் வலி அதிகமானனால ஒரு நல்ல போட்டியெல்லாம் ஏற முடியாதுன்னு காரணம். பெரிய விருப்பம் வில்லுண்டி தீர்த்தம் அந்த

0: மாதிரி இடங்களை பார்க்க ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்குமா
1: சார், நீங்கள் இது வரைக்கும் போய் பார்த்ததுலேயே நம்ம ஊரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது?
0: பாலத்தில் நடந்து போக பிடிக்கும். லைட் ஹவுஸில் ஏறி பார்க்க ஆசைப்பட்டு லைட் ஹவுஸ் ஏறினேன். பாமன் லைட் ஹவுஸில் ஏறி
1: சிறப்பாக சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாடலன்னு சொல்லுங்கள்.
0: தென்றலை எண்ணெய் திட்டு படத்தில் கவிதை பாடு குயிலே குயிலே
1: பாட்டேன். நன்றி
0: நன்றி.
2: கண்டிப்பாங்க, நம்ம ஊரில் எவ்வளவோ இடங்கள் இருக்குது. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, எவ்வளவோ இடம் இருக்குது. வெளியூர்லாம் இருந்து வந்து பார்க்குறாங்க. எப்பயுமே நம்ம பக்கத்தில் இருக்கிற பொருளுக்கு எப்பயுமே மதிப்பு இருக்காது. நம்ம எப்பயுமே தூரத்தில் உள்ளதையே தான் தேடுவோம். வெளியூர் போகிறதுக்கு தான் நம்ம பிளான் பண்ணுவோம். நம்ம ஊர்லேயே பார்க்குறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது, ஆனால் நம்ம அதை கண்டுக்கிறது கூட கிடையாது. எப்பயுமே இந்த பாமன் பாலமாக இருக்கட்டும், பாமன் பாலத்தில் ஒரு அந்த பைனாப்பிளை வாங்கிட்டு ஒரு பீஸ், அதை நம்ம வீட்டில் இருந்து சாப்பிட்றதுக்கும், அந்த கடலையும் கடற்கரை காற்றையும், அந்த மேலே பாமன் பாலத்தில் பஸ்ஸு கார் எல்லாம் போறதை பார்த்துக்கிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ரொம்பவே ரசிக்கலாம் இன்ன வரைக்கும் பெண்களாகிய நீங்கள். ஆனா ரொம்ப பேர் இன்னுமே இங்க இருந்து பாமன்ல இருந்து மண்டபம் பீச் வரைக்கும் நடந்திருக்காங்களா, நடந்து போயிருக்காங்களா பெண்கள் அப்படின்னா கேள்விக்குறிதான். ஆண்கள் வந்து காலையில வாக்கிங் மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா பெண்கள் வந்து ஒரு சில பேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனா அந்த மாதிரி நம்ம பாமன் பாலத்துல இருந்து நடந்து போறதுக்கு பெண்களாகிய நம்ம குவார்டர்லி லீவ்லாம் இருக்கு. அதுல அந்த மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம போய் என்ஜாய் பண்ண அப்படிங்கறத சொல்லிட்டு யசோதா அக்கா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:45 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமல் ஜெனிஃபர். நம்ம ஊரு என்னதான் சுற்றுலா தலமா இருந்தாலுமே உள்ளூர்ல இருக்கிற பெண்கள் இந்தெந்த இடம்லாம் நான் போனதே இல்லை, ஆனா போகணும்னு ஆசைப்படுறேன், எந்தெந்த இடங்களுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கறத எங்களுக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க அப்படிங்கறத சொல்லிட்டு எந்த நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா 709-4-4-3-9-9-9. ஒருவேளை உங்களால கால் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்லயா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம ஊர்ல இருக்கிற சில இடங்களோட பேர் நமக்கு நல்லாவே தெரியும், ஆனா அந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாதான் அங்க ஒரு கேள்விக்குறி. அடுத்ததான் முக்கியமா சொல்லணும்னா அப்துல் கலாம் ஐயா வாழ்ந்த வீடு. ஐயா யாருன்னு நம்ம ஊர்ல யாருக்கு தான் தெரியாது. அவங்கள பத்தியும் அவங்க வாழ்க்கையை பத்தியும் அவங்களோட சாதனைகள் பத்தியும் நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அவங்க வாழ்ந்த வீட்டை நேர்ல போய் பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இன்னும் இல்லைங்க, போகணும்னு நினைச்சிட்டே இருக்கேன்னு சொல்றவங்க இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயம் சொல்லவா, தூரத்துல இருக்கிற ஒரு இடத்த பாக்கணும்னா வண்டி பிடிக்கிறது, வேன் பிடிக்கிறது, கார் பிடிக்கிறது, அதுக்காக தனியா பிளான் பண்றது, பக்காவா பிளான் போட்டு கிளம்பிடுவோம். ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிற இடம் அது எப்ப வேணும்னாலும் போய் பார்க்கலான்னு விட்டுருவோம். அந்த எப்ப வேணாலும் தான் எப்ப வரும்னே தெரியாது. அடுத்ததான் மண்டபம் பீச். அங்க போய் கொஞ்ச நேரம் கடலை பார்த்துட்டு ஜில்லுன்னு காத்து அனுபவிச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு வந்தாலே மனசுக்குள்ள ஒரு இதமா இருக்குங்க. நம்ம ஊர்லயே இவ்வளவு அழகான இடங்கள் இருக்கான்னு நமக்கே புதுசா தோணும். வெளியூர்ல இருந்து வந்த ஒருத்தவங்க வந்து இங்க இவ்வளவு நல்ல இடங்கள் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா நாமளும் அதை ரசிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பக்கத்துல இருக்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும், ரசிக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா சத்யாகா களத்துல இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
4: வணக்கம் அக்கா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
5: என் பேர் சத்யா.
4: நீங்க பிறந்ததுல இருந்து நம்ம ஊர்ல தானா?
5: ஆமா, எங்க சொந்த ஊர் ராமேஸ்வரம், இருக்கிறது மண்டபத்துல.
4: இங்க நிறைய சுற்றுலா தலம் இருக்கு, பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு. இருந்தாலும் இந்த லோக்கல்ல இருந்துட்டு நீங்க இதுவரைக்கும் பார்க்காத இடம்னா என்ன அப்படி சொல்லுவீங்க?
5: அப்துல் கலாம் மெமோரியல் பார்க்கல, அப்புறம் இப்ப புதுசா கட்டினா முருகன் சிலை வச்சுக்கிறாங்கல்ல அந்த கோயில் பார்க்கல, கோலக்கடம்.
4: அப்துல் கலாம் மெமோரியல் நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லையா?
5: கூட்டிட்டு போல. இன்னும்
4: நீங்களும் போயிட்டு பாடல
3: உண்மைக்குமேங்க. நம்ம பெண்களை கூப்பிட்டு வச்சு அம்மா நீ எந்த இடத்துக்கு போனோம், நம்ம ஊர்ல எல்லாம் சுத்தி பார்த்துட்டியா அப்படின்னு கணவர்மார்கள் கூப்பிட்டோ இல்ல பேரண்ட்ஸ் கூப்பிட்டோ அம்மா இந்த ஊர் இந்த நம்ம ஊர்ல எந்தெந்த இடத்துக்குலாம் நீ போகணும், எந்தெந்த இடத்த நீ பார்த்துருக்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாதான் தெரியும் அவங்களோட ஆதங்கம். உள்ளூர்லயே இருக்கேன், இவ்வளவு வேலை இருக்கு, நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்புறம் தான் நமக்கு எப்ப வரும் அப்படின்னு தெரியாது. அந்த அப்புறம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நிறுத்திட்டு இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கமா, சமைச்சு முடிச்சிட்டோமா, ஈவினிங் இப்போ கிளைமேட் ஒரு மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து நம்ம எந்த இடம் போய் பார்க்கலையோ அதையெல்லாம் நம்ம போய் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நாட்களும் வாரங்களும் மாசங்களும் வருஷங்களும் தான் ஓடுமே தவிர நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. இன்னைக்கு இப்போ இன்னைக்கு பார்க்கணுமா, சரி இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது, ஈவினிங் டயத்தில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உள்ளூர் பெண்கள் யார் யாரெல்லாம் நம்ம ஊரை சுற்றி பார்க்கலையோ, எந்த இடத்துக்கு போய் பார்க்கலையோ, எதுக்கு நீங்கள் போய் ஆசை நினைக்கிறீங்களோ போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:04 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். ராமேஸ்வரம் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இருந்தாலும் இங்க லோக்கல்ல வாழக்கூடிய நிறைய பெண்கள் அந்த மாதிரி இடங்களை இப்ப வரைக்கும் போய் பார்த்ததில்ல அப்படின்றத சொல்றதை கேட்க முடியுது. இந்த ஊர்ல இருக்கிற நீங்க இன்னும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகல அப்படின்னு எந்த இடத்த சொல்வீங்க? எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்துல ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, நான் டோனா பேசுறேன், சந்தோஷமாட்டத்துல இருந்து.
2: சொல்லுங்க டோனா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா
2: இருக்கீங்களா? ராமேஸ்வரமா இருக்கட்டும், இந்த ஊர்கள்ல உள்ள நம்ம ஊர் என்னதான் சுற்றுலா தலமா இருந்தாலும் நம்ம சுத்தி பார்க்க கூடிய உள்ளூர் இடங்களே நீங்க பாத்திருக்கீங்களா? எல்லா இடத்துக்கும் போய் பாத்திருக்கீங்களா?
3: எல்லா இடமும் சொல்ல முடியாதுக்கா, போகாத இடங்கள் நிறைய இருக்குன்னே சொல்லலாம். நம்ம தங்கச்சி மடத்துல வந்து வில்லந்து தீர்த்தம் அரியாங்குடல இருக்கு, அங்கெல்லாம் போனது கிடையாது, ஆனா ரொம்ப நல்லா இருக்குமா. அதே மாதிரி பார்த்தோம்னா குருசடத்தேவன் சொல்லுவாங்க, குருசடத்தேவன் அங்கெல்லாம் போனது இல்ல. அது கொடுத்து பார்த்தோம்னா மண்டபம் பிசரிசு,
2: அப்துல் கலாம் வீட்டுக்கு போயிருக்கீங்களா? அப்துல் கலாம் சார்
3: வீட்டுக்கு போயிருக்கீங்க.
2: இப்போதைக்கு நீங்க போகாத இடம் அப்படின்னா குருசடை தீவு,
3: கண்டிப்பா சொல்லி வச்சிருக்கேன், புள்ளையிட்ட சொல்லி வச்சிருக்கேன், இந்த 10 நாள் இவனை அவன் வேஸ்ட் பண்ண கூடாது, இப்பனாலும் நம்ம சுத்தி பார்க்காத இடங்களுக்கு அப்படி சுத்தி பார்க்கணும்னு சொல்லி
2: வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்கு தான் போவாங்க, நம்ம பெருசா வெளியே விளையாட விட மாட்டாங்க.
3: லீவ் விட்டா செல்ல தாங்க பாக்குது.
2: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்
3: அக்கா? எனக்கு பூந்தோட்ட காவல்தாரா படத்துல இருந்து சிந்திய விண்மணி திசையில் முட்டாச்சு பாட்டு போடுவேன்.
2: கண்டிப்பா, நன்றி டோனா உங்களோட கருத்துக்கு.
3: ரொம்ப நன்றி.
2: கண்டிப்பாங்க, இந்த வில்லூண்டி தீர்த்தம், இந்த வில்லூண்டி தீர்த்தத்துக்குலாம் நான் ரொம்ப வருஷமா நம்ம ஊர்ல தான் இருக்கேன், நான் போனதே இல்லை. ஆனா ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி தான் நாங்க போனோம். ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கு, ஆனா அந்த சைடுகள்ல எல்லாம் முதல்ல வீடுகள் இல்லை போல, இப்ப வந்து நிறைய வீடுகள் வந்தாச்சு. அந்த கடலுக்கு ஊட அந்த பாலம் போறதா இருக்கட்டும், எப்படா அப்படிங்கிற மாதிரி இந்த நடுக்கடல் சொல்ல முடியாது, ஓரளவு கடல் தொடங்கும் போதே நடுவில் ஒரு கிணறு, அந்த உப்பு கலந்த அந்த கடல் தண்ணிக்கு ஊட ஒரு நல்ல தண்ணி இருக்குது அப்படின்னா உண்மைக்குமே அது ஆச்சரியம் தான். அந்த தண்ணியை நான் குடிச்சுமே பார்த்தேங்க, நல்லா தான் இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள்

0: போய் உள்ளூர்லயே இருக்கிறீங்க, இந்த மாதிரி வில்லுண்டு தீர்த்தம்லாம் நீங்க போய் பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. அடுத்ததான் இன்னொரு நேர்மை நினைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்,
0: நல்லா இருக்கீங்களா? எங்கிருந்து பேசுறீங்க? நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்க உங்க பேர் என்ன?
1: என் பேர் பூபாலன், நான் பாம்பளம் பேசுறேன் மேடம்.
0: சரி, இப்ப அம்மா அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் உள்ளூர்ல எல்லா இடத்துக்கும் நீங்க கூட்டிட்டு போயிருக்கீங்களா இல்ல அவங்க போய் பாத்துருக்காங்களா? சரி, அவங்க கூட உட்காந்து பேசி அம்மா நீங்க எங்கேயாவது போகணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ஏதாவது உள்ளூருக்குள்ளே நம்ம ஏரியால போய் பாக்கணுமா, நான் கூட்டிட்டு போவா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்களா?
1: என்ன
0: படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? தூது வளையலாச்சு கண்டிப்பா தந்துடலாம்னா தேங்க்யூண்ணா. நம்ம ஊர்ல இருந்துட்டு சில பேர் பாத்துறாங்க, சில பேர் பாக்குறது இல்ல. கண்டிப்பா நீங்க போகணும்னா வில்லுண்டி தீர்த்தம் போய் பாருங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்ல, நம்ம ஊர்லயே தான் இருக்கு. தங்கச்சி மடத்துக்கும் மேயம்புலிக்கும் இடையில இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், பேக்கரும் பக்கத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வில்லுண்டி தீர்த்தம் போய் பாருங்க, தனுஷ்கோடி எல்லாம் போய் பாருங்க. இன்னும் லைட் ஹவுஸ் எல்லாம் போய் பாக்காதவங்களாம் ரொம்ப பேர் இருப்பாங்க, அதுல நானுமே சேரலாம். உள்ளூர்லயே தான் இருக்கும், நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் இந்த மாதிரி வேணாம். இந்த மாதிரி லீவ் டைம்கள் கிடைக்கும் போது குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நம்ம வீட்டில் குடும்பத்தார் கூட போய் ரசிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர்ல இருக்கிற சில விஷயங்களை பத்தி நாம கேள்விப்படும் போது அட இதெல்லாம் இங்கதான் இருக்கான்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அதுவும் நாம இருக்கிற இடத்துல இப்படியெல்லாம் இருக்குன்னு தெரியாம இருக்கிறது இன்னும் ஆச்சரியம். அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. லட்சுமண தீர்த்தத்தையும் அங்க இருக்கிற மிதக்கிற கல்லையும் பத்தி கேள்விப்பட்டப்போ தோணுச்சுங்க. லட்சுமண தீர்த்தம் தெரியும், ஆனா முழுசா தெரியுமா? நம்ம ஊர்ல இருக்கிறவங்கல சில பேர் பெயர் மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்பாங்க, சில பேர் போயிருக்கலாம், ஆனா சில பேர் இன்னுமே இதுவரைக்கும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தது இல்லைன்னு சொன்ன ஆச்சரியம் தான் வருது. அதுல நம்மளை இன்னும் ஆச்சரியப்படுத்துற விஷயம் அந்த மிதக்கிற கல். கல் எப்படி தண்ணியில மிதக்கும் அப்படின்னு கேட்ட உடனே நமக்கே ஒரு ஆர்வம் வந்துடும் இல்லையா? அந்த கல்லை பத்தி பலவிதமான நம்பிக்கைகளும் சொல்லப்படுது. ராமர் பாலத்தோட தொடர்புடைய கல்லுன்னு நம்புறவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் இப்படி சில கற்கள் அதோட தன்மையால தண்ணீர்ல மிதக்கலாம் அப்படின்னு விளக்கங்களும் தரப்படுது. ஆனா அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கல் நம்ம பக்கத்துல இருக்குன்னு நமக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான் நமக்கு சந்தேகம். நாம வெளியூர்ல இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை கூட தேடி தெரிஞ்சுக்கிறோம், ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற விஷயத்தை பத்தி கேள்விப்படுறதுக்கே இவ்வளவு நாள் ஆகுது அப்படிங்கறத சொல்லிட்டு டோனா அவர்கள் கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அருகிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
4: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
3: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95. TNPSC Group 4 எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்போ நீங்க சேர வேண்டிய இடம் Friends Academy Coaching and Tuition Center, October 2 முதல் பாம்பனில். புதிய உதயம், புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாடவாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். Friends Academy இலவச பயிற்சி வகுப்புகள் September 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ₹2,999 மட்டுமே. TNPSC Group 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. Friends Academy, RF Road, வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870484993.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமூக கருத்துக்கள்.

0: மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 11:19 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். ராமேஸ்வரம் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இருந்தாலும் இங்க லோக்கல்ல வாழக்கூடிய நிறைய பெண்கள் அந்த மாதிரி இடங்களை இப்ப வரைக்கும் போய் பார்த்ததில்ல அப்படின்றது சொல்றதை கேட்க முடியுது. இந்த ஊர்ல இருக்கிற நீங்க இன்னும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகல அப்படின்னு எந்த இடத்த சொல்லுவீங்க, எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்துல ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: அன்பு தங்கை அமளி ஜெனிபர் அவர்களுக்கு வணக்கம். சேலம் அமாளி குண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசனமா.
1: எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: இருக்கிறமா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னா சொல்லுங்க. ராமேஸ்வரம் எல்லாம் வந்திருக்கீங்களா?
2: வந்திருக்கிறமா, இருமுறை வந்திருக்கிறேன்.
1: சரி, எந்தெந்த ஏரியாலாம் எங்க ஊருக்கு வந்து எந்தெந்த இடங்களை எல்லாம் பாத்திருக்கீங்க? இன்னும் எது பெண்டிங்?
2: அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா 5 நாள் டூரு வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிட்டோம்.
1: ஓகேண்ணா.
2: கேரளா இதெல்லாம் போயிட்டு இங்க வந்து நம்ம ராமேஸ்வரம் வந்து தங்கச்சி மடம், பாம்பன் பாலம், இது எல்லாமே நாங்க பார்த்தோம்.
1: தங்கச்சி மடத்துல என்ன பாத்தீங்க?
2: அநேகமா எனக்கு வந்து இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா, இப்ப வந்து நிறைய விரிவா இப்ப வந்துட்டு வந்தீங்க சொன்னாங்க, நல்லா பாக்குற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்ப வந்து நாங்க டூரிஸ்ட்ல வந்ததுனால எங்களுக்கு வந்து ஒரு பெருசு ஒரு நல்லா பாக்க முடியல.
1: கூட்டத்தோட வந்தீங்களா?
2: ஆமா ஆமா, 52 பேருமா.
1: 52 பாருங்க.
2: குறிப்பா சொல்ல போனா எனக்கு இப்ப நம்ம ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் அவர்களுடைய இல்லத்திற்கும் அவருடைய நினைவிடத்திற்கும் நாங்க வந்து கண்டிப்பா வரணும்னு ஆசைப்படுறேன்.
1: அப்ப நீங்க இந்த வட்டம் வந்து நீங்க பாக்கலையா அங்கெல்லாம் மெமோரியல்?
2: இல்லம்மா, நாங்க வந்து கிட்டத்தட்ட நீங்க 14 வருஷம் ஆகுதுமா.
1: 14 வருஷமா? ஓகே,
2: 14 வருஷம் ஆகுதுமா. இன்னும் இப்ப பக்கமெல்லாம் எதுவுமே வரலமா. அவரு அவருடைய அருமை பெருமை எல்லாம் எங்களுக்கு அப்பெல்லாம் தெரியாம போச்சு.
1: சரி சரி, அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை கிடையாது. இப்ப உங்க உங்களோட மனைவி வந்து ராமேஸ்வரத்துல இந்த ஏரியா எனக்கு பாக்கணும் போல ஆசையா இருக்குங்க அப்படின்னு உங்ககிட்ட என்னைக்காவது சொல்லிருக்காங்களா?
2: கண்டிப்பா சொல்லிட்டுதான் இருக்கிறாங்க. சுற்றுலா வந்து சொல்றவங்க சொல்றாங்க இல்லைங்களா,
1: அதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு.
2: அநேகமா நாங்க வந்து முடிவு பண்ணிக்கிறோம் தை மாசத்துல வரலாம். தை மாசத்துல ஒரு 5 நாள் எங்களுக்கு வந்து விடுமுறை வருதுமா,
1: வருது. ஹோட்டல் அடைச்சிட்டு வந்துடலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம்.
2: வரலாங்கிறது அது நம்ம பண்பலை கேட்ட பின்னாடி எங்களுக்கு அதிகமான ஒரு ஆர்வம் வந்திருக்கு நிறைய. ஏன்னா நீங்க நிறைய சுற்றுலா தலங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறீங்க.
1: சரி, என்னதான் ஒரு விஷயம், இங்க இருந்தாலும் உங்க ஊர்ல எல்லா இடத்தையும் சுத்தி பாத்திருக்கீங்களா? ஃபேமஸான இடத்த எல்லாத்தையும்?
2: எங்க ஊர்ல நிறைய நிறைய இடங்கள் சுத்தி
1: பாட்டுக்கிறோமா, வராங்களா சேலத்துக்கு?
2: வராங்கம்மா வராங்க. என்ன சொல்ல போனா இப்ப நாங்க இங்க இருந்து சேலத்துல இருந்து நாங்க ராமேஸ்வரம் வந்து பாக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி,
1: அதே மாதிரி இங்க இருந்து அங்க வராங்க. இங்க
2: இருந்து ராமேஸ்வரத்து, கன்னியாகுமரி இந்த மாதிரி மாவட்டங்கள்ல இருந்தும் நிறைய இங்க வராங்க. மேட்டூரை பாக்கணும்னு வராங்க, ஏற்காட்டை பாக்கணும்னு வராங்க. அப்புறம் எங்க மாவட்டத்தை ஒட்டி இருக்கிறது நாமக்கல் மாவட்டத்துல கொல்லிமலை, கொல்லிமலையை பாக்கணும்னு வராங்க, நிறைய வராங்க. ஏன்னா எங்க உணவகத்திலே வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க, நாங்க இந்த மாதிரி சுத்தி பார்க்க தாங்க வந்திருக்கிறோம்லாம் சொல்றாங்க.
1: சரி,
2: அதுல என்ன, நாங்க இங்க எவ்வளவுதான் சுத்தி பார்த்திருந்தாலுமே எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்ட பின்னாடி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாயிருக்கு.
1: கண்டிப்பா வாங்க, எது எது பெண்டிங்ல இருக்கும் இந்த குவார்டர்லி லீவ் வருதுல, வந்து பாருங்க, சுத்தி பாருங்க எது எது பெண்டிங்கோ. சரி, இப்ப வந்து கொஞ்சம் பார்த்தாலுமே அந்த 52 பேரும் வந்துடாதீங்க, கொஞ்சமா ஃபேமிலி மட்டும்
2: வந்தீங்கன்னா. அப்ப ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஏற்பாடு பண்ணிருந்தேன்.
1: கம்மியா வரும்போது நம்ம எல்லா இடத்துக்குமே போய் பார்த்துலாம்னா ஒரு 50 பேர் 60 பேர் மேனேஜ் பண்றதே உண்மைக்குமே கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன எப்ப பார்த்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்க இந்த மாதிரியும் சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டூர் போற

0: போறதுக்கு முன்பு அங்க நம்ம பண்பலைக்கு வந்து எங்க பாக்கணுங்கிறத ஒரு லிஸ்ட் வாங்கிக்குவோம்.
1: சரி, கண்டிப்பா வந்து லிஸ்ட் வாங்கிக்கோங்க. எப்படி போகணும், என்ன ஏதுன்னு எல்லா டீடைல்ஸும் வாங்குங்க. ஊருக்கு வந்து கண்டிப்பா வந்து எங்க பண்பலையும் சுத்தி பாருங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அந்த ஆர்வருக்கு நான் உறுதியா வரமா, நீங்க இன்னும் தை மாசம் உறுதியா கன்ஃபார்மா வருவோமா.
1: சரி, ஓகேண்ணா. ஓகே, நீங்க சுத்தி பார்க்காத இடத்த எல்லாம் வந்து பாருங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்,
0: அதே மாதிரி நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா தங்கள் குடும்பத்தோட கூட நீங்க வாங்க, நாங்க இங்க எல்லாம் சுத்தி காட்டுறோம்.
1: கண்டிப்பா அந்த பக்கம் வந்தேன்னா வாருண்ணா. நான்லாம் அந்த பக்கம் வந்து வந்தான்னு ஆயிருச்சு. நான் வருவேன்னா என்னன்னு தெரியல, மேபி வந்தா கண்டிப்பா வாருண்ணா.
0: வந்திருக்கீங்களா?
1: அங்கெல்லாம் வந்தது இல்லைண்ணா, சேலத்து மாம்பழம் கேள்விப்பட்டதோட சரி. ஆனா மேட்டூர் டேம் மட்டும் நான் போயிருக்கேன்னு
0: நினைக்கிறேன்.
1: கூட போயிருக்கேன், மத்தபடி இல்ல. சரி, நான் கண்டிப்பா நான் வர்றேன். உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: அதுக்கு முன்னாடி சேலத்து மாம்பழம் வந்து நாங்க வேணா உங்களுக்கு சீசன் வரக்குள்ள வாங்கி ட்ரெயின் அனுப்பிச்சிட்டுங்களா?
1: இல்ல இல்ல, வேணா அதை நாங்க இங்கே வாங்கிடலாம்ண்ணா, எதுக்கு அப்படிலாம் இல்ல. சரிண்ணா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து?
0: படம் ராமன் எத்தனை ராமன் அடி, பாடல் அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு.
1: கண்டிப்பா தந்துடலாம்ண்ணா. தேங்க்யூண்ணா.
0: நன்றிமா.
1: நன்றிண்ணா. வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு என்னதான் அவங்க ஊரை சுற்றி பார்த்தாலுமே நம்ம ஊரில் இந்தெந்த இடம்லாம் பார்க்கல அப்படின்னு 15 வருஷம் ஆயிடுச்சா. அந்த 15 வருஷத்தில் மாதம் 2-3 மாதத்துக்கு ஒருக்காவே நம்ம ஊரில் வந்து சில சுற்றுலாத்தலங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. எந்த விஷயம் பார்க்கணுனாலும் தள்ளி போடாமல் வெளியூரில் உள்ளவங்களும் சரி, நம்ம ஊரில் உள்ளவங்களும் சரி, எந்த இடம் பார்க்கலையோ அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, சில இடங்களை பார்க்கும்போது நாம் முதல்ல அதோட உயரத்தையோ அழகையோ தான் கவனிப்போம். ஆனால் இந்த இடம் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு, எத்தனை பேரோட வாழ்க்கைக்கு இது வந்து உதவியா இருக்கு, அதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படிங்கறதையெல்லாம் யோசிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட இடங்கள்ல நம்ம ஊரோட லைட் ஹவுஸ், டிவி டவரும் முக்கியமானது. லைட் ஹவுஸ்னா வெறுமனே கடலோரத்துல உயரமா நிக்கிற ஒரு கட்டடம் கிடையாது, இரவு நேரத்துல கடல்ல பயணம் செய்யறவங்களுக்கு திசையை புரிஞ்சுக்க உதவுற ஒரு முக்கியமான அடையாளம். அந்த விளக்கு எரியறத பார்த்து கடல்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க உதவும். இவ்வளவு முக்கியமான ஒரு இடத்துக்கு நாம உள்ள போயிருக்கோமா அப்படின்னா பல பேருக்கு பதில் தெரியாது. அதுவும் லைட் ஹவுஸ்க்குள்ள ஏறி மேலே போய் பார்த்தா கீழே உலகமே வேற மாதிரி தெரியும். நம்ம ஊரோட இன்னொரு பிரம்மாண்டம் டிவி டவர். இப்போ நம்ம கையில் இருக்கிற மொபைலா இருக்கட்டும் சரி, மொபைல் இருக்கிற உலகம் முழுக்க தகவல்களை நிகழ்ச்சிகளையும் வந்துருது, மொபைல்லையும் வந்துருது, எல்லா தகவல்களும் வந்துருது. ஆனால் ஒரு காலத்தில் தொலைக்காட்சி ஒளிபரப்பு மக்களோட வீடுகளுக்கு வந்து சேர இப்படிப்பட்ட உயரமான ஒளிபரப்பு கோபுரங்கள் தான் முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. அதனால டிவி டவரை வெறுமனே உயர்ந்த கோபுரம்னு பார்க்காம ஒரு காலகட்டத்தோட நினைவாகவும் பார்க்கலாம். அதனால அடுத்த தடவை லைட் ஹவுஸ், டிவி டவரை பார்க்கும்போது அது அங்கே இருக்குன்னு கடந்து போகாம இதுக்கு பின்னணி என்ன, இதை உருவாக்க எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு நிமிஷம் நம்மளாம் யோசிச்சு பார்க்கலான்னு சொல்லலாம். அடுத்ததா டோனா அவர்கள் கேட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: தொண்டையில தான் நினைச்சேன்

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:36 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். ராமேஸ்வரம் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இருந்தாலும் இங்கே லோக்கலில் வாழக்கூடிய நிறைய பெண்கள் இந்த மாதிரி இடங்களை இப்போ வர போய் பார்த்ததே இல்லை அப்படின்றத சொல்கிறத கேட்க முடியுது. அந்த ஊரில் இருக்கிற நீங்கள் இன்னும் இந்த மாதிரி இடங்களுக்கு இடமெல்லாம் போகலை அப்படின்னு எந்த இடத்த சொல்லுவீங்க, எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்தில் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர்
2: பேசுறேன். எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன்னா நீங்க எப்படி இருக்கீங்க? மலையாங்க
3: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். பயங்கரமா அழட்டி இருப்பா, அங்க எப்படி?
2: இங்கேயாண்ணா கொஞ்சம் வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ராமேஸ்வரம் உங்க வீட்டுல ஃபேமிலியோட அக்கா தங்கச்சி அம்மா கூட எல்லாம் வந்திருக்கீங்களா?
3: ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதே ராமேஸ்வரத்துல பாம்பன் பாலம் தான்ப்பா. அதுல நான் ட்ரெயின்லயே தினமும் டிராவல் பண்ணுவேன், காரணமே இருக்காது. அந்த பாம்பன் பாலத்துல நான் டிராவல் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அந்த பாம்பன் பாலத்துல நானு எங்க குடும்பத்தோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஜாலி என்ஜாய் பண்ணி நான் டிராவல் பண்ணிருக்கிறேன்ப்பா.
2: வாசல்லே உட்காந்துக்குவீங்களா?
3: வாசல் இல்ல, ஜன்னல் கம்பி இருக்குல்ல, அந்த ஜன்னல் கம்பி அப்படியே பார்த்து அப்படியே அந்த பார்க்க வேண்டியதுதான். சத்தம் வருது என்ன, அதாவது உலகத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த ரோட்வேஸ் ஏர்வேஸ் வாட்டர்வேஸ் மூணும் கனெக்ட் ஆகுது நம்ம ராமேஸ்வரம் தான். எனக்கு இதை பாத்தீங்கன்னா போட்டு போகும், நடுக்கல் பாத்தீங்கன்னா ட்ரெயின் போகும், அது ரோட்வேஸ், மேல பாத்தீங்கன்னா ஃபிளைட் போகும். இது மாதிரி எந்த உலகத்துல இந்த கண்டுபிடிப்பு இருக்கு? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மணிமகுடம் ராமேஸ்வரம். அப்போ இந்த விஷயம் ராமேஸ்வரத்துல அந்த மண்டபம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப அருமையா இருக்கும். சித்தை வீட்டுல அந்த ஒரு மண்டபம் அப்படின்னாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த அழகு அப்படிங்கறது ஒரு தனித்துவம் வாய்ந்தது.
2: ஓகேண்ணா, நீங்க ட்ரெயின்ல போகும்போது நீங்க மேல பிளைட் போறத பாத்திருக்கீங்களா? வான்வெளி
3: பாத்திருக்கேன்ப்பா, ரொம்ப அருமையா இருந்தது. பக்கத்திலேயே அந்த ஃபிளைட்டோட சத்தம், அந்த ட்ரெயினோடைய அந்த டிராவல் அப்படின்ட்டுன்னு ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ஒரு விஷயத்த இவ்வளவு ஆண்டுகள் ஆகிய என்னால மறக்கவே முடியலன்னா எந்த அளவுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்தி இருக்கு பாருங்க.
2: சரிண்ணா, ரொம்ப நன்றி. அப்புறம் உங்க வீட்டுல அம்மாவா இருக்கட்டும் அக்கா தங்கச்சிகளா இருக்கணும், இவங்க எல்லாம் அந்த ராமேஸ்வரத்துல வந்து எனக்கு இந்த இடம் பாக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பெண்டிங் இருக்கும்ல, இந்த இடத்துக்கு நான் இன்னும் வரல அப்படின்னு பேரண்ட்ஸ் யாராவது சொல்லிட்டு?
3: எங்க வீட்டுல எல்லா இடத்துல
2: குருசடை தீவுல வந்துட்டீங்களா? கண்டிப்பா வாங்க, வந்து ஏதாவது பெண்டிங் இருந்தா அம்மாட்டையும் உட்காந்து கேளுங்க. வேற ஏதாவது நான் எதுவும் மிஸ் பண்ணிட்டேனாமா, நீங்க பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அக்கா தங்கச்சி அம்மாட்ட எல்லாம் கேட்டு எந்த இடம் பாக்கலயோ அதை வந்து சுத்தி பாருங்க. ஓகேவா?
3: கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்.
2: கண்டிப்பா, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு முடிஞ்சதுன்னா இந்த ஆதி இந்த திரைப்படம், இதுல இருந்து என்னை கொஞ்சம் கொஞ்சம் வாமழி அந்த பாடல் ஒளிபரப்புங்கப்பா.
2: ஆதி
3: ஆதி படத்துல இருந்து என்னை கொஞ்சம் கொஞ்சம் வாமழி
2: கண்டிப்பா தந்துடலாம்னா. தேங்க்யூண்ணா.
3: தேங்க்யூ சோ மச் பா, பை பை.
2: நம்ம சந்திரசேகர் அண்ணா சொன்ன மாதிரி கடல் ட்ரெயின், நீர் போக்குவரத்து, தரை போக்குவரத்து, வான் போக்குவரத்து, இது மூணையுமே ஸ்பாட்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு, வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நாம இவ்வளவு நேரம் பேசின இடங்களை எல்லாம் நினைச்சு பாருங்க. தனுஷ்கோடி, ராமர் பாதம், வில்லுண்டி தீர்த்தம், ஓலக்குடா பீச், அப்துல் கலாம் வீடு, மண்டபம் பீச், லட்சுமண தீர்த்தம், மிதக்கிற கல்லு, குருசடி தீவு, தூண்டில் வளைவு, லைட் ஹவுஸ் பீச், டவர்னு நம்மளை சுத்தி எத்தனையோ இடங்கள் இருக்குது. ஆனா இத்தனை வருஷம் இந்த ஊர்ல இருந்தும் இந்த இடங்களுக்கு நான் போனதே இல்லைன்னு நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். ஒரு சில பேர்னால கண்டிப்பா சொல்ல முடியும். குறிப்பா போட்டிங் போகணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் இன்னும் படகுல ஏறி பார்த்ததில்ல, குருசடி தீவு பத்தி கேள்விப்பட்டிருந்தாலும் நேர்ல போய் அந்த இடத்த பார்த்ததில்ல. அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற சில இடங்களோட பெயர் மட்டும்தான் தெரியும், ஆனா அந்த இடத்தோட அழகையும் சிறப்பையும் நேர்ல போய் அனுபவிச்சதில்ல. குறிப்பா பெண்களாகி நம்ம வீட்டு பொறுப்புகள், வேலை, குடும்பம்னு ஓடிக்கிட்டே இருக்கும்போது நமக்காக ஒரு நாள் ஒதுக்கி பார்க்கணுங்கிறதையே மறந்துடுவோம். அதனால இந்த இடங்களை சுத்தி பார்க்கறது வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாம நம்ம ஊரை பத்தி நாம தெரிஞ்சுக்கவும், நம்மளை சுத்தி இருக்கிற அழகை ரசிக்கவும், நமக்கே ஒரு புதிய அனுபவத்தை உருவாக்கிக்கவும் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். நம்ம உள்ளூர் தான், உள்ளூர்காரி தானே, இதெல்லாம் எதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்காம நம்ம ஊர்ல இன்னும் என்னென்ன இருக்கு, நான் இன்னும் எதை பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு முறை யோசிச்சு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் போய் சுத்தி பாருங்க. குவார்டர்லி லீவுமே வருது, இன்னும் 2-3 டேஸ்ல வந்து எக்ஸாமுமே முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு வீட்டு வேலை, அந்த வேலை, இந்த வேலை, சமையல், துவைக்கணும், பெருக்கணும், கூட்டணும், இந்த மாதிரி யோசிக்காம குழந்தைகளை கூப்பிட்டு போங்க. அவங்களுமே எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சு ரொம்ப டயர்டாகி போய் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு இன்ன வரைக்கும் நீங்க எங்க கூப்பிட்டு போலையோ, இந்த இடம் நான் பார்க்கல, நம்மளோட ஆசையை குழந்தைகளுக்கும் சேர்த்து அவங்க நம்ம கூடயே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிறைய நேயர்கள் கலந்துக்கிட்டீங்க, உங்களோட கருத்துக்களையும் சொன்னீங்க, நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க அமளி ஜெனிஃபர். அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நிறைய பேருக்கு படம் வரைகிறது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். கையில வரைகிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சா போதும், பாக்குற எல்லா இடத்துலயுமே இந்த படத்தை வரைய ஆரம்பிச்சிருவாங்க. இதுலயுமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ இல்ல ஒரு படத்தையோ பார்த்தாங்கன்னா அதை அப்படியே அச்சு செலா வரைய தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த திறமை வெளிப்படுத்துறதுக்கான சரியான இடம் அவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்காம இருக்கலாம். நம்ம கூட நிறைய இடங்களை பார்த்திருப்போம், ஒரு சில மக்கள்லாம் அசால்ட்டா அந்த சாக் பீஸ் கறி துண்டுலாம் வச்சு ஓவியங்களை அழகா வரைஞ்சு போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாம் நிறைய ஆண் பெண்கள் எல்லாருமே தங்களோட உடல்ல பல இடங்கள்ல டாட்டூ எல்லாம் குத்திருப்பாங்க. இந்த டாட்டூ கூட முன்னாடி எல்லாம் கையினால வரைறதா இருந்துச்சு. இப்படி வரைறது எல்லாருக்குமே வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். ஆனா நல்ல தத்ரூபமா வரைய தெரிஞ்சவங்க அப்படின்னா 100 இல்ல 5-6 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. இதுல ஒரு சிலர் நகைச்சு ஓவியமா வரைவாங்க, ஒரு சிலர் இயற்கை காட்சிகள், சிலர் பூக்கள் விலங்குகள், இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஓவியமா வரைவாங்க. ஆனா நம்ம நிகழ்ச்சியோட இன்னைக்கான சாதனை பெண் சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஓவியங்களை அழகா சுவர்கள்ல வரைஞ்சி அது மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வர்றாங்க. இன்னைக்கான நெய்தல் பெண் நிகழ்ச்சியில அவங்களை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. மந்தவெளியை சேர்ந்த சிவில் இன்ஜினியர் தாங்க உமா மகேஸ்வரி. இவங்க இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சுவர்கள்ல அனுமதியை கேட்காம அடுத்த வீட்டு சுவர்ல எல்லாம் இந்த விளம்பர போஸ்டர் ஒட்டுறது, அப்புறம் ஆட்கள் நடமாட்டம் இல்லாததுனால அடுத்த வீட்டு சுவர் கூட பார்க்காம இந்த சிறுநீர் கழிக்கிறது, அது மட்டும் இல்லாம குப்பைகளை கொண்டு அடுத்த வீட்டு பக்கத்திலையும் கொண்டு கொட்டுறது, இந்த மாதிரி நிறைய செயல்களை இவங்க பார்த்திருக்காங்க. இதை பார்த்ததும் தான் இதை எப்படியாச்சும் சரி பண்ணணும்னு இவங்களுக்கு தோணிருக்கு. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு தடவை மாநகராட்சிக்கு கால் பண்ணி இப்படி இந்த இடத்துல குப்பை இருக்கு வந்து அள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் வந்து அதை எல்லாத்தையும் சரி பண்ணிருக்காங்க. நம்ம ஊர்களே நடக்கும்ல, குப்பை அள்ளிட்டு போவாங்க, மறுபடியும் அந்த இடம் குப்பைக்கான இடமா இருக்காது. ஆனா என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் குப்பையை அங்கேயே கொண்டு வந்து கொட்டி வச்சுட்டு போவாங்க. சோ அதே மாதிரிதான் இவங்க இருந்த இடத்துலயுமே குப்பைகளை சுத்தப்படுத்திட்டு போகவும் மறுபடியும் ஒரு வாரத்துல மறுபடியும் இதே மாதிரி குப்பைகள்லாம் நிறைய சேர்ந்திருக்கு. அப்பதான் இவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு, அந்த சுவர்ல நல்லா வர்ணம் பூசி ஒரு ஓவியம் மாதிரி வரைஞ்சோம் மக்கள் கண்டிப்பா அந்த இடத்துல குப்பைகளை கொட்ட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு இவங்களோட கணவர் ஒரு ஓவியர்னால அவங்களை வச்சு ஒரு ஓவியம் வரைய சொல்லிருக்காங்க. சோ அவங்க எதிர்பார்த்தபடியே அந்த ஓவியம் வரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல யாரும் நோட்டீஸும் ஒட்டல, யாரும் சிறுநீரும் கழிக்கல, அதே மாதிரி யாருமே அந்த இடத்துல குப்பை கொண்டு போடல. இது நல்லா இருக்குதே, இதையே நம்ம ஒரு இயக்கமா சேர்ந்து செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவர் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டிருக்காங்க. அவங்களும் இதுக்கு சம்மதம் சொல்லவே ஒரு அறக்கட்டளையே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி குழுவா சேர்ந்து இவங்க செஞ்ச வேலைகள் எல்லாமே பல இடங்கள்லயும் பரவி எல்லாருமே இவங்கள ஓவியம் வரைய கூப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னார்வத்தோட இருக்கிற நிறைய பேரும் இவங்க கூட நாங்களும் உங்க கூட சேர்ந்து வந்து வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட குழுவுல இணையவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே இப்போ இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல இருக்காங்க. பொதுவா இவங்க எந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த ஓவியங்களை வரைகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா இந்த ஸ்கூல், அப்புறம் காலேஜ், அப்புறம் மாநகராட்சி பூங்காக்கள், அப்புறம் நூலகம், இந்த இடங்களை செலக்ட் பண்ணி தான் இவங்க இது பண்றாங்க. அதாவது இப்போ ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம்னா படிப்பு சம்பந்தமான கவிதைகள், கல்வி சம்பந்தமான படங்கள் வரைஞ்சு போடுறாங்க. இதே இது காலேஜ், அதுலயும் மகளிர் படிக்கிற கல்லூரி அப்படின்னா பெண் கல்வி எவ்வளவு முக்கியம், பெண்ணோட பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம், அது சார்ந்த வாசகங்களையும் இவங்க அந்த சுவர்கள்ல வரைஞ்சு போடுறாங்க. சோ இப்படி ஒரு சில நேரங்கள்ல இவங்க வரைகிற ஓவியங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களே பொருள் உதவி செஞ்சு கொடுத்துறாங்க. இப்படியே தொடர்ந்து இவங்க செஞ்சதால நிறைய ரோட்டரி சங்கங்கள், அப்புறம் பெரிய நிறுவனங்கள் இவங்களுக்கு நன்கொடை கொடுத்தது மட்டும் இல்லாம நிறைய பேர் மனம் வந்து நிதி உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு செயல் நம்ம தனிப்பட்ட முறையில செய்யறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கும்ல. அதே மாதிரிதான் இவங்க செஞ்ச இந்த விழிப்புணர்வு ஓவியங்கள் மூலமா இவங்களுக்கும் சில பிரச்சனைகள் வந்திருக்கு. சோ அப்படி இவங்க இருந்த இடத்துல இருந்த ஒரு சில பிரமுகர்கள் வந்து இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணவோ அதையும் இவங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம தொடர்ந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு இந்த சுற்றுப்புற தூய்மை பத்தின விழிப்புணர்வை வெளிப்படுத்துற ஓவியங்களை வரைஞ்சிட்டு தான் இருக்காங்க. சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிறது எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு செயல் தாங்க. ஒவ்வொருத்தங்களுமே தனிப்பட்ட முறையில நம்மளை சுத்தி இருக்கிற இடங்களை சுத்தமா வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம தன்னோட இடம் மட்டும் சுத்தமா இருக்கிறது போதாது, நம்ம அடுத்தவங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடத்தையும் நம்ம சுத்தமா வச்சிருக்கணும். அதே மாதிரி பொது இடத்தையும் சுத்தமா வச்சிருக்கணும்னு மக்களுக்கு தங்களோட ஓவியம் மூலமா வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்க உமா மகேஸ்வரிக்கு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சூலியான்சு. வணக்கம். மூக்கூர். நாங்கள் சின்ன பிள்ளையிலே நாங்கள் வந்துட்டோம்.
2: இங்கே வந்த பின்னாடி வளர்ந்து விழுந்த பின்னாடி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கெட்டி வச்சாங்க. நான் இன்னைக்கு கெட்டி கொடுத்ததுல இருந்து 100 நாள் வேலை வச்சிருக்கேன். கிங்காப்புங்களா வேலை வச்சிருக்கேன். இது மீன் வித்துருக்கேன். கொத்தனார் வேலைக்கு போயிருக்கேன். நான் கெட்டி கொடுத்த பின்னாடி என்னை வேலை வைக்காம சாப்பிட்டதே கிடையாது. இன்னும் வரை நான் அரசாங்க வேலை பார்க்குறேன். புருஷன்ட்ட அடி வாங்க மாட்டேன். பிள்ளைகிட்ட அடி வாங்குற மிதி வாங்குற வாழ்க்கையில எல்லாமே நான் நடக்கு. யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன், போகவும் மாட்டேன். யார் என் வேலை உண்டு, என் வெட்டி உண்டு, வருவேன், என் வீட்டுக்களே படுத்துக்கிடுவேன். வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் அரசாங்க வேலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பா இல்லை, அம்மா இல்லை, என் கூட பிறந்தா யாரும் இல்லை. நான் ஒரு ஆளாக தான் இருக்கேன். புருஷன் இருக்காப்புல பிள்ளை இருக்கு. பிள்ளையெல்லாம் இருந்து எனக்கு ஆதரவு கிடையாது. ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, எந்த ஆதாரம் எனக்கு கிடையாது. அந்த இடத்துல இருந்து தொங்கிக்கிட்டு இருக்கேன். நல்லா ஓடிக்கிட்டு தான் புருஷன் பிள்ளை இருக்காங்க. என்ன குடிப்பான், அடிப்பான், 2-3 நாள் கோயிலில் கிடக்கிறது மாதிரி வர்றது, இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆமாம், என் வாழ்க்கை நான் இப்படியே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். என்ன செய்ய தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நைட் டியூட்டினா அதான் எனக்கு வேலை. நர்ஸுமார்களுக்கு துணைக்கி இருக்கிற வேலை. எத்தனையோ வேலை விரவு கட்டையாக செத்தா குணத்தையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தைரியம் அனுப்பேன். மேலெல்லாம் தொட்டு பார்ப்பேன். ஐஸாக இருக்கேன். நான் எதுவுமே திப்ப பயப்பட மாட்டேன். மண்டை உடச்சிட்டு வருவாங்க, காலை வெட்டிட்டு வருவாங்க, கையை வெட்டிட்டு வருவாங்க. அதெல்லாம் ரத்தத்தை அப்படி இருந்தாலும் எனக்கு சுகர் தான். அப்படின்னா மனசை தைரியப்படுத்திக்கிட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு அந்த வேலையில் நிற்கிறேன். 3 வருஷம் ஆகிட்டேன். நம்ம போய் சேர்ந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்துட்டாலும் 108 வர வச்சு நான் அனுப்பி விடுவேன். எல்லாரும் சேர்ந்து இங்கே 1 மாதம் 7 ரூபாங்கிற ஒரு நல்லதுங்கம்பளை கொள்ளாதீங்கம்பளை வெந்த வந்து சோத்தை தவிர எதுவும் கிடையாது. இந்த மகன் சாப்பிடாம இருக்கானா பொங்கியும் பொங்காமே அவனை வச்சோடு சோறுங்க முடியாது. தாய்க்கு பிள்ளைக்கு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கு. 1 மாதம் ஆகிட்டு இப்படித்தான் நான் இருந்துக்கிறேன். எனக்கு நான் தாய் வீட்டில் கஷ்டப்பட்டேன். எங்கள் அப்பா குடியாராக தான் என்னை நல்லா வச்சாக வாங்கினாக வச்சாக கெட்டு கொடுத்து வந்து எனக்கு நிம்மதி அடையாது. ஒரே வாழ்க்கை வேலை பார்த்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இனி அறுக்க வச்ச காலத்துக்கு நான் வேலை தான் பார்த்து பார்க்குறேன். நன்றி. வணக்கம். சூலியான்ஸ், பிராஞ்சிஸ் நகர்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4. PSC Group 4 exam க்கு ட்ரை பண்றீங்களா? அப்ப நீங்க சேர வேண்டிய இடம் Friends Academy Coaching and Tuition Center. அக்டோபர் 2 முதல் பாம்பனில் புதிய உதயம் புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாடவாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். Friends Academy இலவச பயிற்சி வகுப்புகள் செப்டம்பர் 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ₹2,999 மட்டுமே. TNPSC Group 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. Friends Academy, RF Road, வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870481993. பெண்களின் நலம் தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 975.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. திருமணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெண்களோட உடல்நிலையில நிறைய மாற்றங்கள்லாம் வரும். அதுலயும் குறிப்பா டெலிவரி ஆனதுக்கு அப்புறம், அதாவது டெலிவரி ஆன அந்த நேரத்துல ரொம்பவே பலவீனமா இருப்பாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கணும், அவங்களோட கர்ப்பப்பையில இருக்கிற புண்ணு ஆறணும், அதிகமா போற இரத்தப்போக்கு அது குறையணும்னு அவங்களுக்கு ஒரு 21 மருந்து பொருட்களை வச்சு ஒரு உருண்டை ஒண்ணு தயார் பண்ணி கொடுப்பாங்க. இந்த உருண்டையோட பேர் தான் அங்காயம் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இடி மருந்துன்னு ஒண்ணு இருக்கு. சோ நம்ம பகுதிகளில் நிறைய பேர் இதை கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மருந்தை எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபரேஷன் பண்ண, அதாவது அறுவை சிகிச்சை பண்ணவங்களா இருந்தாங்கன்னா ஒரு 1.5 மாசத்துல இருந்து 2 மாசம் கழிச்சு இந்த மருந்தை வாங்கி கொடுப்பாங்க. இதே நார்மல் டெலிவரி ஆனவங்கன்னா ஒரு வாரத்துல கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அங்காயம் முன்னாடி இருந்தே இருக்குங்க. முன்னாடி இருந்துன்னா நம்மளோட பாட்டி, அவங்களோட பாட்டி இருந்தாங்கல்ல, அவங்களோட காலத்துல இருந்தே இது இருக்குன்னே சொல்லலாம். இந்த அங்காயத்தை இப்ப தங்கச்சி மடம், பாமன் பகுதிகள்லாம் ஒரு சிலர் மட்டுமே குழுவா சேர்ந்து விற்பனை செஞ்சுட்டும் வராங்க. நீங்களும் இதை சிறு தொழிலா செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொல்ல போற இந்த மருந்துகளை குறிச்சு வச்சுட்டு தேவைப்படுறவங்களுக்கு நீங்களே வீட்டுல இருந்தே செஞ்சு கொடுத்துட்டு நீங்க லாபம் பார்க்கலாம். இந்த அங்காயம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்னா, கடுகு ஒரு 250 கிராம், மஞ்சள் ஒரு 50 கிராம், ஓமம் ஒரு 250 கிராம், சுக்கு 250 கிராம், திப்பிலி ஒரு 150 கிராம், ஜீரகம் 250 கிராம், ஏலக்காய் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா போதும். அதே மாதிரி கிராம்பு ஒரு 10 ரூபாய்க்கு, மாசிக்காய், ஜாதிக்காய் இந்த ரெண்டுமே 2-2 எடுத்துக்கிட்டா போதுங்க. அப்புறம் கட்டி பெருங்காயம் 2, சித்திரத்தை ஒரு 200 கிராம், சதக்குப்பை ஒரு 100 கிராம், சாலியன்னு சொல்லுவாங்க, அதாவது ஜீரக மாதிரி சின்னதா பொடிசா இருக்கும், சோ இது ஒரு 100 கிராம், அங்காயம் இடி மருந்து, இந்த ரெண்டு மருந்து சேர்த்து செய்யறதுக்கு ஒரு கருப்பட்டி ஒரு 3 கிலோ, அதுக்கப்புறம் எண்ணெய், எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர், அப்புறம் பூண்டு ஒரு 1/4 கிலோ, அப்புறம் ஒரு தேங்காய். முதல்ல இந்த மஞ்சளை தவிர மீதி எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்னா போட்டு சட்டியில வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் மருந்து கூட மஞ்சளையும் போட்டு நம்ம உரல் இருக்கும்ல வீட்டுல, அந்த உரல்ல போட்டு நல்லா இடிச்சு பொடியாக்கி எடுக்கணும். சோ நல்லா பொடியாயிருக்காது. அதுக்கப்புறம் அந்த மருந்தை மிக்சில போட்டு பொடி பண்ணி எடுக்கணும். இப்ப பொடி பண்ணி எடுத்த இந்த மருந்தை நம்ம ஜல்லடன்னு சொல்லுவாங்கல்ல அரிப்பு, அதை வச்சு அரைச்சு எடுக்கணும். அரைச்சு எடுக்கும் போது மாவு தனியா போகும், மேல கொஞ்சம் கச்ச மாதிரி கொஞ்சம் பொருள் இருக்கும், சோ கழிவு கூட சொல்லுவாங்கல்ல, சோ அந்த பொருள் இருக்கும்ல அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்க. அதுல இருந்தா நம்ம வந்து இந்த அங்காயம் ரெடி பண்ண போறோம். சோ இப்போ அந்த அரைச்சு எடுத்து அந்த கழிவு மாதிரி வந்திருக்கும்ல அந்த பொருள்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சு ஊற வச்சுட்டு நம்ம அம்மியில வச்சு அரைக்கணும். அரைக்கும் போது இது கூட பூண்டையும் நல்லா சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தேங்காயில இருந்து கட்டியா பால் எடுத்துக்கணும். அடுப்புல ஒரு கடாயை வச்சு அதுல நம்ம எடுத்த தேங்காய் பாலையும் ஊத்திட்டு அது கூட நம்ம அரைச்ச மருந்து, அப்புறம் கொஞ்சம் கருப்பட்டியும் போட்டு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயும் ஊத்தி அடி பிடிக்காம அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னே தெரியும் அந்த பக்குவம், அந்த தேங்காய் பால் எல்லாமே இறுகி அது ஒரு மாதிரி அல்வா பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். சோ இந்த மருந்தை நம்ம 1 வாரத்துக்குள்ளே சாப்பிட்டுக்கணுங்க. ஏன்னா இதுல தேங்காய் பால் நம்ம சேர்த்திருக்கனால சீக்கிரமே கெட்டு போக வாய்ப்பு இருக்கு, அதனால 1 வாரத்துக்குள்ள இதை சாப்பிடணும். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மருந்தை அப்படியே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுற நேரத்துல மட்டும் எடுத்து அப்பப்ப சூடு காட்டி சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு அங்காயம் ரெடியா இருக்கு. இதே இடி மருந்து அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஆல்ரெடி சல்லடையில சளிச்சு மாவு எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த மாவுல

இப்ப உள்ள பெண்கள் அந்த முதியோர்கள் கிட்ட கேட்டு கூட நம்ம இந்த மருந்தோட பக்குவத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி நம்மளுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். வீட்டில இருந்து ஆரோக்கியமான மருந்து தயார் செய்யணும்னு ஆசை உள்ள பெண்கள் கண்டிப்பா இந்த தொழில தெரிஞ்சு வச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
3: இணைஞ்சிருக்கீங்க கடலோசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. வீட்டுல யாருக்காச்சும் உடல் சூடா இருக்கு அப்படின்னு சொன்னா நார்மலா 2 வெந்தயத்தை எடுத்து வாயில போட்டு தண்ணிய குடின்னு சொல்லுவாங்க. இதே இது பெண் குழந்தைங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல வயிறு வலிச்சாலோ, இல்ல அதிகமா வெள்ளப்படுது, இல்ல முதுகு வலிக்குது அப்படின்னு சொன்னாலோ அந்த நேரத்துல கை மருந்து முக்கியம்னு வெந்தயத்தை போட்டு ஏதாவது ஒரு சாப்பாடு செஞ்சு தருவாங்க. அதுலயும் முக்கியமா பார்த்தோம்னா வெந்தயக்களிய செஞ்சு கொடுப்பாங்க. வெறும் சூட்டுக்கும் வலிக்கு மட்டும்தான் இந்த வெந்தயக்களி பயன்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லங்க. நம்மளோட உடல் சூட்டை குறைச்சி நம்மளோட உடலுக்கு புத்துணர்ச்சியும் பலத்தையும் தருது. அது மட்டும் இல்லாம செரிமானத்தை சீராக்கி வயிறு புண்ணு, வாய் புண்ணு வராம தடுக்குது. பெண்களோட மாதவிடாய் பிரச்சனைகள், அப்புறம் கர்ப்ப காலத்துல ஏற்படுற பிரச்சனைகளை குறைக்குது. இடுப்புக்கு நல்ல ஸ்ட்ராங்கா கொடுக்குது. எலும்புகள் நல்லா வளர்றதுக்கும் இதயத்தோட ஆரோக்கியத்துக்குமே இந்த வெந்தயக்களி உதவியா இருக்குன்னே சொல்லலாம். இவ்வளவு பயன்கள் இருக்கிற வெந்தயக்களிய இப்பெல்லாம் யாருமே அதிகமா சாப்பிடறது இல்ல. வெந்தயம்னு அதுல பேர் இருக்கிறதால இது கசக்கும்னு வயசுக்கு வந்த நிறைய பெண் குழந்தைகள் சாப்பிட மறுக்கிறாங்க. ஆனா இதையுமே நம்ம குழந்தைங்க சாப்பிடற மாதிரி டேஸ்ட்ல நல்ல கருப்பட்டி எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெந்தயக்களி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும். 1 கப் புழுங்கல் அரிசிக்கு 1/2 கப் உளுந்து எடுத்துக்கலாம். 1/2 கப் உளுந்து போடும் போது அதிகமான கசப்பு அடிபிடிக்காம இருக்கிறதுக்காக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். மாவு கொஞ்சம் கட்டியான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம 1/2 கப் கருப்பட்டிய தண்ணியில கலந்து அதை வடிகட்டி இதுல சேர்த்துக்கணும். ஒருவேளை இனிப்பு அதிகமா வேணும்னா நம்ம 2 கப் கூட கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இந்த கருப்பட்டிக்கு பதிலாக நம்ம வெள்ளக்கட்டி கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம 3 ஏலக்காய நல்லா தட்டி போட்டுட்டு இதுல இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும்னா நம்ம தேங்காய் பால் கூட ஊத்தி நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். சோ இந்த வெந்தயக்களி நம்ம உடம்புக்கே ரொம்ப ஆரோக்கியமானதுனால வாரத்துல 3 நாள் கூட பெண்களும் செஞ்சு சாப்பிடலாம், பெண் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். சோ பருவம் அடைஞ்ச பெண் குழந்தைங்க கிட்ட நம்ம இதோட பயன்பாடுகள் பத்தி சொன்னோம்னா கண்டிப்பா அவங்களுமே அதை புரிஞ்சுக்கிட்டு இதை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: லைசன்ஸ் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம். சம்மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. நெய்தல் பிணை நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியமா இயங்குறதுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா இது இல்லை அப்படின்னா நம்மளால வாழவே முடியாதுங்க. சரி, ஓகே, நானே சொல்றேன். என்ன தேவைன்னா, நம்மளோட உடல்ல ஆக்சிஜன் அளவு சரியா இருக்கணும், ஊட்டச்சத்துக்களை கொண்டு போறதா இருக்கட்டும், நம்மளோட கழிவுகளை அகற்றுறதா இருக்கட்டும், நோய் தொற்றுக்கு எதிராக போராடுறதா இருக்கட்டும், இப்படி எல்லா வேலையும் நம்ம உடம்புல செய்யறது தாங்க ரத்தம். ஸோ இந்த ரத்தம் நம்ம உடம்புல கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட உடலுக்கு நிறைய பாதிப்புகள்லாம் வரும். அதுலேயும் குறிப்பாக நம்ம எப்போவுமே ஒரு சோர்வாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட சருமம் வந்து ரொம்ப வெளிரி போயிருக்கும், அடிக்கடி மூச்சு திணறல் இருக்கும், தலைவலி, கை கால் எப்போவுமே சில்லுன்னு இருக்கும், ஒரு விதமான படபடப்பு, எதுலேயுமே நம்மளால சரியாக கவனம் செலுத்த முடியாமல் போகிறது, கை காலெல்லாம் ஒரு மாதிரி அரிப்பு, ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மார்பு வலி கூட வருங்க. ஸோ இதை நம்ம ஆரம்ப காலத்திலேயே சரியாக கவனிக்காமல் அசால்ட்டாக இருந்தோம்னா இதய சம்பந்தமான பிரச்சனையும் கர்ப்ப காலத்தில் சிக்கலும் மனசோர்வும் வரும். சரி, இப்படி நம்ம உடம்புல இந்த ரத்தம் குறைய முக்கிய காரணம் என்னன்னு தெரியுமா? அதையும் நானே சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம உடம்புல நம்ம ரத்தத்தில் இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறதாங்க. அதே மாதிரி விட்டமின் B12 அப்புறமா போலியட் சத்து குறைபாடு, இரத்த இழப்பு ஏற்படுறது. இது வந்து பெண்களுக்கு மாதவிட நாட்கள்லையும் அதிகமான இரத்தப்போக்கு ஏற்படும். அல்சர் பிரச்சனை காரணமாகவும் எலும்பு மஞ்சையில் ஏற்படுற நோயினாலேந்தான் இந்த இரத்த குறைபாடு வரும். ஸோ இதை சரி பண்ண இப்போ இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக டேப்லெட் எடுக்கிறது, சிறப்புன்னு எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த டேப்லெட் சிறப்பு எடுக்காமலே ரொம்ப குறைஞ்ச விலையில் கிடைக்கிற உணவுப் பொருட்கள் வச்சு நம்மளோட உடம்புல இருக்கிற இந்த இரத்தளவை அதிகப்படுத்தலாம். அது என்னென்ன உணவுகள் தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கோம், தெரிஞ்சுக்கலாமா? நம்ம தினமும் ஏதாவது ஒரு கீரை வகையை எடுத்துக்கணுங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில் தான் அதிகமான இரும்பு சத்தும் இருக்குது. ஸோ இது நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஊரில் கூட நிறைய வீடுகளில் இந்த முருங்கை மரம்லாம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த கீரையை வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா இந்த கீரையிலேயே நம்ம சூப் மாதிரி செஞ்சு கூட குடிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ எல்லாருமே அதிக அளவில் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ABC ஜூஸ், ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஜூஸ். இந்த ஆப்பிளுக்கு பதிலாக நம்ம நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அதையும் சேர்த்து கூட குடிக்கலாம். ஸோ இந்த பீட்ரூட்டை வச்சே பொரியல், பீட்ரூட் அல்வா, அப்புறம் பீட்ரூட் பச்சடி செஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. அப்புறமா கருப்பு திராட்சை இருக்குல்ல, அதில் ஒரு அஞ்சை எடுத்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றுல ஊற வச்ச அந்த தண்ணியும் குடிச்சிட்டு ஊற வச்ச கருப்பு திராட்சையும் அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. அதுக்கப்புறமா நம்ம நல்ல அசைவம் சாப்பிடுவோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையோ இல்லைனா ரெண்டு தடவையோ நம்ம ஆட்டோட சுவரொட்டி, ஈரல் இதை கூட நம்மளோட சாப்பாட்டை நம்ம சேர்த்துக்கலாங்க. பழங்களில் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம், மாதுளப்பழம் நம்ம தினமும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுத்தமான தேனில் தினமும் ரெண்டு எலுமிச்சம் பழத்தை நம்ம ஊற வச்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க. நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாமே நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்ருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் தெரியாத ஒரு சிலர் இதை கேட்டு தெரிஞ்சுப்பாங்கள்ல. முக்கியமான ஒன்றுங்க, நம்ம அதிக அளவில் வெள்ளை சர்க்கரை எடுக்கிறதையும் புளிப்பு சுவை இருக்கிற பொருட்களை சாப்பிட்றதையும் நம்ம தவிர்க்கணும். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம அதிக அளவில் தவிர்த்தாலே ஓரளவுக்கு நம்மளோட உடம்புல ரத்தம் கம்மியாகிறத நம்ம குறைக்க முடியும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேச

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. உல்லாச பறவைகள் மற்றும் கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் நம்பிச்சாமி, நான் சின்னப்பழம். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்கு போயிருந்தேன், திருக்கோலைக்கு வலை இழக்கிட்டு கிளந்தேன். அந்த நைட்டு புயல் கிளம்பிடுச்சு, காத்தும் புயல். விடிய விடிய 3 கடலாக பிடிச்சிச்சு வள்ளத்தில். காலையில் வலை பிடிக்க போகும்போது விரிவானுக்கு எம்பிருக்கிறச்சு வலை, கடை பிரிஞ்சு வருமா அதுக்குள்ள எம்பிருக்கிறச்சு வலை. வலையை வெட்டி விட்டு அந்த கையில் போயிருந்து மரம் முடிக்கிட்டு வந்தோம். அந்த விரிவானுக்கிட்ட வர மர வலையை வெட்டிட்டு அதோடு உடையாந்து இருக்கும்போது கடை கிளம்பிடுச்சு. கடை கிளம்பினோன்னே வள்ளத்தை தூக்கி விட்டுருச்சு. தூக்கி விட்டால் நேராக சாயம் வந்துச்சு வெள்ளம். வெள்ளம் சாயம் தோணுனா கடை பிடிச்சோட நின்றுச்சு வெள்ளம்ல. எங்கள் மனநிலை உயிரை போயிருந்தேன் இருந்தேன். வெள்ளம்னா தாண்டிச்சோட நேராக சுழன்னு தான் போவோம். முடிக்கும் தனுசு இல்லை, காற்று ஏறி கச்சான். நீஞ்சோம்னா முடியாது. கரையிலேருந்து தனுசுக்கு தான் நல்லா தெரியும் பக்கத்து தான். அவளை நீ வாடும் காற்று. ஆமாம், அந்த தனுசு வீட்டில் வந்து பொட்ட கடல் சோழா காத்துக்கு கடை எல்லா பக்கமும் விரிய ஆரம்பிச்சிருச்சு. வள்ளத்துக்குலாம் சேதாரம் இல்லை, சுக்கா மட்டும் உடஞ்சிருச்சு. கடை தூக்கிட்டதில் சுக்கா உடஞ்சி கம்பு வச்சு கட்டிக்கிட்டு, காண கம்புக்கு பால ஒரு கம்பு வச்சு கட்டிக்கிட்டு சுக்காலேயே வச்சு கட்டி அதை வச்சு பிடிச்சிட்டு விடையாந்தேன். அந்த கரை வந்து சேர்ந்தது பெரிய அண்ணா இருந்தேன் தான். அதோட தப்பிச்சம் முளைச்சம்தான் ஆள் வந்துட்டேன். இல்லை மொத்தம் 5 பேர் போனோம். நான் ஒரு ஆள், முன்னிசாமி ஒரு ஆள், வெள்ளச்சாமி பூவாள், பால். 5 பேர் போன இடத்துல அப்படி சம்பவம் நடந்துச்சு. அதுக்குள்ள தூக்கமே கிடையாது. இப்படி இப்படி கடை 3 கடலாக பிடிச்சி வெள்ளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தேன் கரையை. அடுத்த கடலே போகலை, கொஞ்ச நாளாக போட்டுட்டேன். அதோட அப்படி கோயில் இதுன்னு சொல்லிவிட்டா மற திருப்பி போகிறதுக்கு கொஞ்சம் மனசு வராது. ஒரு ட்ரிப் அடி விட்டோம்னா மறு ட்ரிப் போகிறதுக்கு மனசு வராதுல்ல. அதோட கொஞ்சம் பார்த்தேன் போகிறது. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: SIFM 90.4.
1: இன்று உல்லாச பறவைகள் மற்றும் கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே. முழுசாக நனைஞ்சாச்சு குளிர் விட்டு.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு ஈரோடு மகேஷ் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நீங்கள் எந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறீர்களோ அந்த வாழ்க்கையை தான் நீங்கள் ஈர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நம்ம ஊர்ல நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு உடனே சொல்லவே மாட்டான், நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டான்.
3: உங்க உன்னியத்துல இருக்கேன், ஏதோ இருக்கேன், ஏதோ வாழ்றேன், ஏதோ போயிட்டு இருக்கு.
2: அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன், நல்லா இருக்கீங்களா? அவர் சொன்னாரு, வாழவே பிடிக்கலன்னாரு. நாளைக்கு செத்துருன்னு என்ன எப்படி பேசுறீங்கன்னா, நீ தானே சொன்னேன்னு. நான் அதான் முதலே சொன்னேன், நீங்க பயன்படுத்துற வார்த்தையில கவனமா இருங்கன்னு. இங்க இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சொல்ல நினைச்சுங்க, நாளையில இருந்து உங்க குழந்தைங்கிட்ட, குழந்தைங்கனாவே நம்மளை கோபப்படுத்த பிறந்தவங்க தான், ஓகேவா? குழந்தைங்கனாலே நம்மள படாத பாடுபடுத்த பிறந்தவங்க தான். நீங்களும் உங்க வைஃபும் பேசி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, நீங்களும் உங்க புருஷனும் பேசி.
3: நானும் பிறந்ததுல இருந்து ரொம்ப திட்டிப்போம், நாடுல இருந்து திட்டாம இருக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்து அன்னைக்குதான் பெரிய சேட்டையா பண்ணுவேன்.
2: ஒரே ஒரு விஷயம், மிக கோபமான ஒரு சூழலுக்கு உங்க குழந்தைங்க உங்களை உருவாக்கினா கூட கொஞ்சம் அமைதியா குழந்தைங்கள்ட்ட பேச முயற்சி பண்ணுங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், கோபப்படாம இருக்காதீங்க, கண்டிக்காம இருக்காதீங்க, தட்டிக்காம இருக்காதீங்க. நம்ம என்னன்னா, தண்டிச்சா ரொம்ப தண்டிச்சிடுறது, செல்லம் கொடுத்தா ரொம்ப செல்லம் கொடுத்துறது, அப்படி இருக்காதீங்க. அளவா கரெக்டா அவன் நடந்துகிட்டீங்கன்னா அவன் சூப்பரா வந்துடுவான். ஒரு சின்ன உதாரணம், ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சாலும் சந்தோஷம். சுப்பிரமணிய பாரதி, மகாகவி பாரதியார் இல்ல, சுப்பிரமணிய பாரதின்னு ஒரு பேரை யாராவது கேள்விப்பட்டீங்களா? திருநெல்வேலி பக்கத்துல விக்ரமசிங்கபுரம்னு ஒரு ஊர், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையன், 21 வயசு முடிஞ்சு 22வது வயசு இப்ப நடக்குது. தமிழ்நாட்டினுடைய இளம் ஐஏஎஸ் அதிகாரியாக அண்மையில் நடந்த இந்திய ஐஏஎஸ் தேர்வுல அவர் செலக்ட் ஆயிருக்காரு. அப்பா செங்கல் சூழலை வேலை பார்க்கிறாரு, 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அம்மா 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு பிஏ ஹிஸ்டரி படிச்சிருக்கான். யூபிஎஸ்சி அப்படின்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது, ஐஏஎஸ் எக்ஸாம் பத்தி என்னன்னே தெரியாது. ஆனா யூபிஎஸ்சி ஆகணும்னு கனவு கண்டு அதுக்காக பிஐஎஸ்டி எடுத்து படிக்கிறான். இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்னு சொல்றேன், அந்த அம்மா பேட்டி கொடுக்கறாங்க, அவ்வளோ பத்திரிக்கைக்காரங்களும் மொய்க்கிறாங்க போய். ஏன்னா சின்ன பையன், இப்படி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் எப்படி ஜெயிச்சு வந்தான்? டாப்பரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்கூல்ல என்ன வேணா செய்வோம். படிக்கிற குழந்தைங்களை நிர்வாகம் கொண்டாடுது, உலகமே கொண்டாடுது, கரெக்டா? நான் ஒண்ணு மட்டும் இருக்கிறேன், எல்லாருக்கும் சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டுங்க, எங்க இருந்தாலும் உங்க தகுதியை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, பெரியவங்களுக்கு இதுதான், நம்ம தகுதியை நாம வளர்த்துக்கிட்டோம்னா நமக்கு உதவி செய்வதற்கு இந்த உலகம் தயாராக இருக்கிறது என்பதை மறந்துவிடாது.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னுடைய பேர் ஆனந்த்குமார். என்னோட வயசு 34. நான் சினிமாவில் சாதிக்கணும்னு ஒரு எண்ணங்களோட நிறைய கனவுகளோட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டும் இருக்கேன். அதே மாதிரி என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு தருணம்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அமுதா மிஸ் அவங்க இறந்தது. இன்ன வரைக்கும் என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியாது. 2006 மறக்க முடியாத ஒரு நாள். நான் பார்த்தீங்கன்னா 8th படிச்சுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு ஒரு பெரியம்மா மாதிரி, என் அம்மாவுக்கு அடுத்தபடி அவங்க தான் எனக்கு ஒரு தாய். அதே மாதிரி அவங்க மகள் எனக்கு இன்னொரு அம்மா. அவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அன்பு, எனக்கு சின்ன வயசில் அன்பு கிடைச்சதில்லை, அவ்வளோவா அன்பு கிடைச்சதில்லை. இப்போ வரைக்குமே சரினா எனக்காக எதை வேணால் செய்வாங்க. இதை வேணும், இதை பண்ணணும், நான் இதை சாதிக்கணும், பண்ணுறா, நம்ம பார்த்துக்குருவோம், நான் இருக்கேன், அக்கா கூட இருக்கேன், சப்போர்ட் பண்ணுறேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டை எப்போவுமே கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு டைம் நான் பம்பன் பாலம், பம்பன் பாலத்தில் ஒரு பிரச்சனையில் சாக போகிறேன். சாக போகிற டயத்தில் மிஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ எதுவுமே தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடாது, தப்பான முடிவு எடுத்தால் இந்த பக்கம் வராத அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன் அந்த முடிவு எடுக்க போனோம்னா, நம்மளை நிறைய பேர் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்கன்ற தருணத்தில் அது எனக்கு ரொம்ப வலியை கொடுத்தது. அப்போது கொஞ்ச நேரம் யோசி, உட்காந்து யோசி, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அம்மா மாதிரி பக்கத்தில் மடியில் படுக்க போட்டு எல்லாமே அவங்க எனக்கான ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. இது வரைக்கும் என் அம்மா கூட அந்த நிகழ்வு தெரியாது. ஆனால் அந்த மிஸ் இருந்த வரைக்கும் என்னை ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க மகளும், அவங்க பேர் காயத்ரி, மிஸ்ஸோடைய பேர் அமுதா. அவங்களுடைய நினைவு நாள் வந்தாலும் சரி, அவங்களுடைய பிறந்த நாள் வந்தாலும் சரி, ஏன் அவங்க மகளுடைய பிறந்த நாள் வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல அவங்க அம்மா நினைவுகள் என் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே இப்போ வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் என் கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிரம்மாண்டமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஸ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கும் மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
1: அனுஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு ஈரோடு மகேஷ் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆவரணும்.
7: அப்பா காசு இல்ல சார்.
6: ஐயோ,
7: என்ன என்ன மார்க், ரெண்டு சப்ஜெக்ட்.
6: முதல்ல ஸ்கூல்ல இருந்து கிளம்பிட்டு நல்லா இருக்கும்.
8: கரெக்டா, இவ்வளவுதானே வித்தியாசம். அந்த பையனோட அம்மா சொல்றாங்க, நான் ஏன் ஆரம்பத்துல உங்க குழந்தைகளை நீங்க நம்புங்கன்னு சொன்னா, எங்க அம்மா அப்பா என்ன நம்புனாங்க? நான் காலேஜ் படிச்சுட்டு தமிழ் எழுத்து படிக்கணும்னு சொன்னப்ப, மத்த எல்லாரும் தமிழ்நாட்டுல தமிழ் எழுத்து படிக்கணும்னு சொன்னப்ப, சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் தமிழ் எடுத்து படிச்சா வேலை கிடைக்காதுன்னு சொன்னப்ப, எங்க அம்மா அப்பா அவன் எதை செய்தாலும் சரியாக செய்வான், அவன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்ன ஒரு வார்த்தை உங்கள் முன் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது.
6: உங்க குழந்தைங்களை நீங்க நம்பணும். குறிப்பிட மாட்டேன், எனக்கு தெரியும் நீ மார்க்கே எடுக்க மாட்டேன். ஆசீர்வாதம் தான் குடும்பமே. ஏன்னா அம்மா ஐஏஎஸ், அப்பா ஐபிஎஸ், இதுக்கு ரெண்டு தர்ம பாஸ்ல பாஸ் பண்ணி வந்ததுங்க.
8: இதுங்க பண்ற அளப்பற வீட்டுல நீ உருப்படமாட்டேன். செங்க சூழல வேலை பாக்குறாங்க, தினக்கூலி, ஒழுங்கா போய் உங்க அப்பாவோட வேலை செய்யாம நீ ஏண்டா காலேஜ் போறேன்னு சொந்தக்காரங்க யாரும் அவன்கிட்ட பேசிட கூடாதுங்கிறதுனால இந்த 4 வருஷமும் எந்த சொந்தக்காரங்கிட்டையும் நான் பேசல அப்படின்னு அந்த அம்மா பேட்டி கொடுக்குது.
6: சொந்தக்காரங்க ஏதாவது ஆசை ஆத்திர ஆத்திரத்துக்கு அவங்க தானே வரப்போறேன். ஆனா அந்த அம்மா எடுத்த முடிவு பாருங்க,
8: யாரும் என் பையனை டிமோட்டிவேட் பண்ணிடக்கூடாது, தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரி என் பையனை பேசிடக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? யார்ட்டையும் பேசல, நானே யார்ட்டையும் பேசல. பாத்துக்கலாம். பத்திரிகை நிறுவனங்கள் வந்து அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க, உங்க பையனை நீங்க அடிச்சிருக்கீங்களா? இங்க இங்க இங்க நம்ம ஒரு 30 வயதை கடந்த பெற்றோர்கள் மெஜாரிட்டி இருப்பீங்க. நம்மளெல்லாம் பொழுது போல எல்லாம் வீட்டுல அடிப்பாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம பையன் அடிக்க முடியல. கைய ஓங்குனா சொல்றான், இந்த வேலை வச்சுக்காதேங்கிறான், டார்ச்சர் பண்ணாதேங்கிறான். எங்க ஒரு யூகேஜி பையன், ஒரு யூகேஜி பையன், ஃப்ரெண்டோட குழந்தை, யூகேஜி தான் வந்திருக்கான், சாப்பிடறான்னு அவன் சொன்னா, அந்த யூகேஜி பையன் சொல்றான், எனக்கு மூடு இல்ல. இன்னும் அவனுக்கு பேண்ட போட்டு மூடவே தெரியல. அவன் சொல்றான், எனக்கு மூடு இல்ல. ஏய், ரசம் சோறு சாப்பிடு. போர் அடிக்குது, மூடு இல்ல, போர் அடிக்குது. ரெண்டாவது படிக்கிற பையன் சொல்றான், ஹோம்ஒர்க் எழுதி ஸ்ட்ரெஸ் ஆகுது. எத்தனாவது? 2வது. ஸ்ட்ரெஸ் ஆகுது. எப்படி இந்த குழந்தைங்க இப்படிலாம் பேசுது?
9: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234646 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஏன் அப்படி வெறித்தனமா படிப்பானா? நீங்கள் எந்த குறிக்கோளோடு புத்தகத்தை எடுக்கிறீர்களோ படிக்கிற பொழுது ஒரு தியானம் மாதிரி படிக்கிற மாணவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் நினைத்த வரம் நிச்சயம் நீங்கள் நினைத்த தேதியில் கிடைக்கும், மாற்றவே முடியாது. அது ஒரு தியானம் மாதிரி பண்ணணும் படிக்கிறது. அம்மா அப்பா உதவிதான் பண்ணுவாங்க, நீங்க தான் பண்ணணும். அம்மா அப்பாவுக்கு நான் சொல்ற விஷயம், உங்க குழந்தைங்களை நீங்க நம்புங்க, அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நம்புங்க. ஏன் சிம்பிளா சொல்றேன், நாம நல்லா இருக்கும் நாம படிச்ச லட்சணத்துக்கு. இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் யாராவது எப்பயும் நானும் என் புருஷனும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கை தூக்குங்க, யாரும் கிடையாது. நம்ம நல்லா தானே இருக்கோம், வாழ்க்கை கத்துக் கொடுத்துச்சுல பாடத்தை, தேறிடுறா தேறிடுறா ஓடுறா, படிச்சாதாண்டா புத்திசாலித்தனமா இருந்தாதாண்டா வாழ்க்கையில எல்லாம் வர முடியும்னு சொல்லிச்சா இல்லையா, நல்லா இருக்கோமா இல்லையா? இன்னை வரைக்கும் போனை வாங்கிட்டு போனை எப்படி ஆபரேட் பண்றது தெரியாம பிள்ளைகிட்ட தானே கேக்குறீங்க. என் ஃப்ரெண்டோட பிள்ளை பாஸ்வேர்டு அடிக்கடி போட்டு எடுத்து போடுறான்ட்டு அவனுக்கு தெரியாம நைட்டு பாஸ்வேர்டு மாத்தி வச்சிருக்காங்க. நாலாவது படிக்கிறான் சார், காலையே எந்திரிச்சு அவன் பாக்குறான், அவன் போன் எடுத்து விளையாண்டுட்டு இருக்கான். இவன் கேட்டிருக்கான், எப்பரா பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சா எனக்கு தெரியலையேன் இருக்கான். இவன் சொல்லிருக்கான், நீ அடிக்கடி பாஸ்வேர்டு மாத்தாத, உன் எனர்ஜி வேஸ்ட் இருக்கான். இவனு புரியல எப்பரா கண்டுபிடிச்ச சொல்றா. அப்ப ப்ராமிஸ் பண்ணு, ப்ராமிஸ் இனிமேல் எப்பயும் நான் கேட்கறப்ப போன் தரணும். சரி ப்ராமிஸ் சொல்லு, நைட்டு தூங்குறதுக்கு மாதிரி பாஸ்வேர்டு போட்டே இல்ல, ஆமா நான் எடுத்து இப்படி பார்த்தேன், ரூட் எப்படி போயிருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அப்படியே ஃபாலோ பண்ண ஓபன் ஆயிருச்சு. எப்படி யோசிக்கிறான் பாரு. இந்த பயல தான் நம்ம என்ன சொல்றோம், புத்திசாலித்தனம் இல்ல, படிக்கிறது இல்ல. இன்னொன்னு, ஒப்பாரி பாட்டை வீட்டுல பாடாதீங்க. ஒப்பாரி பாட்டா புரியுதா? உனக்காக உனக்காகதான் அவர் அவர் ரெடியா எக்ஸாம் டைம்ல ரெடி ஆயிடுறான். இப்ப அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அப்படி ஏதாவது சிப்ளிங்ஸ் கூட கூட பிறந்தவங்க ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் சிரிச்சுப்பான், இப்ப பாரு ரேடியோ ஆன் ஆயிரும் நல்லபடி, உங்க அப்பா உனக்காக தான் உழைக்கிறான். அவர் வந்தோன்னு உங்க அம்மா அடிப்படையிலேயே சாவர நல்லா படிச்சு. இன்னும் சில பேர் ஒருபடி மேல போய் நம்ம குடும்ப மானமே உங்ககிட்டதான். அவன் கேட்கறான், ஏன் குடும்பத்துல யாருக்கும் மானமே இல்லைங்கிறான். பாரு நான் உண்மையா பிராக்டிக்கலா சொல்றேன், சில விஷயத்த நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது எனக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு, நானே கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தி பயிற்சி எடுத்து இப்ப அந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு ஈரோடு மகேஷ் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: என்னைக்குமே டேய் நீ நல்லா வருடா, நீ நல்லா வருடா. ஏன் செங்கல் சூளையில் வேலை பார்க்கிற ஒரு தந்தைக்கு பிறந்த ஒரு பையன், 8வது வரைக்கும் தான் அம்மா படிச்சிருக்கு, அது அந்த அவங்க வீட்டில் பிறந்த ஒரு பையன், 200 சதுரடி வீடு கூட இல்லாத ஒரு வீட்டில் பிறந்த பையன், யூபிஎஸ்சினா என்னன்னே தெரியாத ஒரு குடும்பம், 10வது தாண்டாத குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன், யூபிஎஸ்சி தேர்வு எழுதி தமிழகத்தினுடைய இளம் ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வு பெற்ற பொழுது எப்படி தேர்வு பெற்றான்? காரணம் என்ன? அவங்க அம்மாவும் அப்பாவும், டே தம்பி உன்னால முடியும்டா, உனக்காக என்ன வேணும் செய்யறான்டா படுறான்னு சொன்ன ஒரே ஒரு காரணம், ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை தமிழகம் கண்டிருக்கிறது. தயவு செஞ்சு உன் குழந்தைகள் நம்புங்க, ரொம்ப ஸ்மார்ட். இன்னைக்கு பசங்க மாறி புத்திசாலிங்க உலகத்துல கிடையாது, வேற லெவல்ல இருக்கான். அவன் யோசிக்கிறதெல்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கு. அவன் கேட்கிற எந்த கேள்விக்கும் நம்மளால பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடியாத கேள்வி அவன் கேட்டானா, அடுத்த செகண்ட் நாம சொல்ற பதில் என்னவா இருக்கும்னா, பெரிய மனுஷன் மாதிரி பேசாத. அப்பயே அவனுக்கு தெரியும் அம்மா அப்பாவுக்கு பல்பு தெரியல. உங்க குழந்தைங்களை நிறைய கேள்வி கேட்க வைங்க. இங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு சொல்றேன், உங்கள் மாணவர்களை அதிகமாக கேள்வி கேட்க வையுங்கள். சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு, சிறந்த பதிலை சொல்பவன் ஒருபோதும் சிறந்த மாணவனாக மாற முடியாது. வேறு யார் சிறந்த மாணவன்? எந்த மாணவன் சிறந்த கேள்வியை கேட்கிறானோ அவன் தான் நாளை சிறந்த மாணவனாக இந்த வரலாற்றில் உருவாவான். சிறந்த கேள்வி கேட்க வைங்க. எவ்வளவுதான் கேட்கிறான், ஐயோ டயர்டாவது. ஏன் டயர்டாவது? வாட்ஸ்அப்ல மெசேஜ். இன்னைக்கு வாட்ஸ்அப் குழந்தைங்க யூஸ் பண்றதை விட பெரியவங்க தான் யூஸ் பண்றீங்க போனை. பாதி பொம்பளைங்க டிவி சீரியல போன்ல தான் பாக்குது. சமைச்சுக்கிட்டே கரெக்டா சாம்பார்ல உப்பு போடுறப்ப அந்த டயலாக் போன்ல வருது, அவனை கொன்று. தியாகங்கள் செய்யணும், சில விஷயங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும் குழந்தைகளுக்காக. எந்த குழந்தைகள் விளையாடவில்லையோ அந்த குழந்தைகளால் தோல்வியை தாங்க முடியாது என்பதை இங்க இருக்கிற பெற்றோர்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நாமெல்லாம் சின்ன வயசுல வீட்டுல சும்மா இருந்ததே கிடையாது, கரெக்டா?
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு ஈரோடு மகேஷ் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: கெஞ்சுவாங்க நம்ம பெத்தவங்க எல்லாம், சும்மா ஏன்டா இப்ப குழந்தைங்க வெளியில போனா நம்ம திட்டுறோம், போகாத அங்கிட்டு போகாத, இங்க இருந்து பார்க்குக்கு கூட்டிட்டு போய் விளையாடாத, மலை பகுதிக்கு கூட்டிட்டு போய் ஓடாத, பீச்சு கூட்டு போய் தண்ணியில காலம் வைக்காத. நான் என்ன பண்ண என்ன சொல்றேன், செவத்துல ஆணி அடிச்சு தொங்க விட்டுருக்கேன், பெத்ததுங்க அப்படியே தொங்கிட்டு கிடக்கட்டும் லீவ் நாள்ல. அவன் என்ன பண்ணுவான், அவன் மூளை எப்படி சும்மா இருக்கும், 10 விஷயத்த யோசிச்சுட்டேலாம் இருப்பான். அவனை என்கேஜ் தான் வச்சுக்கிறதுக்கு எது உதவும், ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் உதவும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மறுபடியும் வேணந்த விஷயத்தையே சொல்றேன், கடவுளை பார்க்க முடியணும், கடவுளை நீ உணரணும் அப்படின்னா உனக்கு ஃபுட்பால் விளையாட தெரியணும்னு. ஏன், நல்லா விளையாண்டீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும், நல்ல ஆரோக்கியமான உடல்ல நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல சிந்தனை இருக்கிற எண்ணத்துல நல்ல எண்ணங்கள் உருவாகும். நல்ல எண்ணங்கள் உருவாகிறப்ப இறைவன் யாருன்னு தேட ஆரம்பிப்ப, இறைவனை நீ சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவ. உடம்பு தாண்டா உலகத்துல எல்லாமே, உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே திருமூலர் சொன்னது. நீ குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை, 10வது படிக்கிற பையன் டயர்டாயி படுக்கிறான், 8வது படிக்கிற பிள்ளை எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, வெளில போக முடியலங்குது. ஏன், விளையாட வைங்க குழந்தைங்கள, வெயில நிக்க வைங்க, ஓட விடுங்க. துளசிமதி முருகேசன் இந்தியன் பாரா ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவிற்காக பதக்கங்களை அள்ளி கொண்டு வந்த ஒரு சாதனை பெண்மணி, பிறப்பிலேயே ஒரு கை அவர்களுக்கு சரியா வரல, அவங்க அப்பா தளர்ந்து போகல, வேற வேற விளையாட்டுல போட்டுக்கிட்டே இருந்தாரு, கடைசியா அவங்க கண்டுபிடிச்சதுதான் பேட்மிண்டன். நீ பேட்மிண்டன்ல விளையாடுறா சொல்லன்னாரு, பேட்மிண்டன்ல அந்த குழந்தை போச்சு. இன்றைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கிற சாதனை பெண்மணியாக துளசிமதி முருகேசன் காஞ்சிபுரத்துல வந்திருக்கு. அந்த பொண்ணு சொல்லுது, ஒழுங்கான ஒரு ராக்கெட் வாங்கி தர முடியல எங்க அப்பாவால, ஏன், எங்க அப்பா தினக்கூலி, யாரோ யூஸ் பண்ண ராக்கெட்டை தான் நான் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுவேன், யாரோ போட்ட ஷூல தான் நான் பிராக்டிஸ் பண்ணுவேன், இப்படிதான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சது. ஆனா எங்க அப்பா சொன்னாரு, செல்லம் எதுவும் இல்லைங்கிறத நினைச்சு கவலையே பற்றாதடா, முயற்சி செஞ்சேனா எல்லாம் இருக்குங்கிற இடத்தை நோக்கி நீ போக முடியும், அப்பா இருக்கண்டா செல்லம் ஓடிக்கிட்டே இருறான்னு சொல்லியிருக்காரு. எத்தனை வீட்டுல நாம சொல்றோம், அப்பா இருக்கும் அம்மா இருக்கும், நீ கவலைப்படாத முயற்சி பண்ணு, சொல்றதே இல்லையே. பையன் வந்து, அம்மா கிரிக்கெட் விளையாட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுல சொல்ற முதல் வார்த்தை, படிச்சு கிழிச்ச கிரிக்கெட்டுக்கு போறேன். ஆனா உங்க சொந்தக்கார பையன் யாராவது பொண்ணு யாராவது பரதநாட்டியம் ஆடி இருந்ததுன்னா இந்த அம்மா வயிற்றுல குத்திட்டு போய் பரதநாட்டியத்தை சேர்க்கும். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட், நம்புங்க.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் மரிய ரெத்தினம். நான் வந்து தெக்குவாடியிலேருந்து காலி பண்ணி சேதுபதி நகருக்கு இப்போ வந்திருக்கோம். அது வந்து அந்தோணியாரபுரத்தில் வந்து நிறையா குடும்பங்கள் இருந்தோம். அங்கே வந்து தண்ணி வந்து இப்போ அதிகமாக கிட்டத்தில் வர ஆரம்பிச்சிட்டு, அதனால் எங்கள் வீடுக போயிடுமோ, பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் பாதிப்பு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நாங்கள் இப்போ சேதுபதி நகருக்கு வந்திருக்கோம். மீனவர்களோட நிலைமை அப்படின்னு சொன்னால் இன்னும் அந்த சூழ்நிலை மாறலை. எங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் போய்கிட்டு இருக்கோம். கல்யாணம் நான் முடிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஏரியாவே, வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களும் நல்ல ஒரு நிதாக தான் இருந்துச்சு. கஷ்டம் வறுமைகள் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியோடு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலை தான் அங்கே இருந்தது. ஒரு புயல் வந்துடும், நறுக்குன்னு காலி பண்ணுங்க, போய் எங்கேயாவது அடைக்க தங்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த பயத்தோடு தான் இன்னும் இருக்கிற குடும்பங்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை தானே. பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு, வாலிய பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நாங்கள் போய் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அதனால இப்போ ஏதோ இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. அது ரொம்ப வீடை பார்க்கும்போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம விட்டுட்டு வந்திருக்கோமே வீட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏதாவது அந்த இப்போ தண்ணி வரலை அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட போகலாமா, இல்லை இருக்கிற இடத்துலயே இன்னும் ஒரு அலப்பாயிர ஒரு நிலைமையில தான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். இருக்கிற இடமும் நிலம் இந்த இடத்துல இருக்க முடியுமா, வாடகை இவையாக இருக்கிறோம், இப்போ இல்லை அங்கே போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரியா ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ கல் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியா இருக்கோம். எங்களுக்கு இந்த நான் இல்லை நான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தால் கூட எங்களுக்கு நல்லது தான். அரசாங்கத்தால் எங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்துருக்காங்க, அந்த பட்டாவுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சா கூட எங்களுக்கு நல்லது தான். ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
2: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு ஈரோடு மகேஷ் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
7: எல்லா குழந்தைகளும் எல்லா டேலண்ட்ல இங்க உருவாகவே உருவாகாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கடித வேலை ராமானுஜோ கடிதத்தில்தான் டாப்பர், ஈரோடு மகேஷ் தமிழ தான் டாப்பர், புரியுதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும், அதுதான் உங்க பயணிக்க முடியும். நீ எல்லாத்துலயும் பெஸ்டா வா, எல்லாத்துலயும் பெஸ்டா இருந்த ஒரு ஆள் இந்த உலகத்துல கிடையாது. ஒரு விஷயத்துல அவனால போக்கஸ் பண்ண முடியும். அப்ப உங்க குழந்தைங்க கிட்ட எது அதிகபட்ச திறமை பாருங்க. இன்னொன்னு சொல்றேன், ஒரு பள்ளியினுடைய நிர்வாகத்துக்குள்ள நம்ம உங்க குழந்தைகளை அமைச்சிட்டீங்கன்னா, பள்ளியினுடைய விதிமுறைகளை பின்பற்றுகிற பெற்றோர்களாக இருங்கள். என்னோட ரெக்வஸ்ட், நான் எல்லா மேடையையும் சொல்ற வார்த்தை, என்றைக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கைகளில் இருக்கிற பிரம்பினை வாங்கி கொண்டார்களோ அன்றைக்குத்தான் இந்த சமூகம் தரம் தாழ்ந்த சமூகமாக மாறி போனது. கரெக்டா இல்லையா? நம்மள எல்லாம் ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப இவன் உங்க ப்ராப்பர்ட்டின்னு அமைச்சு விடுவாங்க. ஸ்கூல்ல அடிச்சு விட்டாரு வாத்தியார்னு வீட்டுல சொன்னா வீட்டுல அதை விட அடி விடுவோம். அப்படி என்னடா பண்ணுன்னு, ஸ்கூல்ல அடி வாங்கினா அமைதியா இருக்கும். இப்ப ஸ்கூல்ல அடிச்சு விட்டாங்கன்னு வந்து வீட்டுல சொன்னா ஒரு குட்டியான எடுத்துட்டு 50 பேர் வந்துடுறீங்க ஸ்கூலுக்கு. நமக்கு பிறந்தது நல்லது பண்ணிருக்காது. தனித்தனி குடும்ப சூழல், வெவ்வேறு மனநிலை, வெவ்வேறு உளவியல் சிக்கல்கள், அது எல்லாம் ஒரே கிளாஸ் ரூம்ல இருக்கு. அத்தனை குழந்தைகளையும் ஒரே ஒரு டீச்சர், ஒரே ஒரு சார் சமாளிக்கணும். இதுக்கு நடுவில் அவங்க அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும், அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும், அவங்க பெற்ற குழந்தைகளை வளர்க்கணும். இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத பணியை செய்பவர்கள் ஆசிரியர்கள் என்று முதலில் நம்புங்க. அது ஒரு தேங்க்லெஸ் ஜாப், சாதாரண விஷயம் கிடையாது. அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாரு, எந்த மாணவனுக்கு ஆரம்ப கால கல்வி சிறந்த கல்வியாக இருக்கிறதோ அந்த மாணவனே தலை சிறந்த மாணவனாக உருவாவான். அது ஒரு தேங்க்லெஸ் ஜாப், ஆசிரியர்கள் வேற. அப்ப ஆசிரியர்களை மதிக்க கத்துக்கோங்க. என்னுடைய அன்பான பணிவான வேண்டுகோள், என் பொண்ணுலாம் வந்து என்ற ஒரு வார்த்தை டீச்சரை பத்தி பேசாது. நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன், ஒன்ன ஒருத்தங்க கண்டிக்கிறாங்கன்னா அது நல்லதுக்குன்னு நம்பு. டீச்சர்ஸ் யாரும் பொழுது போகாம ஒன்னும் கண்டிக்க போறதில்லை, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியர்கள் மீது உயர்ந்தபட்ச மரியாதை வைங்க. இன்னொன்னு, ஒரு விஷயத்தை இருக்கிற பெற்றோர்கள் பண்ணுங்க, உங்கள் மகன் அல்லது மகள் அவர்களுக்கு நெருக்கமான 5 நபர்கள், எந்த 5 பேரோட உங்க குழந்தைங்க அதிகமா பழகிறாங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இருங்க. இது முக்கியமான வாசகம், மனசுல வச்சுக்கோங்க. எந்த 5 நண்பர்களோடு உங்கள் குழந்தைகள் அதிக நேரம் செலவிடுகிறார்கள் என்பதில் கவனமாக இருங்கள். நாம் எந்த 5 பேரோட பழகிறோமோ அவங்களோட ஏவரேஜ் தான் நாம. நம்ம எந்த 5 பேரோட பழகிறோமோ அவங்களோட ஏவரேஜ் தான் நாம. கவனமா இருக்க சொல்லுங்க, எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து தான் ஆரம்பிக்கும்.
8: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணிய இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு ஈரோடு மகேஷ் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: பெற்றோர்கள் யாரும் நம்மளுடைய குழந்தைகளை அப்படி போகணும் இப்படி போகணும் வளர்க்கறது கிடையாது. நல்லா தான் வளர்க்கறோம். தவறுறப்ப பழி நமக்கு தான் வரும். ஆனா நாம செய்யல, அதுல கவனமா இருங்க. ஒரு வீட்டுக்கு போயிருங்க, எக்ஸாம் டைம், டிவியே இல்ல. ஆச்சரியமா இருந்தது, டிவி இல்லாத வீடாடா இந்த காலத்துல, ஆச்சரியமா இருக்க. அப்படின்னு அவங்க சொன்னாங்க, ரெண்டு குழந்தைங்களும் படிக்குது சார், எப்படி சார் டிவி வச்சுக்க முடியும், டிவியை கழட்டி தூக்கி போட்டோம் சார். ஆனால் அவர் சொன்னதை கேட்க சந்தோஷமா இருந்தது. வெரி குட் சார், உங்க குழந்தைங்க எங்கன்னு பக்கத்து வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்குன்னு. அருமையான அப்பா நினைச்சு. கவனமா இருக்கு குழந்தைங்க மேல, நல்லதை சொல்லி கொடுங்க, நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. உங்கள் குழந்தைகளை வைத்துக் கொண்டு ஒருபோதும் உறவினர்களை குறை சொல்லி பேசாதீர்கள். யாரையுமே குறை சொல்லி பேசாதீங்க குழந்தைங்க இருக்கிறப்ப. நாளைக்கு அவங்க வீட்டுக்கு வரப்ப நீங்கள் சொன்ன குறைகளுடைய மனிதர்களாக தான் அந்த மனிதர்கள் தெரியவாங்களே ஒழிய, நல்ல மனிதர்களாக குழந்தைகளுக்கு தெரிய மாட்டாங்க. உறவுகளினுடைய உன்னதம் உங்கள் குழந்தைகளுக்கு தெரியாமல் போவதற்கு உங்கள் வார்த்தைகள் காரணமாக அமைந்துவிடும். கவனமா இருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட கற்பித்தல் சிறந்ததுன்னு. டேய், உனக்கு தெரிஞ்சதை ஒருத்தனுக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி நல்லது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொன்னவர் நபிகள் நாயகம். மலாலான ஒரு பொண்ணு, பாகிஸ்தான்ல பிறந்த பொண்ணு, 2014 தன்னோட 17வது வயசுல நோபல் பரிசு பெற்ற ஒரே பெண்மணி பாகிஸ்தான்ல இருந்து மலாலா. ஐநா சபையில பேசுறப்ப அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுச்சு, ஒரு குழந்தை, ஒரு பேனா, ஒரு புத்தகம், ஓர் ஆசிரியர் போதும் இந்த உலகத்தை மாற்றி காட்டுவதற்கு என்று சொன்னவர் மலாலா. அது போதும் தான், மாத்திர வேண்டாம். ஸ்கூல் போயிட்டு வரப்ப வேன்ல வரப்ப சுட்டாங்க, உலகமே பிரேயர் பண்ணிடுச்சு. மீண்டு வந்த பெண்மணி சொன்ன ஒரே வார்த்தை, படிப்பு தான் இந்த உலகத்தை மாத்துனாங்க சார். வசதியாக இருக்காங்க, வசதி குறைவானவங்க இருக்காங்க. ஒரு குழந்தை 2 லட்சத்துக்கு மேல சிறு சேமிப்புல சேர்த்திருக்கு, அவார்டு கொடுத்தோம். யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு விஷயத்த நான் முடிக்கிறேன், உங்க குழந்தைங்களுக்கு எந்த பெயினுமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, எதுவுமே வரக்கூடாது, வலிக்கவே கூடாது, எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். பேரண்ட்ஸ்க்கு ஆசைதான், ஆனா அப்படி பழக்காதீங்க, வலிகளை தாங்கணும். அதுக்குதான் ஸ்போர்ட்ஸ்ல போட சொல்றேன், ஒரு விளையாட்டு விளையாடுறப்ப ஒரு மேட்ச் தோப்பான், ஒரு மேட்ச் ஜெயிப்பான், தொடர்ந்து 4 மேட்ச் தோப்பான், 5வது மேட்ச் போய் இறங்குவான். ஏன் டே 4 மேட்ச் தோல்றோம், இந்த தடவை சூப்பரா ட்ரை பண்ணி பாத்துருவோம்டா அப்படின்னு நண்பர்கள்ட்ட சொல்லுவான். எல்லாருக்கூடையும் இணக்கமா இருப்பான், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிப்பான், கீழே விழுவான், எந்திரிப்பான். இது எல்லாமே விளையாட்டு மட்டும்தான் சொல்லித்தருமே தவிர வேற எதுவுமே உங்கள் குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் சொல்லித்தராது.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆளு இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
2: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
3: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
4: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
5: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு ஈரோடு மகேஷ் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: அப்ப கல்வி எதை சொல்லி தருது? ஒன்னு சொல்லவா, உங்கள் குழந்தைகள் படிக்கிற படிப்பு, டே வாழ்க்கைனா தோல்வி இருக்குண்டா, தோக்கிறவனுக்கு பேர் தான்டா மனுஷன், ஜெயிக்கிறது தானா நடக்கும் தான் சொல்லி தரணும். அப்படி தயார்படுத்துங்க, வலிய தாங்க சொல்லுங்க, உடனே பதறி அடிச்சு கீழே விழுந்துட்டான் குடும்பமே ஓடுச்சு. சொல்லுங்க, ரத்தம் வந்தா சரியாயும் சொல்லுங்க. சின்ன வயசுல கீழே விழுந்து ரத்தம் வரும், நம்ம என்ன மருந்தா போடுவோம், எதை மருந்தா போடுவோம், மண்ணை எடுத்து அப்பிட்டு விளையாடுவோம், கரெக்டா? வலிகள் சாதாரணமானது, வலிகளை பழகுங்கள் சொல்லுங்க, ஓகேவா? ஒரு 4 பாயிண்ட் மறுபடியும் ரிமைண்டர் பண்றேன், அத நீங்க ஓவரால் பேசுறத அப்படியே மறுபடியும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது. நம்பர் 1, பள்ளியினுடைய விதிமுறைகளை பின்பற்றுகிற பெற்றோர்களாக நீங்கள் இருங்கள், ஆசிரியர்களுக்கு மரியாதை தருகிற பெற்றோர்களாக நீங்கள் இருங்கள். நம்பர் 1. நம்பர் 2, எப்பொழுதும் உங்கள் குழந்தைகளிடம் நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேசுங்கள். உன்னை நாங்கள் நம்புகிறோம் என்பதை அடிக்கடி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொண்டே இருங்கள். நம்பர் 3, ஏதாவது ஒரு விளையாட்டில் உங்கள் குழந்தைகளை தயவு செய்து ஈடுபடுத்துங்கள். நம்பர் 4, வாழ்க்கை என்றால் வலி மிகுந்தது, வலியை தாங்குகிறவனே வரங்களை பெறுவதற்கு தகுதியானவன் என்பதை நம்ப சொல்லுங்கள். நம்பர் 5, எல்லாராலையும் எப்பையும் எல்லாத்திலையும் பெஸ்டா இருக்க முடியாது, ஒரு நபர் ஒரு துறையில் தான் மிகச்சிறந்த மனிதராக வருவார் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதை நீங்கள் நினைவில் வைத்து உங்கள் குழந்தைகளை வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க, நம் குழந்தைகள் ஒருபோதும் நம்மை காப்பாற்றாமல் போகவே மாட்டார்கள். நீங்கள் நம்புங்கள், அவர்களும் உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாகட்டும், நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ சோ மச்.
2: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: கடலோசை FM 90.4
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு சூசை. தொழில் கோலால தொழில். மண்டை பாம்புலேருந்து போனோம். மழை காற்று இடி வரும். அதில் நாங்கள் வலை வாங்கிட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு ஓடி வரும்போது எங்கிறா கிராக்கு கட்டாயிருச்சு. இன்ஜின் கட்டாயிட்டு பாவட்டுக்கெல்லாம் காற்று வராமல் இருந்துச்சுன்னா தூக்கி சமத்திடுச்சு. சமந்து உடனே நாங்கள் பரிதாக போட்டு 4 பேர் போயிருந்தோம். 4 பேரும் இப்போ படையை கமத்தி மேலே உட்காந்துருந்தோம். சமத்தின உடனே நாங்கள் அந்த போட்டை கமத்தி 4 பேரும் மேலே உட்காந்துருந்தோம். நாங்கள் என்னால் உட்கார முடியலை. மாச அலைகள் தூக்கி தூக்கி எங்களை தள்ளுது. கீழே விழுந்து இந்த அடிதான் நீங்கள் எனக்கு மறக்க முடியாமல் இருக்குது. குறுக்கி அடி விழுந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். நாங்கள் ஒரு 11 மணிக்கு சமந்து 2 மணிக்கு ஒரு போட்டு ஓடி இருந்துச்சு. மண்டபத்துக்கு போட்டு ஓடி இருந்து அந்த போட்டு வந்து தான் எங்களை வந்து 4 பேரையும் தூக்கி அந்த உலையில் லான்ச் படகுல அந்த லான்ச்சில் இசைப்படகுல ஏற்றி எங்களுக்கு கொண்டு மண்டபம் கொண்டு விட்டாங்க. 5 மணிக்கு விட முடியல. அதான் 40 வருஷத்துக்கு மேலே 40-45 வருஷம் இருக்கணுங்க. எங்களுக்கு மனநலம் ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருந்துச்சு. உழுது அடைஞ்சிட்டுனா நாங்கள் என்ன செய்யணும் தெரியாது. 4 பேருமே தவறதான். அந்த படகு ஓடிஞ்சனால தான் எங்கள் 4 பேரையும் காப்பாற்றி கொண்டு கடை சேர்த்தது. சேர்த்த பின்னால நாங்கள் ஒன்று போட்டுட்டோம். அது இப்படி இருக்க மங்களாவில் நான் சின்ன பிள்ளைகள கடலுக்கு போயிருக்கேன். கல்யாணம் முடிக்க முன்னாள் அப்போ எனக்கு ஒரு 15 வயசு இருக்கேன். நான் மடிக்கு போகும்போது போய் ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படி தான் அந்த ஒரு சூறாவளி காற்று எடுத்து வர முடியாமல் தவிச்சு வேறு ஊரில் ஒதுங்கணும். மூக்கூரில் மங்களாளர்கள் மூக்கூரில் ஒதுங்கணும். சூறாவளி எடுத்து எங்கள் அது எங்கள் மூக்கூரில் எது எங்கள் காலத்தில் அங்கே நிறைய இருந்துச்சு. மனத்தை தூக்கி எல்லாம் வச்சு இருந்துட்டேன். அது 15 வயசுல நடந்தது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா விசித்திரம்.

0: இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம, கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை, அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்ட அது புது முட்டை.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோட விளையாட இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:01 ஆயிருச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறமா
2: நான் ஜான் ஹோரே.
1: சரி, அடுத்ததான் இன்னைக்கான விளையாட்டு தகவல் சொல்லிடுறீங்களா?
2: ம், சொல்லிடுறேங்கக்கா. ஜப்பான் விசஸ் இந்தியா, இந்த கிரிக்கெட் வந்துட்டு மோதோட நடக்குது. இது வந்துட்டு நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் டாஸ் வின் பண்ணது யார் அப்படின்னா, இந்தியா வின் பண்ணி நாங்கள் முதல்ல பேட்டிங்கே ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, சானோ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கிரவுண்டில் தான் நடந்துச்சு, அதுவும் ஜப்பானில். அதுக்கப்புறம் இது எந்த கப் அப்படின்னா, சுசுகி கப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேர்ல்டு ஐபிஎல் இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இது ஒரு சுசுகி கப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் நல்லா விளையாண்டது யார் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ரேயா அய்யர் தான் நல்லா விளாண்டுருக்காங்க. சஞ்சு சாம்சன் இறங்கினோடனே ஒரு டாட்டு, அதுக்கப்புறம் 7 பாலில் 9 ரன் அடித்து அவங்க அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா மொத பாலே டக் அவுட்டு. அதுக்கப்புறம் இஷன் கிஷன் 3 ரன், ஸ்ரேயா அய்யர் கேப்டன் வந்துட்டு 16 ரன். இது இப்படி மொத்தம் 4 விக்கெட் போய் 5 ஓவர் நடந்திருக்கு. அதில் 32 அப்படிங்கிற ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. சேஸ் பண்ண வந்த நம்மளுடைய ஜப்பான் வந்துட்டு அவங்க சேஸ் பண்ண முடியல. 5 ஓவரில் வந்துட்டு அவங்களால 30 ரன் தான் அடிக்க முடிஞ்சு. அதனால் 3 ரன் வித்தியாசம் ஜெயிச்சிட்டாங்க.
1: சரி, ஓகே, எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம்னா, 1 பொய் 1 உண்மை இந்த கேம் தான் விளையாட போகிறோம். அதாவது வந்து நாங்கள் 2 கேள்வி கேட்போம், அதில் 1 உண்மையாக இருக்கும், இன்னொன்று வந்து பொய்யாக இருக்கும். சரி, கேள்விகளை கேட்டுடுறீங்களா?
2: ம், கேட்டு வரேங்க்கா. இப்போ கிரிக்கெட் பற்றி பேசினேன்ல, இப்போ அதுலேருந்தே கேள்வி கேட்க போகிறோம்.
1: ஆ, கேளுங்க.
2: தலை தோனி வந்துட்டு பவுலர், இது வந்துட்டு முதல் வாக்கியம். ரெண்டாவது வந்துட்டு பேண்டா கரடி, தெரியுமா?
1: ம், தெரியும்.
2: அது வந்துட்டு மூங்கில் மட்டும்தான் சாப்பிடும். இது ரெண்டாவது வாக்கியம். இது எது உண்மை எது பொய் அப்படின்னு நேர்கள் சொல்லணும்.
1: தோனி அவங்க வந்து பவுலர், ரெண்டாவது கேள்வி வந்து பாண்டா கரடி, அது வந்து மூங்கில் மட்டும்தான் சாப்பிடும். இதுதான் 2 கேள்வி. இதில் எது உண்மை எது பொய் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும்னா, 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் வந்து இங்கே கூட சொல்லலாம். சரி, வாகனமே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் ஜான்ஹோரே?
2: உலகம் ஃபுல்லாவா?
1: ம், எங்கேயுமே வாகனமே இல்லை, அப்போ எப்படி இருக்கும்?
2: அப்போனா நம்மளால் டிராவல் பண்ண முடியாது, இது ஒரு பாயிண்ட். ஆனால் நம்மளால் வேறு எங்கேயும் பயணிக்க முடியாது, நடந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
1: சில வந்து நன்மைகளும் இருக்குது, சில கொஞ்சம் தீமைகளும் இருக்கும். அதாவது வந்து விபத்துகளை வந்து நம்ம தவிர்க்க முடியும் வாகனமே இல்லை அப்படின்னா. ஆனாலுமே நம்ம நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துக்கு வந்து போக முடியாது, அதுவுமே ஒரு பிரச்சனை. அதனால் வாகனம், இன்றைக்கி வந்து உலக வாகன இல்லா தினம்தானா, அதிகப்படியான அந்த வாகன புகையால் ஏற்படுற காசு மாசுபாடெல்லாம் குறைக்குது. அப்புறம் வந்து மக்கள் சொந்த வாகனங்களை தவிர்த்து பேருந்து அப்புறம் தொடருந்து போன்ற அந்த பொது போக்குவரத்தை பயன்படுத்த ஊக்குவிக்கிறது. அப்புறம் நடைப்பயிற்சி, மிதிவண்டி இந்த மாதிரி மோட்டார் வாகனங்களை அற்ற அந்த போக்குவரத்தை வலியுறுத்துறது. நம்ம நடந்தே முன்னாடி காலத்தில் தான் அந்த மாட்டு வண்டி அப்புறம் சைக்கிள் இதை வச்சு தான் எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலுமே பைக்கு காரு எப்படின்னு சொல்லிட்டு மாசுபாட்டை தான் ஏற்படுத்துது. அதனால் வந்துட்டு இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது வாகனமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் போல. இதோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் பொதுமக்கள் வந்து ஒரு நாளாவது தங்களோட கார்கள் அப்புறம் மோட்டார் வாகனங்களை வந்து தவிர்த்து விட்டு பயணிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இன்னைக்கு வந்து உலக வாகன இல்லா தினம் அப்படின்னு கடைபிடிக்கப்படுதான். ஆனால் இதை நம்மலாம் கடைபிடிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரி, ஆனால் இனிமே வந்துட்டு கடைபிடிக்க ட்ரை பண்ணுவோம். சரி, நீங்கள் வந்து அழகிய பன்றி குட்டி அந்த புக்கை முடிச்சிட்டீங்க தானே?
2: ம், ஆமாக்கா. அதுலேருந்து அது என்ன கதை அப்படின்னு சொல்லிடுறேன். இதில் நிறைய கதை இருக்குது.
1: சரி, இதை வந்து நம்ம அடுத்த பகுதியில் இதில் ஒரு நிறைய பார்ட்ஸ் ஆஃப் நிறைய கதை இருந்திருக்கு, அதில் ஒரே ஒரு பாட்டை எடுத்து நம்ம கூட நம்ம ஜான்ஹோரே தம்பி வந்து சொல்லுவாங்க. அடுத்ததான் நீங்கள் கேட்ட கேள்வியை இன்னொரு வாட்டியுமே கேட்டுருங்க.
2: ம், ஓகேக்கா. தலை தோனி வந்துக்கிட்டு ஒரு பவுலர், அதுக்கப்புறம் பாண்டா கரடி வந்துக்கிட்டு மூங்கில் மட்டும்தான் சாப்பிடும்.
1: 7094449999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா எங்களோட மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பிரம்மாண்டமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்டான பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அறிவிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
2: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
1: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூகான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூகான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ₹2,999 மட்டுமே. TNPSC குரூப் 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி, RF ரோட், வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870484193.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பக்கிசாமி. அப்பா அம்மா நல்லா இருக்கு. 65 வயசு ஆயிருது. அது எப்படி பார்த்தாலும் 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். எங்க ஊர்ல இருந்து, என்னுடைய ஊர், சொந்த ஊர்ல இருந்து காரைக்காலில் உத்தனார் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரையில் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்னுடைய ஊருக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி கழிச்சு பார்த்தா சுனாமி கடல் கொந்தளிச்சு சுனாமி வந்துச்சு. ஆனால் நான் சுனாமி வந்ததை பார்க்கல. சுனாமி வந்த மறுநாள் தான் போனோம். போய் பார்த்தது எல்லா மக்களும் போனோம். போய் பார்த்தாங்க. பார்த்த இடத்துல பார்க்க போகும்போதில் போகும்போது அந்த அவங்க இருந்த குடியிருப்புலாம் இல்லை. ஏன்னா தடலாக போய் கிடந்தோம். நான் அங்கே இருந்த மக்கள் அந்த குடி அங்கே இருந்த குடியிருந்த மக்கள் சேதம்

0: மக்களுக்கு அடையில் அனைத்து பேரும் இறந்துட்டாங்க. இங்கேருந்து காரைக்காலுக்கு பீச்சுக்காக போனவங்களும் அந்த நேரம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு போனவங்களும் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கிறது கணக்கு பண்ண முடியாது. சாமியில் அடிச்சுட்டு போய் ஒதுக்கப்பட்ட டெட் பாடியை தேடி கண்டுபிடிச்சதே கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே. அது வந்து கரையோரத்துலனாக்கா காரைக்காலில் சுனாமி வந்தது தரங்காம்பாடியில் தான் அந்த கடல் அலையில் ஒதுக்கப்பட்டு 300 பேருக்கு மேலே 300 பேர் கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. இதுக்கு அதுக்கு மேலே எவ்வளோ பேர் இறந்தாங்கங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. மண்ணோட மண்ணா, அதில் ஒரு 3 குடும்பம் காரைக்கால் மேடையில் 3 குடும்பம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய சொந்தம் நண்பர்கள்லாம் இருக்காங்க. நம்மளோட பிறக்காத அண்ணன் தம்பி மாதிரி தான் நல்லா பழகினாங்க. அந்த குடும்பம் 3 குடும்பமே எல்லோரும் இருந்துட்டாங்க. மன அதிர்ச்சி ரொம்ப மக்கள் அதனாலே போகலை. யாருமே அந்த கடலோர பகுதி பக்கம் போகிறதுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு போகலை. திரும்பவும் அந்த சுனாமி வந்ததுக்கு பிறகு ரொம்ப ரொம்ப கடல் பொங்க கடல் அலைகள் வந்து பார்த்தா 6 அடி 7 அடி உயரும். சீற்றம் கொண்டு அலையெல்லாம் வரும். அதை பார்த்துட்டு மக்கள் யாரும் போகிறது கிடையாது. மக்கள் கரெக்டாக இது சொல்லிவிடுவாங்க எல்லாருக்குமே, எல்லா மக்களுமே சொல்லுவோம் இன்றைக்கி சுனாமி நாள் டிசம்பர் 24 அந்த டைம் வந்ததுனாக்கா இன்றைக்கி தான் சுனாமி வந்தது நாள் எனக்கே புள்ள இருக்கு.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 5:20 ஆயிடுச்சு. கேட்டுட்ருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் ஜானுவரே.
4: சரி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்களே.
5: ஆ ஆமாக்கா,
4: கேட்டுருங்க திரும்ப.
5: தோனி இருக்கவங்கள,
4: ஆமாம்,
5: அவங்க வந்துட்டு பவுலர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பாண்டா வந்துட்டு எப்பையும் மூங்கில் மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்னு கேட்டிருந்தேன்.
4: ஆமாம், அதுக்கு வந்து தூத்துக்குடியிலேருந்து சாதிக்கண்ணா பதில் சொல்லியிருக்காங்க. தோனி பவுலர் அது வந்து பொய், அதே மாதிரி பாண்டா கரடி மூங்கில் சாப்பிடும் அது உண்மை அப்படின்னு கரெக்டாக பதில்களை சொல்லிட்டாங்க. அவங்க மண்டாடி படத்துலேருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. நன்றிங்கண்ணா. அடுத்ததா, சரி நீங்கள் வந்து அது கதையில் ஒரே ஒரு பாட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்கல்ல.
5: ஆமாக்கா, சொல்லிடுறேன். செல்லாத காசு இதுதான். இதில் வந்துட்டு அரவிந்த் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்துட்டு அவனுடைய பள்ளியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது 10 ரூபா காயின் இருக்குது. அதை டக்குன்னு எடுத்துக்கிறான். எடுத்தவொடனே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு யாரும் பார்க்கல நம்ம எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிறான். ஏன் அப்படின்னா, இந்த 10 ரூபாயை அவன் எப்போ பார்த்துருப்பான் அப்படின்னா, அவங்க தாத்தா திருவிழாக்கு கொடுத்தது தான் கடைசி 10 ரூபா. இப்போ தான் 10 ரூபாயை பார்க்கும்போது இவன் டக்குன்னு எடுத்துகிட்டு போய் ஒரு கடையில் போய் கொடுத்து, அண்ணாச்சி எனக்கு 2 10 5 ரூபா பிஸ்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவரை சுற்றி முற்றி பார்த்துட்டு நல்லா பளபளப்பாக இருக்கே எங்கப்பா கிடச்சி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் முழிச்சிட்டே இருக்கும்போது கீழே கலந்துடுத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாக கேட்குறாரு அந்த கடைக்காரனை. இல்லை இல்லை, அது என்னுடைய அம்மா கொடுத்தது, அந்த காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போயிடுறான். வேறு ஒரு கடைக்கு போகும்போது, தம்பி இதெல்லாம் செல்லாதுப்பா, இது ஏன்ப்பா இங்கே கொண்டு வர, இதெல்லாம் பெரிய பெரிய டவுனில் தான்ப்பா செல்லும், நம்மளே வச்சுருக்க கிராமம், நீ வேறு இப்படி காயினாக கொண்டு வந்தால் நான் என்றைக்காக தான் டவுனுக்கு போவேன், அப்போ போய் இந்த சில்லறை யார்த்தையாக தள்ளி விட்டு வந்துடுவேன், நீ ஏதாவது நோட்டாக இருந்துச்சுன்னா கொண்டு வாப்பா, இப்போலாம் கொண்டு வந்துட்டுருக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதோட இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான், என்னடா இது, இதில் இவ்வளோ பளபளப்பாக இருக்குது, எங்கேயுமே கீழே விழலை, ஏன் இதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறான். அதோட அவங்க அம்மா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது.
4: சரி, அடுத்ததான் இதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் பாமிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
4: சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா?
6: வணக்கம்ப்பா, நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களாப்பா?
4: நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்ண்ணா.

0: எப்படி போயிட்டு இருக்குப்பா இன்றைய காலை பொழுது மாலை பொழுதெல்லாம் உங்களுக்கு?
1: ரொம்பவே ஜாலியா தானா போகுது?
0: சரி, உங்க குரலையே கேட்கும் பொழுது அப்படியே சும்மா சூப்பரா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தம்பி கதை சொல்ல, நீங்க ஒரு வாட்டி பாத கதைய கேட்க, அப்படியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டு இருக்கு.
1: சரி, நான் இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி கேட்றவானா?
0: கேளுங்கப்பா, ஈஸியான கேள்வியா கேளுங்க.
1: சரிண்ணா, ஆக்டோபஸுக்கு ரெண்டு இதயங்கள் மட்டும் இருக்கும், இது வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட் வந்து ஒட்டகச்சிவிங்கிக்கு ஏழு கழுத்து எலும்புகள் இருக்கும், இது ரெண்டாவது கேள்வினா.
0: இதுல முதல் வந்து தவறு, ரெண்டாவது வந்து சரி.
1: கரெக்டா சொல்லிட்டீங்கனா உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
0: ஆக்டோபஸ்க்கு மூன்று இதயம் இருக்குப்பா.
1: ஆமாண்ணா, கரெக்ட் தானா?
0: சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். சூப்பரான ஒரு குவெஸ்டினை கொண்டு வந்த உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் தெரிவித்துக் கொண்டு.
1: என்ன பாடல் வேணும்னா?
0: பிச்சைக்காரன், இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து நெஞ்சோரத்தில் என்னை அறியாமல் நுழைய வைத்தாய் ஹோ அப்படின்னு ஒரு பாட்டு, அருமையா இருக்கும். அந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் குடுக்கறீங்களா?
1: ஓகேண்ணா, கண்டிப்பா குடுத்துடலாம்ணா.
0: ரொம்ப ரொம்ப ஹாப்பி, இந்த டே வந்து உங்களுக்கும் சூப்பரா மேட்டும்பா.
1: நன்றிண்ணா,
0: பாய் பா, பாய்
1: பாய்ண்ணா. நம்ம சந்திரசேகரனா வந்தோடனே டக்குன்னு பதில சொல்லிட்டு பாட்டையுமே கேட்டுட்டாங்க. சரி, அடுத்ததான் வந்துட்டு நம்ம பாமன் ராமேஸ்வரம் சைடு வந்து ஃபேமஸான உணவுகள்னு கேட்டாலே ஒரு சிலருக்கு ஞாபகம் வர்றது அது கருவாடாக தான் இருக்கும். அந்த கருவாடை விற்பனை செய்கிறதுக்கு ஒரு பக்கம் கடினமான உழைப்பை போட்டாலும் இன்னுமே ஒரு சிலருக்கு அதோட சத்துக்கள் தெரியாமலே இருக்கும். ஆனால் அதோட வாசனைக்கும் சுவைக்கும் பெரும்பாலானவங்க வந்து ஃபேன்ஸாகவும் இருப்பாங்க. புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளில் உலர்ந்த மீன் கருவாடும் முக்கியமானது. அதாவது 100 கிராம் கருவாட்டில் சுமார் 60-80 கிராம் புரதம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது தசை ஆரோக்கியத்துக்கும் உடல் வளர்ச்சிக்கும் வந்து அதிக அளவில் உதவுது. முக்கியமாக வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறனால மூளையோட சுறுசுறுப்புக்கும் தெளிவான கண் பார்வைக்கும் அதிக அளவில் பயன்படுது. அசைவ உணவுகளில் குறைஞ்ச அளவு கொழுப்பு இருக்கிறனால உணவு எதுன்னு வந்து கேட்டால் அதுக்கான பதிலாக கருவாடு தான் இருக்குது. இதை தவிர இரும்பு சத்து, அயோடின், பாஸ்பரஸ் அப்படின்னு பல அத்தியாவசியமான சத்துக்களும் இதில் வந்து இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த உதவியாக இருக்குன்னே சொல்லலாம். இதில் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னா அது உப்பு தான். அதிக உப்பான கருவாடு சாப்பிட்றது இரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு வந்து உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதனால வந்து இதை வந்து கவனமோடு சாப்பிடணும். சரி, உங்களுக்கு கருவாடுலாம் பிடிக்குமா?
2: பிடிக்கும்க்கா.
1: ஆனால் சில பேருக்கு கருவாடு பிடிக்காதான், ஆனால் எனக்கெலாம் கருவாடு குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கஞ்சியும் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அடுத்த கேள்வி, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா?
2: ஓகேக்கா, எனக்கு ஐடியா இருக்குது. நம்மளுடைய மூளை வந்துட்டு 75% வந்துட்டு தண்ணியால நிரம்பி இருக்குமா? இது வந்துட்டு மோதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, நம்மளுடைய கண்கள் இருக்குல்ல, இந்த கண்கள்ல நிறைய, அதாவது 1000கணக்கான பார்ட்ஸ், அதாவது உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
1: கண்ணுகள்லயே 1000கணக்கான பார்ட்ஸ் இருக்கா?
2: இது வந்துட்டு ரெண்டாவது கேள்வி.
1: சரி, ஓகே. இதுக்கான பதில் உங்களுக்கும் தெரியும்னா, அதாவது எது உண்மை எது போயின்னு உங்களுக்கும் தெரியும்னா 7094-4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். நம்ம ஜான் ஹோரிப் தம்பி வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்க மாதிரி தான் இந்த கேள்வியுமே இருக்கு, அப்படிதானே?
2: அதாவது ரெண்டும் சரியா இருக்கலாம், இல்லைனா ரெண்டும் தப்பா இருக்கலாம்.
1: ஓகே, அதுக்கான பதிலை வந்து நம்ம நேயர்கள் சொல்லுவாங்க. அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடலுமே, சாதிக்கண்ணாவும் சந்திரசேகரனாவும் கேட்ட பாடலும் வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜான் ஹோரே.
0: சரி, அடுத்ததான் வந்துட்டு நீங்க அந்த செல்லா காசு அந்த கதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க தானே?
1: ஆமாக்கா, சொல்ல ஆரம்பிச்சு
0: சொல்லிருங்க.
1: அதுக்கப்புறம் புரட்டி புரட்டி பாக்குறான், என்னடா இதுல ஒரு இது கூட இல்ல, இப்படி செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னா, இவங்க அவனுக்கு ஒரு தாத்தா இருந்தாங்க அரவிந்துக்கு. அவங்க தாத்தா எந்த காசை கொடுத்தாலும் செல்லை வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லி இவன் கேட்டிருக்கான். அதோட அடுத்த திருவிழா எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது. எப்படியும் இப்படி பண்ணுறது, 3 மாதம் வரை இந்த 10 ரூபாயை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். என்ன செய்யலாம், இதை தூக்கி ஏதாவது ஒரு சாக்கடிக்கில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அவரோட அந்த 10 ரூபாய்க்கு டக்குன்னு உயிர் வந்து, தம்பி தம்பி இப்பெல்லாம் பண்ணாதப்பா, நான் இப்போ தான்ப்பா அச்சு அடித்து உன் கையில் தான்ப்பா முத முதல்ல வந்திருக்கேன், அதுக்குள்ளே என்னை தூக்கி போகலான்னு பார்க்குறியே, என்ன செய்ய சொல்கிற, 10 ரூபா நீ செல்லவும் மாட்டேங்கிற, உன்னைய வச்சு எனக்கு எந்த யூஸும் ஆக போகிறதும் இல்லை, உன்னைய வச்சு நான் என்ன செய்ய, சரி சரி இன்னும் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் செல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி பார்ப்போம், நான் ஒரு வாரம் தான் வச்சுருப்பேன், அதுக்கப்புறம் நீ செல்லலைன்னா உன்னை தூக்கி நான் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது அது சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு டீலுக்கு ஒத்துக்கிறது.
0: சரி, இதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். சரி, நீங்கள் 2 கேள்வி கேட்டீங்க தானே?
1: ஆமாக்கா.
0: அது திரும்ப கேட்டுடுறீங்களா?
1: நம்மளுடைய மூளை வந்துட்டு 75% வந்துட்டு தண்ணியால் நிரம்பப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய கண் இருக்குல்ல, இதில் 1000 கணக்கான உறுப்புகள் இருக்குது, இதுல எது உண்மை அப்படின்னு கேட்க மாட்டோம். அதுபோல இதுல ரெண்டுமே உண்மையா இருக்கலாம்
0: இல்லைன்னா ரெண்டுமே பொய்யா இருக்கலாம். உங்களுக்கு மேதுக்கான பதில் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லிட்டாங்க. நாங்களே சொல்லிட்டோம், ரெண்டுமே உண்மையாகவும் இருக்கலாம் இல்லைன்னா ரெண்டுமே பொய்யாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துட்டோம். அதனால நீங்கள் வந்து ஈஸியாகவுமே இதுக்கான பதிலை கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தானே ஜான்ஹோரே?
1: ஆமாக்கா.
0: உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியுதோ இல்லையோ, இணையதளங்களில் புது புது விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுல பல பேர் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டு போகிறாங்க. அது படிப்பு திறமைகளை வளர்க்கக்கூடிய முன்னேற்றமாக இருக்கிற பட்சத்தில் ரொம்பவே நல்லது. ஆனால் அதை தவிர புது புது கேம் ஆப், சரி அதை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்துக்கா பேசுகிறீங்க? நல்லா இருக்கீங்களாக்கா?
2: நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணுமா ஜானுரே, நல்லா இருக்கியா?
1: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கணுமா. எப்பவும் வேலை வாங்க அனைவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்க்கா.
2: சரி சொல்லுங்க, பேரப்புள்ள சொல்லுங்க பாப்போம். கேட்ட கேள்விய
1: ஓகேக்கா கேட்டுறேன். நம்மளுடைய மனித மூளை வந்துட்டு 75% வந்துட்டு தண்ணியால் நிரம்பப்பட்டிருக்கான், இது மொதல் வாக்கியம். ரெண்டாவது வாக்கியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கண் இருக்குல்ல, அது 1000 கணக்கான உறுப்புகளை கொண்டது, இது வந்துட்டு ரெண்டாவது வாக்கியம். இது ரெண்டுமே
2: தண்ணி இருக்குங்கிறது பொய்.
1: இல்லை, தவறான பதில், ரெண்டுமே கரெக்டு தான்க்கா. அதாவது அது
2: என்ன
1: பாடல் வேணும்?
2: அந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.
1: ஓகே.
0: சரி ஓகே, நம்ம அக்கா ஒரு பாடலுமே கேட்டுட்டாங்க. எப்பயுமே நம்ம தமிழரசி அக்கா கரெக்டாக பதில் சொல்லிடுவாங்க, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் குழப்பிட்டாங்க. ஏன்னா நாங்கள் கேட்ட கொஸ்டினே அப்படி தானே இருந்துச்சு, ரெண்டுமே ட்ரூ அப்படின்ற மாதிரி இருந்தனால நானுமே ஃபஸ்ட்டு கேட்கும்போது குழப்பிட்டேன். ஆனாலுமே கொஞ்சம் நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி தானே இதுவுமே இருக்குது. சரி, அடுத்ததான் நான் என்னோடய தகவலையுமே சொல்லிடுறேன். ஆனால் அதை தவிர வந்து புது புது கேம் ஆப்பு, படங்கள் பார்க்கறதுக்கான அந்த இணையதளம் அப்படின்னு நேரம் வீணாகிறது மட்டும் இல்லாமல் உடல் நலமும் பாதிக்கப்படும். அதனால குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற ஆப்களையும் இணையதளங்களையும் மட்டும் தேவைப்படுற நேரங்களில் வந்து பயன்படுத்த வைக்கலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, ஒரு சிலர் மொபைல் ஆப்களை பயன்படுத்திகிட்டே இருக்கும்போது தவறான அந்த விளம்பரங்களை, வயசுக்கு பொருந்தாத வீடியோ, ஆபத்தான லிங்க்கள் இதெல்லாம் வந்து வர்றதுமே ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது. இது வராமல் தடுக்க பல பாதுகாப்பு முறைகளும் இருக்குது. முதல்ல வந்து பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஷன்னு வந்து ஒன்று இருக்குது. இது மூலமாக ஃபேமிலி லிங்க்கு அப்புறம் சேஃப்டி தொடர்பான ஆப்களெல்லாம் வந்து இருக்கும். அதை வந்து பயன்படுத்தி திரை நேரத்தை வந்து கட்டுப்படுத்துறது, தவறான இணையதளங்களை பார்க்குறதா தடுக்கவும் முடியும். சொல்லப்போனால் வந்து அந்த ஒரு கட்டுப்பாடோடு அவங்க வந்து மொபைல் செட்டிங்ஸில் வந்து மாற்றி வைக்கிற வசதிகளுமே பல ஃபோன்களில் அறிமுகமாயிருக்கு. இதை தவிர குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட அந்த பாதுகாப்பான ப்ரௌஷர்களும் இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த விஷயங்களை தேடும்போது ஆபத்தான தகவல்கள் வந்து தடுக்கப்படுது. பெற்றோர்கள் வந்து குழந்தைங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்றதுலையுமே நம்ம வந்து எப்போவுமே கவனிச்சுட்டே இருக்கணும். சரி, அடுத்து நம்ம இன்றைக்கி என்ன கேம் விளையாடுறோம் ஜான்ஹோரே?
1: இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பொய் சொல்லுவோம், ஒரு உண்மை சொல்லுவோம். இதில் எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி நேர்கள் கண்டுபிடிக்கணும்.
0: சரி, மூளையில் வந்து தண்ணி இருக்கிறது ஒரு இயல்பான அப்புறம் வந்து அவசியமான ஒன்று. நம்மளோட மூளை அப்புறம் தண்டுவடத்தை சுற்றி எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட திரவம் இருக்குமா, இதற்கு வந்து செரி ரோஸ் ஃபைனல் திரவம் அப்படின்னு பேரும். அதை தான் வந்து நம்ம அந்த திரவம் கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து ஒரு இயல்பான விஷயம் அப்புறம் அவசியமான ஒன்று. நம்ம நடக்கும்போதோ ஓடும்போதோ இல்லைன்னா தலையில் லேசான அதிர்வுகள் ஏற்படும் போதோ மூளை மண்டையோட்டோட மோதி அடிபடாமல் இருக்க வந்து இந்த திரவம் ஒரு மெத்த போல நம்மளை வந்து பாதுகாக்குது. சரி, அடுத்ததான் வந்துட்டு பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா நம்ம ஜான்ஹோரிப் தம்பியும் நம்ம கூட தான் இருக்காங்க. சரி, அவங்க அவங்களோட அந்த ஸ்டோரி எண்டிங்கை சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட அந்த கோர்ஸ் பத்தி சொல்லிடுறேன். இப்போ அதிகமான பேர் அவங்க அவங்களோட அந்த நோய்களுக்கு ஆங்கில மருந்துகளை அணுகாமல் இயற்கை மருந்துகளை ஆர்வம் காட்டுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அதனாலேயே இப்போ சொல்ல போகிற அந்த படிப்புக்கு டிமாண்ட் அதிகமாகும்னே சொல்லலாம். அதாவது ஹெர்பல் ஹெல்த் கோர்ஸ் அப்படிங்கிற படிப்பு மூலமாக வந்துட்டு இந்த மூலிகை மருந்துகள் பார்த்தினா அடிப்படையை புரிதலில் தொடங்கி மருத்துவ முறைகளையுமே சீக்கிரமாக கற்றுக்க முடியும். சான்றிதழ் படிப்பில் தொடங்கி அட்வான்ஸ்டு டிப்ளமோ படிப்புகள் வரைக்கும் இருக்கான். தெளிவாக படிக்கணும் அப்படின்னா எடுத்துக்கிற அந்த கால அளவு 2 வருடங்களாக தான் இருக்கும். மூலிகை மருந்துகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறது, தரமான மூலிகை பொருட்களை தேர்வு செய்கிறது, மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் இதெல்லாம் கூட கொடுப்பாங்க. இதை தவிர பொதுவான பாடங்கள் அப்படின்னு பார்த்தா மூலிகைகளோட வகைகளை கண்டுபிடிச்சு அதோட பயன்களை கண்டுபிடிக்கிறது, உடம்போட ஏற்படுற நோய்களுக்கு அதை எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் அதில் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. இயற்கை சிகிச்சை முறைகளை பார்த்தீங்கன்னா அந்த செயல்முறைகள் பாடங்கள் கூட கற்றுக் கொடுப்பாங்களாம். பெரும்பாலும் இந்த மாதிரியான படிப்புகள் வந்து சித்தா ஆயுர்வேத மருத்துவத்தோட அடிப்படையான ஒரு படிப்புகளாக இருக்கும். டிப்ளமோ படிப்பில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் படிப்பும் இருக்கும். அது வந்து ஒரு 2 வருஷ

கால அளவில் வந்து படிக்கலாம். அப்புறம் வந்து வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தா, குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட், ஹெர்பல் ப்ராடக்ட் டெவலப்பர், சில கம்பெனிகளில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் ரோல்ஸ் கூட கிடைக்கலாம். பக்க விளைவுகள் குறைவாகவும் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்க இயற்கை மருத்துவம் உதவுறனால இந்த படிப்புக்கு வந்துட்டு ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குன்னே சொல்லலாம். சரி, அடுத்ததான் இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு ஒரு பொய் ஒரு உண்மை இந்த கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். நீங்களுமே இந்த கேமில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் வந்து சொல்லலாம். அடுத்ததான் நம்ம ஜான்கோரே தம்பி வந்துட்டு நாளைக்கான நிகழ்ச்சியில் நம்மளோட அந்த மீதி கதையை சொல்லுவாங்க. அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 26 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: மாமா சாதிக்,
2: முகமது சாதிக் தம்பியும் நம்ம கூட தான் இருக்காங்க. சரி, நாங்க இன்னைக்கு என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா உங்களுக்கு?
3: தெரியலக்கா.
2: சரி, நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து ரீலா ரியலா அந்த கேம் தான் விளையாடுறோம். அதாவது ஒரு பொய் ஒரு உண்மை இந்த கேம் தான் விளையாடுறோம். சரி, அடுத்ததா நீங்க வந்து என்ன புக் வாசிக்கிறீங்க?
3: துப்பறியும் சேகரன், இது சிறார் நாவல், ஏஎன் சொக்கன் அவங்களாலதான் எங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஊட்டதுல இருந்து வாசிக்கவாக்கா?
2: சரி, அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த கேள்வியுமே நான் கேட்டுடுறேன். ஒட்டகத்தோட திமில் முழுவதுமே தண்ணி சேமிச்சு வைக்குமா? அதாவது அந்த திமில் முழுவதுமே ஒட்டகம் தண்ணி சேமிச்சு வைக்கும். ஒட்டகத்தின் திமிலில் வந்து கொழுப்பு சேமிக்கப்படுது. இது ஃபஸ்ட்டு வந்து எது உண்மை எது பொய் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து ஒட்டகத்தோட திமில் முழுவதுமே தண்ணி சேமிக்கப்படுது. ரெண்டாவது கேள்வி வந்து ஒட்டகத்தோட அந்த திமிலில் கொழுப்பு சேமிக்கப்படுது. இது ரெண்டில் எது உண்மை எது பொய் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்களா?
3: ஆ, மகேந்திரன் பெட்டி பெட்டி அறையை நோக்கி உள்ள பேச்சும் குரல் கேட்டது. நீ பெரியன்னு, இவளே பெரிய பூட்டை களவாந்து திருடியே, அது எதுக்குன்னு அப்படியே ஒரு கோணி பையிலே போட்டு கொண்டு.
2: சரி, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம், நான் இயற்கை உழவன் ஆனந்தன், திருப்பத்தூர் மாவட்டம்.
2: நல்லா இருக்கீங்களானா?
4: நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? யார் வந்திருக்க? ஜாபிர் தம்பியா இவரா?
2: நம்ம சாதிக் தம்பினா.
4: வாழ்க்கைக்கு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய கடலோசைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் மலர் வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
2: நன்றினா.
4: சொல்லுமா, என்னம்மா இன்னைக்கு?
2: அதாவது நாங்க ஒரு ரெண்டு கேள்வி கேப்போம்னா அதுல ஒண்ணு உண்மை ஒண்ணு பொய்யா இருக்கும்னா? ஒட்டகத்தோட திமில் முழுவதுமே தண்ணி சேமிக்கப்படுமா? இது ஃபர்ஸ்ட் கேள்வி.
4: சரியானது.
2: இதுங்க, நான் ரெண்டு கேள்வியும் கேட்டுக்கோங்கண்ணா.
4: சரிம்மா.
2: ஒட்டகத்தோட திமில்ல கொழுப்பு சேமிக்கப்படுது, இது ரெண்டுல எது உண்மை எது பொய்னு சொல்லிருங்கண்ணா.
4: கொழுப்பு பொய், தண்ணீர் உண்மை.
2: அப்படியே உல்டாவா சொல்லிட்டீங்கண்ணா?
4: அப்படியா? ஐயோ, உல்டான்ற வார்த்தையே முதல்ல சரியில்லை, தமிழ் வார்த்தை கிடையாது. முதல்ல உல்டான்றதுல கலக்கீரா சொல்லிக்கிட்டீர்கள்.
2: ஓகேண்ணா.
4: உல்டான்றது வந்து உருது வார்த்தை.
2: ஓகேண்ணா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
4: இன்னொரு கேள்வி கேளுமா?
2: இன்னொரு கேள்வி கேட்கவானா? மனிதர்களை போல முதுகெலும்பு இருக்கு, இது ரெண்டாவது கேள்வி.
4: எலும்பு கூடு இல்லை என்பது சரி.
2: ஓகேண்ணா.
4: முதுகெலும்பு நிறைய கை வச்சு.
2: ஆமாண்ணா.
4: ஆமா, அதுக்கு கண்டிப்பா முதுகெலும்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன்.
2: ஆமாண்ணா, கரெக்டா சொல்லிட்டீங்கண்ணா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
4: நல்ல பாட்டம் ஒண்ணு போடணுங்க. இப்போ ரஜினிக்கு ஒரு புது படம் வந்திருக்குல்ல, ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க. புது பாட்டெல்லாம் புரியல, நல்லா இருக்கு அந்த பாட்டு போடுங்க.
2: என்ன படம்னா?
4: ஜெயிலர் 2ல ஒரு படம்.
2: ஓகேண்ணா. நம்ம ஆனந்தன் அண்ணா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் மாற்றி சொன்னாலுமே ரெண்டாவது கேள்விக்கு வந்து கரெக்டான பதில்களை சொல்லிட்டாங்க, ஒரு பாடலுமே கேட்டுட்டாங்க. சரி நன்றினா, அடுத்ததான் வந்துட்டு நான் ஒரு கேம் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். இது வரைக்குமே வந்து ஒரு ஒன்று ரெண்டு கேம்ஸ் கலந்தபடி விளையாட்டுகள் இருக்கிறது கேள்விப்பட்டிருப்போம். அதிகபட்சமாக 5 கேம்ஸ் இருக்கிறத கூட வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக 7 விளையாட்டுகள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கேம் பற்றி தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட பேர் வந்து ஹெபல் தலான். இந்த விளையாட்டில் வந்து பெரும்பாலும் பெண்களுக்கான அந்த தடகள போட்டிகளில் பிரபலமானதுன்னே சொல்லலாம். ஒட்டு மொத்தமாக வந்து திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு போட்டியாகவும் இருக்குது. ஹெப்டாக்கு வந்து கூட 7 அப்படிங்கிறது தான் அர்த்தம். கிட்டத்தட்ட வந்து 2 நாட்கள்லேயே 7 என்னென்ன 7 வித்தியாசமான தடகள நிகழ்வுகள் நடக்கும். அந்த 7 போட்டிகள் என்னென்னா 100 மீட்டர் தடை ஓட்டம், உயரம் தாண்டது, குண்டு எறிகிறது, 200 மீட்டர் ரன்னிங், லாங் ஜம்ப், நீளம் தாண்டது அதாவது ஈட்டி எறிகிறது, அடுத்ததாக 800 மீட்டருக்கும் திரும்பவும் ரன்னிங் ரேஸ். அந்த 7 போட்டிகளோட முடிவில் அதிக புள்ளிகள் யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் இந்த கேமில் வந்து வின் பண்ணுவாங்க. பெண்களுக்கான அந்த ஹெப்டத்லான் போட்டி வந்து 1984 வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் வந்து ஒலிம்பிக்கில் வந்து அறிமுகமாச்சான். முதல்ல 4 போட்டிகள் முதல் 4 அடுத்த 3 போட்டிகள் 2வது நாளும் நடக்குமா. இந்தியாவில் ஃபஸ்ட்டு நாள் 4 போட்டிகள், அடுத்த நாள் வந்து 3 போட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குமா ஹெப்டத்லான். நீங்கள் வந்து இந்த பெயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: கேள்விப்பட்டதுலக்கா, நீங்கள் சொல்லி தாங்க கேள்விப்படுறேன்.
2: ஆமாம், நானே இப்போ தான் கேள்விப்படுறேன். அதாவது ஹெப்டத்லான் அப்படின்ற அந்த பேரையே இப்படி தான், அதாவது 7 போட்டிகள் தடக்களத்தை வச்சே ஒரு 100 மீட்டர், 200 மீட்டர், 800 மீட்டர் அப்படி சொல்லிட்டு நிறைய, அப்புறம் லாங் ஜம்ப், குண்டு எறிகிறது அப்படின்னு ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு 4 போட்டிகள் ஃபஸ்ட்டு நாளும் மீதி 3 போட்டிகள் அடுத்த நாளும் நடக்குமா தான் இந்த கேம். சரி அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மக்களின் நலம் தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF க்கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
0: PSC Group 4 exam க்கு ட்ரை பண்றீங்களா? அப்ப நீங்க சேர வேண்டிய இடம் Friends Academy Coaching and Tuition Center, அக்டோபர் 2 முதல் பாம்பனில். புதிய உதயம், புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாடவாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். Friends Academy இலவச பயிற்சி வகுப்புகள் September 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ₹2,999 மட்டுமே. TNPSC Group 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. Friends Academy, RF Road, வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி, பின்புறம் பாம்பன். தொடர்புக்கு 8870484-1993.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: போலே.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: நம்பர் அழகேசன், வயசுலாம் 66, சொந்த ஊர் நாசை, அது தூத்துக்குடி பக்கத்து, இங்கே வந்து 40 வருஷம் ஆகும். மாதா கோயிலே பெரிய கோயிலாக இருக்கும். நான் இந்து, நான் இந்த கோயிலுக்கெல்லாம் இடம் கொடுத்தது நாங்கள் தான். பெரிய ஊர். அப்போ வந்து சினிமா தேட்டரில் டிக்கெட்லாம் 23 பைசா. நாங்களாம் படம் பார்க்கும்போது, எங்கள் வயசில் நாங்கள் படம் பார்க்கும்போது 23 பைசா. சின்ன வயசில் நாங்கள் 8வது வரைக்கும் நான் படித்தேன். படிப்பு படிக்க முடிக்காமல் கடை தொழில் இருக்க ஆரம்பிச்சேன். எங்கள் அப்பா காய்கறி கடை, அங்கே உட்காந்துருப்பேன், ஞாபகம் பார்ப்பேன். மெட்ராஸுக்கு கடை வச்சுருக்கேன். அப்புறம் பாம்பேக்கு போயிருக்கேன். பாம்பேலது இந்த நிலக்கல்ல, அங்கே பேர் சிந்தானா, அது பேர், அந்த யாரும் பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட இடம் போயிருக்கேன். அப்படியே பழகிருக்கோம். என் அப்பாலாம் இருந்த பிறகு, எங்கள் அம்மா இருந்த பிறகு, அப்படி முதல்ல வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், அவனை வச்சு அவனை பார்க்கணும்னு வந்தேன். அப்படியே யாரத்தில் அப்படியே இறங்கிச்சேன். இங்கேயும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு ரெண்டு பையன். அப்புறம் அப்படி பழக அப்படி பழகிருக்கோம். இப்போ நான் பெரிய ஏஜென்ட், ராமநாடு ஒழிச்சிருக்கு. இவங்களாம் நமக்கு சேர்க்க போகிற ஆட்கள் தான். 8வது மாதம் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தொடக்கத்தில் வந்து முரல் வந்து தரவு முரல் 18 ரூபா, பூசி முரல் 25 ரூபா. இதுதான் ஆரம்பம். இப்போ அது எங்கேயோ விட்டு. அப்போ வந்து 1 ரூபா, ஒரு கிலோமீட்டருக்கு தான் 1000 ரூபா. மெட்ராஸு, சிந்தாடிப்பேட்டை, கூடுவாஞ்சேரி, பல்லாவளம், கோயம்புத்தூர் வந்து பெரிய மார்க்கெட்டு, கேஎஸ்எம்மு, அது முக்கியமான அளவுக்கு அனுப்புவோம். அந்த நைட்டில் வண்டி கம்மி. ஒய்யர்ஸ்னு இவ்வளவு ஆகிட்ட ஏஜெண்டாக இருந்தேன். அவ்வளோ வண்டி வரும். மொத்தத்தில் 10 வண்டி தான் வரும். மெயின் வண்டி ட்ரெயினில் நாங்கள் வந்து எழுதி கொடுத்து ட்ரெயினை நிப்பாட்டி, அதுக்கு சந்தியான்னு ஒருத்தர் இருக்கார், அவங்க மகிழ்ச்சியெல்லாம் நாங்கள் வந்து ட்ரெயினை பாம்பாளில் நிப்பாட்டி ஏற்றினோம். அதனால பாம்பாளில் புக்கிங் கிடையாது. ஒன்று ராமேஸ்வரம், அது மண்டபம், பாம்பாளில் ஏற்றக்கூடாது. ஆனால் அவன் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணி மறுபடியும் பாம்பாளில் ஏற்றினாங்க. ரயில்வேலையே நாங்கள் வந்து கொடு பிடிச்சி உண்ணாவிரதமாக இருந்தோம். அப்புறம் தான் வண்டி நிப்பாட்டி ஏற்றினாங்க.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
6: சாதி.
5: சரி, இப்போ வந்து நீங்க ஒரு புக்கு வாசிட்டு இருக்கீங்கல்ல,
6: துப்பறியும் சேகரன். இது சிறா நாவல், ஏஎன் சொக்கன் அவங்களாலதான் இயக்கப்பட்டிருக்கு. விட்டதுலேருந்து வாசிக்க வாக்கானா?
5: வாசிங்க.
6: இப்போது அவர்கள் யார் என அவனுக்கு தெரிந்து விட்டது. பணத்தை அவர்கள் ஒளித்து வைத்த இடத்தை பார்த்து வியப்பின் எல்லைக்கு.
5: என்ன சாதிக்குமா, ஒரே சிரிப்பா இருக்கே.
6: கா, என்னைக்குமே நம்ம சோகமா இருந்தா இது பிடிக்காதுலக்கா. நான் கோபம் பட மாட்டேன். எங்க அம்மாட்ட ப்ராமிஸ் பண்ணி வர
5: வச்சிருக்காங்க,
6: அதனாலதான்க்கா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்.
5: சரி, வாசிங்க.
6: எல்லைக்கு போனான் அவள்.
5: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். சரி, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
5: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க? சரி, ஓகே. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னு தெரியுமாண்ணா?
7: சொன்னீங்க.
5: ஓகேண்ணா, நான் வந்து உங்களுக்கான கேள்விகள் கேட்டுறவானா? ரொம்ப ஈஸியாவே கேக்குறேண்ணா. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து, நம்ம தூங்கினோன்னு மூளை முழுவதுமே வந்து ஓய்வெடுக்கும், இது வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி.
7: மூளை வந்து உடம்பு
5: மூளையும் நம்மளோட சேர்ந்து ரெஸ்ட் எடுக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட் வந்து வெங்காயத்தை வெட்டும் போது அதுல வர்ற கண்ணீர் வந்து சில வேதி பொருட்கள் தான் அதுக்கு காரணம். இது வந்து ரெண்டாவது கேள்வி. இதுல எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிடுங்கண்ணா. அது வந்து சில வேதி பொருட்கள் தான் அதுக்கான காரணம். இதான ரெண்டாவது கேள்வி.
7: அதாவது
5: நம்ம தூங்கும் போது நம்மளோட சேர்ந்து நம்ம மூளையும் ரெஸ்ட் எடுக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் கேள்வினா. ரெண்டாவது கேள்வி வந்து வெங்காயம் வெட்டுறோ அப்ப வந்து கண்ணீர் வருதுல, அதுக்கான காரணம் அதுல இருக்கிற அந்த சில வேதி பொருட்கள், அதுதான் ரெண்டாவது கேள்வி. இல்லண்ணா நீங்க மாத்தி சொல்லிட்டீங்கன்னா சரிண்ணா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
7: ஏன் கருப்பா

0: பலருக்கு வந்து அது ஒரு அடையாளத்தை தேடி தந்திருக்குன்னே சொல்லலாம். பல வீடுகளில் வந்து குழந்தைங்களுக்கு தமிழ் வழி கல்வியை விட மற்ற மொழிகளை தான் முதன்மை பாடமாக தேர்ந்தெடுக்க வைக்கிறாங்க. மற்ற மொழிகள் தேர்ந்தெடுத்து படிக்கிறது ஒன்றும் குற்றம் கிடையாது. அதே சமயம் தமிழ் மொழியோட சிறப்புகள் தெரியாமல் இருக்கிறதும் தமிழ் மொழியே தெரியாமல் இருக்கிறதும் தான் தப்பு. அது மட்டும் இல்லாமல் கல்வி பற்றினா அந்த புரிதலை உருவாக்குறதுல இருந்து ஒரு விஷயத்தை சீக்கிரமாக புரிஞ்சுக்கணும்னா கூட தமிழ்மொழி தான் நமக்கு உதவும். சொல்லப்போனால் நம்ம கொடுக்குற அன்பை மற்றவங்க புரிஞ்சுக்கணும்னா கூட தமிழ்மொழி தான் ஹெல்ப் பண்ணும். நம்ம போய் இங்கிலீஷில் ஒருத்தவங்கள்ட்ட எவ்வளோ தான் பேசினாலும் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிலனா அது புரியாது. அதே நம்ம தமிழில் யார்கிட்ட என்ன பேசினாலும் அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அது குழந்தை பிறந்து கொஞ்ச நாட்களில் அம்மானு கூப்பிடக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து கூட ஆரம்பிக்கலாம். தாய்மொழியோட அடிப்படை வலுவாக இருக்கிற பட்சத்தில் மற்ற மொழிகளையும் சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கலாம்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து யாருமே குழந்தைங்களை வந்து தாய்மொழியில் பேசக்கூடாதுன்னு வந்து சொல்லக்கூடாது. எல்லாருக்குமே அவங்கவுங்க மொழி வந்துட்டு அவங்கவுங்களுக்குள்ள உரிய உரிமை தான். சரி, நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா சாதிக்?
1: கேட்கவா,
0: நீங்கள் உங்களை வச்சே கேளுங்க. இப்போ
1: என்ன வச்சாக்கா?
0: நீங்கள் வந்து நீங்கள் படிக்கிற ஸ்டாண்டர்டை மாற்றி சொல்லிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி கேளுங்க, அந்த மாதிரி ஏதாவது கேளுங்க. அவங்க வந்து எது போய் எது உண்மைன்னு கண்டுபிடிப்பாங்க.
1: சரிக்கா, எனக்கு எத்தனை வயசாகுது? எனக்கு 8 வயசா.
0: 8 வயசா? சரி, ரெண்டாவது கேள்வி.
1: எனக்கு பிடிச்ச சாப்பாடு தோசை.
0: பிடிச்ச சாப்பாடு தோசையா? சரி, ஓகே. உங்களுக்கு வந்து 8 வயசாகுதான், பிடிச்ச சாப்பாடு தோசையா? இது ரெண்டில் எது உண்மை எது பொய் அப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சால் 7094 4399 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமேலு
3: அப்புறமா நான் ஜாபீர்.
2: சரி, நாங்கள் வந்து ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோம், அதாவது சாதிக் தம்பிக்கு 8 வயசு, அது வந்து ஃபஸ்ட்டு கேள்வியா. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தோசையா, இதில் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்.
3: எனக்கு தானே சாதிக் தம்பிக்கு 8 தான். உலகத்திலேயே ரொம்ப டெக்னாலஜிஸான நாடு அப்படின்னா அது ஜப்பான் தானே. உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அழகான நாடு அது வந்து நம்மளோட இந்தியா தானே.
2: சரி ஓகே, இதில் எது உண்மை எது போய் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும்னா 7094 4399 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். கேட்டோடனே தெரிஞ்சிருச்சு இதில் எது உண்மை எது போய் அப்படின்னு, இல்லையா ஜாபீர்?
3: அம்மாக்கா ஜஸ்ட் இது பொதறிவு தானே, அதுலேருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: சரி ஓகே,
3: நீலா குட்டியின் சந்தேகம் அப்படின்ற கதையை தான் நம்ம நேற்று வந்து தெரிஞ்சுக்கல, சொல்லியிருந்து போயிருந்தோம், அதை நான் இப்போ சொல்லிடுறேன். நீலா குட்டியின் சந்தேகம். காலையில் நீலா குட்டியை அம்மா எழுப்பினார். நீலா குட்டி, நீலா குட்டி எழுந்துருடா செல்லும் அப்படின்னு சொன்னாங்க. நீலா குட்டி முழித்திருந்தாலும் கண்களை திறக்கவில்லை. அப்படியே கண்களை மூடிக்கொண்டு கலத்தூக்கம் போட்டாள். அதுக்கப்புறமா நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தங்க நினைஞ்சிருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். உலகத்திலேயே ரொம்ப அதிக டெக்னாலஜிஸான உடைய ஒரு நாடு அப்படின்னா அது ஜப்பான் தானா? உலகத்திலேயே ரொம்ப அழகா உள்ள நாடு அப்படின்னா அது நம்ம இந்தியா
4: தானா?
3: உலகத்திலேயே மிக மிக அழகான நாடு
4: இந்தியா இல்லைன்னு நினைக்கிறேன்.
3: சரிதான், சரிதான்க்கா, நீங்க அற்புதமா பதில் சொல்லிக்கீங்க. உலகத்திலேயே ரொம்ப டெக்னாலஜி உடைய நாடு அப்படின்னா அது வந்து நம்மளோட ஜப்பான் தானா? ஓகேவாக்கா? சரிக்கா, ரொம்ப அழகா ஆன்சர் சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்?
4: எனக்கு பிடிச்ச பாடல் வந்து என்ன இருந்தால் படம். பாட்டு வந்து மழை வர போகுதே, புள்ளிகளும் தூங்குதே, நனையாமல்
2: என்னக்கா உங்க ஊர்ல மழை வர போகுதாக்கா?
3: போது போல.
4: ஆமாக்கா, நேற்றெல்லாம் கொஞ்சம் தூரல்,
3: அப்புறமா என்னோட கதையுமே நான் தொடர்ந்துடுறேங்க்கா. அப்புறமா அவங்க அம்மா நீலா குட்டியை இது எழுப்பினோடனே நீலா குட்டி முடித்து இருந்தாலும் கண்களை திறக்கவில்லை. அப்படியே கண்களை மூடி கொண்டு கள்ளத்துக்கும் போட்டார். எப்படி நீலா குட்டி எழுப்ப வேண்டும் என்று அம்மாவுக்கு தெரியும். நீலா குட்டியின் அருகில் வந்து கால் ஆடுது, கை ஆடுது, நீலா குட்டியின் முடி கூட ஆடுது, வாய் ஆடுது, காதும் ஆடுது, நீலா குட்டியின் மூக்கும் ஆடுது.
2: சரி, இதை நம்ம அதுக்கப்புறமா தெரிஞ்சுப்போம், அதாவது அடுத்த பகுதியில். இப்போதைக்கு வந்துட்டு நான் அடுத்த என்னோடய தகவலையுமே சொல்லிடுறேன். குழந்தைங்க முன்னாடிலாம் வந்து பெற்றோர்கள் வந்து சண்டைகளோ வாக்குவாதங்களோ செய்கிறது அவங்களுக்கு வேணால் சாதாரண விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் அது உளவியல் ரீதியாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துமா. பொதுவாக வந்து பெற்றோர்கள் குழந்தைங்க முன்னாடி அன்பை காட்ட அதிகளவு தயக்கப்படுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு சண்டைகள் போட தயக்கப்படுறவங்களானும் கேட்டால் கிடையாது. தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுறதா இருக்கட்டும், அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சில குடும்பங்களில் நடக்க தான் செய்யுது. அப்படி செய்கிறது குழந்தைங்களோட மனசில் பாதுகாப்பு உணர்வுகளை குறைக்குமா. எங்கள் அம்மா அப்பா வந்து பிடிஞ்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அதிகமாக சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயத்திலேயே இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க சின்னதாக கத்தி பேசினாலே பதட்டப்பட வாய்ப்பு இருக்குது. சில சமயம் சண்டைகள் நடக்கும் போது வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே வந்து மனப்பதட்டம் அப்படின்றது இருக்கதான் செய்யும். அதனால் குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறத வந்து பெற்றோர்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா குழந்தைங்க வந்து அவங்களோட அந்த மனப்பக்குவத்துலேருந்து பார்க்கும்போது அது தவறு தான். அவங்க முன்னாடி அவங்களுக்கு நம்ம சின்ன சண்டை போட்டாலுமே அவங்களுக்கு அது வந்து பெருசாக தான் தெரியும். அதனால் குழந்தைங்க முன்னாடி அந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். குழந்தைங்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்ததாக வசந்தி அக்கா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: ஜாபீர்.
2: சரி, அடுத்ததா நீங்க ஒரு புக் வாசிச்சிட்டு இருக்கீங்கல்ல?
3: ஆமாக்கா, வாசிச்சுறேங்க. காலாடுது கையாடுது அப்படின்னு சொன்ன நீலாக்குட்டிக்கு சொல்ல சொல்ல நீலாக்குட்டிக்கு வந்து சிரிப்பு அடக்க முடியாது. கெக்க கெக்கன்னு சிரித்து கொண்டே படுக்கையிலிருந்து துள்ளி குவித்து எழுந்து விடுவார். எழுந்தது அவள் பல் துளக்க போனாள். அவருடைய வீட்டின் பின்புறம் இரண்டு தென்னை மரங்கள் இருந்தன. அதன் கிளைகள் எல்லாம் சேர்ந்து கீழே நிழல் தந்தன. நிலா அதற்கு கீழே நின்று தான் பால் பல் துளக்குவாள். திடீரென ஒரு சத்தம் கா கா என்று கேட்டது. நீலாக்குட்டி நிமிர்ந்து பார்த்தாள். யாரையும் பார்க்க முடியவில்லை. மறுபடியும் கா என்ற சத்தம் கேட்டது. ஆனால் யார் என்று தெரியவில்லை. யாரோ தென்னை மரத்தில் உச்சியில் ஒளிந்திருக்கிறார்கள். யார் ஒளிஞ்சிருப்பா என்று வாயில் நுரையுடன் யோசித்தாள் நீலா. யாழ் அங்கே இருக்கா என்று கேட்டாள். வாயில் நுரை இருக்கிறதே. ஒரு நிமிடம் அமைதி, பிறகு மெல்ல மறுபடியும் திடீரென அந்த சத்தம் கேட்டது. நீலாக்குட்டி இப்போது பார்த்து விட்டாள். இப்போது ஒளிந்திருந்தது யார் அவளுக்கு தெரிந்துவிட்டது. உங்களுக்கு தெரிந்திருக்கும் இல்லையா, அது ஒரு காகம். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா இப்போ அதே சொல்லிடுறேங்கா. நீலாக்குட்டி வாயிலிருந்து எச்சில கீழே துப்பினாள். பிறகு காகத்தை பார்த்து கேட்டால், நீ இங்கே என்ன பண்ற அப்படின்னு. நீலாக்குட்டி எழுந்து விட்டாளான்னு பார்க்க வந்தேன். நான் சமத்து உன்ன மாதிரி சோம்பேறி கிடையாது அப்படின்னு சிரிச்சுதான் அந்த காக்கா. அப்புறமா நீலாக்குட்டியின் சிரித்து கொண்டார். அவளுக்கும் தெரியும், காலையில் 4 மணிக்கே காகம் எழுந்து எல்லாரையும் எழுப்பிவிடும். நீலாக்குட்டி வாயை கொப்பளித்து முகம் கழுவினாள். காகம் அவள் செய்வதையே பார்த்து கொண்டிருந்தாள். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நாளைக்கான பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.
2: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம்ல, அதனால இன்னைக்கான வானிலை தகவலையும் தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு காற்றோட வேகம் 26 கிலோமீட்டர்ல இருந்து 45 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலேருந்து வீசும். இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை. இது மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: ஜாபீர்
4: மாமா சாதை
3: இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை 90.4.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 26 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைகளின் சில சலசலப்பில் அழியாத காவியம், புயலடித்த போதிலும் தளராத ஓவியம், விண்ணோடு கடல் தொடும் அற்புத எல்லை. தனுஷ்குடி போவோருக்கு அழகு மிக்க ஊரில்லை. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் பூசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் இனிதா. எதை பத்தி பேச போறேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா மக்களே, 1964 December 22 அன்னைக்கு ஏற்பட்ட இந்த புயல்ல தனுஷ்கோடி நகரம் வந்து அழிஞ்சிருச்சு. ரயில் நிலையம், மருத்துவமனை, தேவாலயம், கட்டிடங்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல மூழ்கிருச்சு. தனுஷ்கோடி போகும்போது எல்லா இடத்துலயும் அழிஞ்ச விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே போவோம். அந்த கட்டடங்களை பார்க்கும்போது நிறைய இடிஞ்ச கட்டடங்களும் அங்க இருக்கும், நம்ம அதை பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு கட்டடத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த பகுதியில பேச போறோம். இந்த கட்டடம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி ரோட்டுக்கு தெற்கு பக்கமா தொடக்கத்துல நிறைய கட்டடங்கள், அதுவும் பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வித்தியாசமான ஒரு கூம்பு வடிவத்துல ஒரு கட்டடம் இருக்கு. எல்லாரும் பார்த்திருப்போம் நினைக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த கட்டடத்தை எனக்காவது போனீங்கன்னா பாத்துட்டு வாங்க. 1964 புயலுக்கு முன்னாடி நம்ம தனுஷ்குடியில இருந்து தலைமன்னார் பகுதிக்கு கப்பல் போக்குவரத்து அதிகமா இருந்துச்சு. அந்த போக்குவரத்துல ஸ்ரீலங்கால இருந்து சில புத்த பூக்கள் வந்து அங்க இருந்து வந்திருக்காங்க. அந்த புத்தர்கள் வரும்போது அவங்களுடைய பொருட்களை வைக்கிறதுக்காக ஒரு கட்டிடம் கட்டி இருக்காங்க. அந்த கட்டிடம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கட்டிடங்கள் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா கூம்பு வடிவத்துல அழகா பாக்குறதுக்கு குட்டியா இருக்கும். இதுலதான் பொருட்கள் வச்சு எடுத்துட்டு போவாங்களாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா போட் மெயில் வந்து அப்ப நம்ம ராமேஸ்வரத்துல இருந்துச்சு. இந்த போட் மெயில தான் நிறைய சரக்குகள் எல்லாமே வந்து தீவை தாண்டி வேற ஊர்களுக்கு போகும். இந்த மாதிரி தீவை தாண்டி வேற ஊர்களுக்கு போறதுக்காண்டி இந்த புத்தர்கள் வந்து தன்னுடைய பொருட்களை வைக்கிறதுக்கான இடமாவும் இந்த கட்டிடங்கள் கட்டினாங்க அப்படின்னு அந்த பகுதியில சார்ந்த மீனவர்கள் சொல்றாங்க. இதுக்கு ஆனா தெளிவான பதிவுகள் இல்ல. அங்க இருக்கிற முன்னோர்கள் வந்து நிறைய பேர் இந்த கட்டடத்தை பத்தின தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததான் நல்ல பாடல்களுமே வருது. தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பொன்தாய். துணிச்சாரிலேருந்து தன்மையில் தான் இருக்கேன். கூட கூட மக்கள் வருவாங்க, உங்களோட கூட மக்கள் போவாங்க. ரெண்டாயிரம் தெரு மக்கள் தான் நம்மளுக்கு. மாணவர்கள் இல்லை, தாய் தகப்பன் இல்லை, மாமியார் மாமனார் இல்லை. நாங்கள் நான் ஏற்கனவே எங்கள் அம்மாவோட எங்கள் நான் வாலிய பிள்ளையிலே எங்கள் அம்மாவுக்கு பக்கம் வந்துட்டு நான் என் தங்கச்சி அங்கே லைட் ஹவுஸ் பெரியநாய் மகள் இருக்கா, அது பக்கத்தில் ஒரு சுவாமி வீட்டு தான், அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம். கடைசி வீடு அப்பவுமே நான் என் தங்கச்சி எங்கள் அம்மா மூணு பேர் இருந்தோம். நாங்கள் கர்மத்துருக்கறவங்க மதுரையிலேருந்து வந்தோம். அவங்க இங்கே கடலுக்கு போயிருந்தாங்க, கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். ஊர் கடலுக்கு எங்கள் சொந்தக்காரர்கள் தான் முடிச்சு வச்சாங்க. கடல் தொழில் நல்லா பார்ப்பாங்க. எட்டு டைவர்னு சொன்னால் இவங்க தான் அந்த காலத்தில். அவங்க இல்லைன்னா அவங்க கடலுக்கு போகலைன்னா லாஞ்சி கடலுக்கு போகாது. அப்படி உழைப்பாளி வரையிலேயே மடிக்கிட்டு பிஞ்சு வச்சுனாலும் நல்லா கெட்டுவாங்க. கெட்டு தான் கரையை கொண்டு வருவாங்களாம். அவங்க எங்களுக்கிட்ட பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. ஊருக்கு நல்ல இடத்துக்கு போனாலும் உடனே வந்து போயிட்டு வந்துடுவாங்க. முத நாள் மொதல் அவங்க இருந்தாங்க, அது பின்னால் நான் வீட்டுக்கிற போட்டேன். இப்படி இருக்கும் மக்களை காப்பாற்றி கரை எடுத்தாச்சு. என் மயம் பற்றி முடிச்சுட்டு அதோட அவனாக ஏன்றது எனக்கு சொல்லாமல் எங்கள் மயம் கடலுக்கு போயிட்டேன். கடற்கரைக்கு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்கு போயிட்டேன். மத்தியானத்துக்கு 2 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு 4-5 கூட்டம் இங்கே படுத்து கிடக்கும். நினச்சா சோறு வாங்குவேன், இல்லைன்னா அவங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நாங்கள் கஞ்சி குடிக்க போகிறோம்னா கஞ்சியை வாங்கி வச்சுட்டு சோத்தை கொடுப்பாளுங்க. உழைச்சி மக்களை காப்பாற்றுங்கிறது தான் எல்லாம் செஞ்சேன். இப்போ இல்லை, இவன் வாங்கியும் அடிக்கிறக்க காசு கேட்டோம்னா அனுப்பிட்டு போவேன். நல்ல வீட்டுக்கு போவேன், அதோடு வந்துடுவேன். யாருக்கையும் எதிர்பார்க்க மாட்டேன். அவர்கிட்ட தான் வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். மக்கள்லாம் சேர்ந்து பேசும்போது சிரிச்சுக்கிட்டு இருப்போம். பேரம்பேத்தியாக வருவாங்க, அவங்களோட பேசுவேன். நான் அங்கே வைப்பாருக்கு போவேன், தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கு வைப்பாரு, அங்கே போவேன். இது சொந்தக்காரர்கள் நிறையா இருக்காங்க, ஆனால் இந்நேரம் வாங்கி சாப்பிடணும் வைக்கணும்னா நினைக்க மாட்டேன். அவர்கிட்ட வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். நம்ம பிள்ளைகள யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. நாங்கள் கொடுத்து தான் அவங்க கரையிருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: பெண்களின் நலம் தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அறிவிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95. TNPSC Group 4 எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்ப நீங்க சேர வேண்டிய இடம் Friends Academy Coaching and Tuition Center, October 2 முதல் பாம்பனில். புதிய உதயம் புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாட வாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். Friends Academy இலவச பயிற்சி வகுப்புகள் September 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ₹2,999 மட்டுமே. TNPSC Group 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. Friends Academy, RF Road, வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870484-1993.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடல்லயே செம கெத்தான ஒருத்தரை பத்தி தான். வேற யாரும் இல்ல, நம்ம கட்டாமி. இங்கிலீஷ்ல இது செல்லமா குவின் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தின தகவல்களை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4, அதுவும் சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பகிர்ந்துக்கிற போறேன் நான் இனிதா. பார்க்க நல்லா வெள்ளி மாதிரி பல பலன்னு பழுவழுப்பா, உடம்பு தட்டையாவும் பக்கவாட்டுல வரிசையாவும் டாட் பச்சை மாதிரி அங்கன கருப்பு புள்ளிகளோட இருக்கும். இது பார்க்க எப்படின்னா டியூனா ஃபிஷ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதாவது சூறை மீன் மாதிரி இருக்கும். ஒரு சில நேரங்களில் சீலா மீன் கூட நினைச்சிருப்போம். இந்த மாதிரி தான் இந்த கட்டா மீன் இருக்கும். ஆனா இதனோட தோள்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொரசொரப்பா இருக்கும். இதோட தோள்கள்ல செதிலே இருக்காது, அது ஒரு விஷயம். அதனால இந்த கட்டா மீன் என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய மீனவர்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா கருவாடு காயப்பட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும், அட சூப்பரா இருக்குங்க கருவாட்டுக்கு கட்டா மீன். அதனால பொதுவா மீனவர்களும் வியாபாரிகளும் கருவாட்டுக்கு தான் இந்த கட்டா மீனை வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கடலோரங்கள்ல இந்த மீனோட ஆதிக்கம் அதிகமாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதோட கேரக்டருக்கு வருவோம். கட்டா மீன் சும்மா அமைதியா சுத்துற ஆள் கிடையாது, செம ஆரோக்கியம் வேட்டைக்காரன். குட்டி மீன்கள்ல அதுவும் இறாலு நண்டு இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணில் பட்ட உடனே டபக்குன்னு படிச்சு டபக்குன்னு வாய்க்கில போட்டு சாப்பிடுறோம். விஷயத்துக்கு வருவோமா, மீன் பிரியர்களுக்கு கட்டா மீன் வந்து ஒரு மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து முள்ளு ரொம்ப கம்மியா தான் இருக்கும், சதை வந்து கொஞ்சம் பஞ்சு மாதிரி அள்ளும். இத வறுத்து சாப்பிட்டாலும் சரி, நல்ல காரசாரமா குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி, கருவாடு காய போட்டு கருவாட்டு குழம்போ கருவாடு சம்பளோ வச்சு சாப்பிட்டாலும் சரி, எதுக்குமே அசராத ஒரு மீன் அப்படின்னா இந்த கட்டா மீனை தான் சொல்லலாம். அட எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிகமா இருக்குது, இருதயத்துக்கு ரொம்ப நல்லதா அந்த மீன். ஜிம்முக்கு போறவங்க இருக்காங்கல்ல, அது எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஆப்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பா இந்த கருவாடு போட்டு சாப்பிட்டா அட அப்படி இருக்கும். இதெல்லாம் கேட்டுக்கிட்ட உடனே நாக்குல எச்சி ஊறுதா, இன்னைக்கே மார்க்கெட் பக்கம் போய் ஒரு கிலோ கட்டா மீனை வாங்கி வறுத்தோ குழம்பு வச்சோ இல்ல கருவாடு போட்டோ சாப்பிடுங்க, ஒரு புடி புடிச்சிருவோம். சரியா மக்களே, அருமையான பாடல்களுமே உங்களுக்காக தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா?

0: விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான். ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள்.
5: போன சமுத்திரம் பழகு பகுதியில இந்த ராய் பண்ணை எப்படி எல்லாம் வந்து லாபம் ஈட்டுறது அப்படின்றத பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அத பத்தின தொடர்ச்சியா இப்பயும் நாம இந்த ராய் வளர்ப்புல பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை பார்க்கலாமா? கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட இந்த பகுதியில பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. ரால் பண்ணையில லாபத்தை அள்ளணும்னா எந்த வழிகளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத எந்த ஒரு அறுவடையுமே பண்ணல. ரால் பண்ணை பத்த புதுசா நம்ம உருவாக்க போறோம். தொட்டிலாம் நல்லா பூசி நீட்டா இருக்கு, தண்ணி பிடிக்கிறதுக்கு ஏதுவா எல்லா இடங்களும் பக்காவா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது குளத்துக்கு அடியில இருக்கிற அந்த கழிவுகளை சுரண்டி எடுத்துட்டு நிலத்தை நல்லா காய விடணும். அதுக்கப்புறம் அந்த சுண்ணாம்பு போட்டு கிருமி நாசினி தெளிக்கணும். நம்ம வச்சிருக்கிற அந்த குளம் ரெடி ஆகாம அவசரப்பட்டு வந்து தண்ணியை ஊத்தக்கூடாது, கடல் தண்ணியோ உப்பு தண்ணியோ. அப்படியே அந்த குளத்துல ஊற்றக்கூடாது. குறிப்பாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அதுவும் அதுக்கு 3 நாளைக்கு பின்னாடி தான் குஞ்சுகளை விட்டு தண்ணியை ரெடி பண்ணணும். நோய் தாக்காம லேப்ல டெஸ்ட் பண்ணி தரமான வெனாமி, அதாவது பார்த்தீங்கன்னா ரால் வகைகளில் ஒன்று, இந்த வெனாமி குஞ்சுகளை தான் வந்து வாங்கணும். விலை கம்மியாக கிடைக்குதே அப்படின்னு கண்ட இடத்துல வந்து வாங்கணும் அப்படின்னா அது வந்து மொத்தமாக வேஸ்ட் ஆயிரும். தீவனம் போடும்போது குளத்தில் செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ரால்கள் ஒரு தீவனத்தை முழுசாக சாப்பிடுதா இல்லை மிச்சம் வைக்கிதான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த உணவையே கூட்டவோ குறைக்கவோ செய்யணும். அதிக தீவனம் போட்டோம்னா தண்ணி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் தண்ணியோட அந்த pH உப்புத்தன்மை ஆக்சிஜனோட அளவை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரால்கள் மேலே மிதக்குதா சாப்பாடு எடுக்காம இருக்குதான்னு டெய்லி கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு மக்களே, நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில தொடர்ந்துமே பேசலாம். இப்படி கவனிச்சாதான் ரால் பண்ணையில நல்ல லாபம் ஈட்ட முடியும். ஏனோ தானோன்னு இருந்தோம் அப்படின்னா நஷ்டத்துல போயிரும். இவ்வளவு விஷயங்களையும் இந்த ரால் பண்ணையில நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்டலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஆழ்கடல்ல பிரமிக்க ஊற்ற ஒரு உயிரினங்கள்ல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கூம்பு நத், அதாவது கோன் ஸ்னெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நத்தை வந்து ரொம்ப ஸ்பெஷலான நத்தை. அந்த நத்தைய பத்தின சில தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இந்த கூம்பு நத்தை மெதுவா நகரக்கூடியது அப்படின்றதுனால வேகமா நீந்தும் மீன்களை பிடிக்க ஒரு தனித்துவமான வேட்டை நுட்பத்தை பயன்படுத்துது. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? இது கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தாக்கி தோட்டா இது மாதிரி கூர்ம கலவைகள் இருக்குது. இந்த விஷம் வந்து பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலத்திற்கு உள்ள தாக்கி தசைகள் இயக்கத்தை முடக்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. சில பெரிய வகை கூம்பு நத்தைகள் வந்து அதோட விஷம் வந்து மனிதர்களை கூட கொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப வீரியமானதுன்னு சொல்றாங்க. இதோட ஆபத்தான அந்த விஷத்தன்மைய வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் உலகம் ஒரு மருந்தா மாற்றி இருக்கு. கூம்பு நத்தையோட நச்சுல இருக்கிற அந்த வேதிப்பொருட்களை பயன்படுத்தி பல மடங்கு சக்தி வாய்ந்த பக்க விளைவுகள் இல்லாத வலி நிவாரண மருந்துகள் தயாரிக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நாள்பட்ட கடுமையான வலியில அவதிப்படுறவங்க நோயாளிகளுக்கு வந்து இந்த மருந்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. கடற்கரைகள்ல இதே மாதிரி ஓடோட பிரமிடு மாதிரி கூம்பு கோலங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அது பக்கத்துல யாரும் போயிடாதீங்க, இது அழகா இருக்குதுன்னு பல கடல் ஆய்வாளர்கள் இத வெறுங்கையில தொட்டிருக்காங்க, ஆபத்திலையும் மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்த கூம்பு வடிவ நத்தைய யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாவே இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 26 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாரதிராஜன். ஊர் வந்து சின்னப்பாளம். வயசு என்ன 56 வயசு இருக்கும். இது வந்து முன்ன நான் ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்ன அது வந்து அந்த புள்ள பேர் வந்து முத்துமாரி சொல்ற புள்ள. அந்த புள்ளைக்கு வச்சு உங்களுக்கு தைரியம் தானே அன்னைக்கு போயிட்டு வா அப்படின்ட்டு இந்த போயிட்டு வரேன்டே மீன் பிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி போனேன். போய் அதாவது வலை இழக்குன்னா ரெண்டை மூணாவது எடுக்கிட்டேன். மூணாவது எடுத்து அரிசி மணிக்கு அங்கிட்டு மூணாவது விட அங்கே கொண்டு வலை வச்சுட்டு இழக்குன்னா கண்ணுக்கு தெரியாமல் பொறுத்து வத்தேன். கண்ணுக்கு தெரியாமல் போனது ஒரு ஆள் வலையை முடுக்குன்னா ரெண்டு மூணு டன்னு சூட மீன் பட்டு போச்சு. ஐயா நீ வாட்டுக்கு வலை வச்சா கரைக்கல வலைக்கு எட்டு மணி தண்ணிக்கெல்லாம் வைப்பேன் வலை வச்சா அந்த நீ வாட்டுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாமல் போயிடுறேன். ஆமாம் அதான் அங்கே வந்து அரிசி மணிக்கு தான் அந்த ரெண்டாவது மூணாவது கிட்ட அவ்வளவு இது ஒன்று வந்து கண்ணாப்பட்ட வத்தை அதாவது பாய் அடிச்சது அங்கேருந்து ஒடியாந்து இருக்கேன். பாய் கிழிஞ்சு போச்சு. பாய் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கட்டி கட்டி வச்சு மறுபடி வந்தேன். வந்துட்டு இருந்தா எங்கள் அண்ணன் மறுபடி இவன் இங்கே சின்னப்பாளையம் இருக்கான் நாகத்தூர்னு சொல்கிற போய் அவன் தங்கச்சி தான் என்கிட்ட சொன்னது. அப்படி நான் எனக்கு வந்து அதாவது பாய் அடிச்சு ஒடியாந்து இருக்கும் போது எங்கள் அம்மா அம்மாலாம் வந்து கடற்கரை வழியாக எனக்கு உருண்டுக்கிட்டு வருது அழுது காணமே என் மயனை காணமுன்னு சொல்லி என் சின்ன அம்மையும் எங்கள் அண்ணன்லாம் நாகத்தம்லாம் வந்து தேடி வராங்க. தேடி அங்கேருந்து வர தேடி இப்போ டன்னு கணக்குலாம் கிடையாது, மடங்கு கணக்கு தான். அப்போ தரவே தாழ்ந்து வாங்கி காய போடுவாங்க, அது ரெண்டு மூணு மடங்கு இருக்கும்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக சமுத்திரம் பழக அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4. மீனவ சமூகத்துல இருந்து வந்த யூபிஎஸ்சி எழுதி ஐஏஎஸ் அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு கனவு கண்டுட்டு இருப்போம் இல்லையா, அப்போ நமக்கான செமையான மாசான ஒரு நியூஸ் தான் இது. என்ன அப்படின்றத பத்தி நம்ம கேட்கலாம். அதுவும் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட இந்த விஷயத்த பத்தி பேச போறது நான் இனிதா. நம்ம அரசாங்கத்தோட மீனவ சமூகத்தை சேர்ந்த பட்டதாரி இளைஞர்களுக்காக ஒரு இந்திய குடிமையியல் சேவை தேர்வுகள் பயிற்சி திட்டத்தை நடத்திட்டு வர்றாங்க. யாருக்காவது தெரியுமா? அட எனக்குமே இப்பதான் புதுசாவே தெரியுது. சரி இந்த திட்டத்துல என்னெல்லாம் விஷயம் இருக்குதுன்னு கேப்போமா வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 ரூபாய் கூட கட்டணம் கிடையாது, முழுக்க முழுக்க ஃப்ரீ. சென்னை அண்ணா மேலாண்மை கல்வி நிறுவனத்துல வச்சுதான் இந்த சிறப்பு வழிகாட்டுதல் பயிற்சி தர்றாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், 1 வருஷத்துக்கு 1 பேஜ் தான் நடக்கும். அதுவும் 1 பேஜுக்கு 20 பேர் தான் செலக்ட் பண்ணி சீட் லிமிட்டட் தர்றாங்க. போட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதுவரைக்கும் 40 மாணவர்கள் இந்த திட்டம் மூலமா பயன்பெற்று பயிற்சி எடுத்திருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். பயிற்சி காலம் மொத்தமா 6 மாசம் நடக்கும். இந்த 6 மாசத்துல நம்மளோட தேர்வை எப்படி எழுதுறதுன்னு பக்காவா சொல்லி தர்றாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2 வழி இருக்குது, அதை சொல்றேன். GDRFisheries2@gmail.com அப்படின்ற ஒரு இணையதளம் இருக்கு. இந்த இணையதளம் இல்லைன்னா tnfisheries@tn.inch.in அப்படின்ற மின்னஞ்சல் மூலமா நம்ம விண்ணப்பிக்கலாம். அதுவுமே விண்ணப்பம் ஃப்ரீ அப்படின்றது சொல்லி இருக்காங்க. குறிப்பா இந்த விண்ணப்பங்கள்லாம் வந்து நம்ம போய் தேடி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்டா இருக்குமா தவறா இருக்குமா அப்படின்னு பயப்படுறவங்க, இல்லைன்னா நம்ம ஊர்கள்ல இருக்கிற இந்த மீன்வள உதவி இயக்குனர் அலுவலகத்துக்கு நேர்ல போயும் விசாரிச்சும் நம்ம திறமைக்கு வறுமை கண்டிப்பா தடையா இருக்க கூடாது. கரெக்டா அக்டோபர் நவம்பர் மாசம் வந்ததும் மிஸ் பண்ணாம இதை அப்ளை பண்ணுங்க, நம்ம கனவை நினைவாக்கி காட்டுங்க. நம்ம ஊர்கள்ல அதுவும் மீனவ கிராமத்துல இருந்து ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் இருந்தா நமக்கு எவ்வளவு ஒரு பெருமை. அந்த பெருமையை பெற இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அடுத்ததான் அருமையான பாடல்களுமே வருது. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95. TNPSC Group 4 எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்போ நீங்க சேர வேண்டிய இடம் Friends Academy Coaching and Tuition Center, October 2 முதல் பாம்பனில். புதிய உதயம், புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாடவாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். Friends Academy இலவச பயிற்சி வகுப்புகள் September 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ₹2,999 மட்டுமே. TNPSC Group 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. Friends Academy, RF Road, வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870484993.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. இன்னைக்கான நெய்தல் கைமணம் பகுதியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. சமுத்திர பழகு நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. நெய்தல் சுவை என்னன்னா ஒரு பாரம்பரியமான உணவு, கருவாடு கத்திரிக்காய் புளிக்கூட்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்றப்பவே வாயெல்லாம் ஊற ஆரம்பிச்சிரு மக்களே. இதுக்கு செய்முறை விளக்கம் பாத்திரலாமா? கத்திரிக்காய நல்ல கத்திரிக்காவா, ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டு அதை பொடுசு பொடுசா நறுக்கி வச்சுக்கலாம். இது கூட இந்த கருவாடு, நெத்திலி, சூட மீன், எதுனாலும் சரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து பொடுசா நறுக்கிக்கலாம். அப்புறம் தக்காளி ஒரு 2 எடுத்து பொடுசா நறுக்கிக்கலாம். பச்சை மிளகாய் தேவையான அளவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லி இல்ல எடுத்துக்கலாம். உப்பு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கருவாட்டுல வந்தீங்கன்னா உப்பு அதிகமாவே இருக்கும். அதுக்கு முன்னாடி நெல்லிக்காய் அளவுல உள்ள புளி சைஸ் என்ன செய்யலாம், தண்ணியில ஊறப்போட்டு வச்சுக்கலாம். இப்ப ஒரு வடை சட்டியில அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் ஊத்தி அதுல கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா பொன்னிறமா வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி இருக்குல்ல, அந்த தக்காளியை அள்ளி போட்டு அதையும் நல்லா கொழைய வேகப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம கத்திரிக்காய் இருக்குல்ல, அதை அள்ளி போட்டு லேசா உப்பு தூவுங்க. ஏன்னா நம்ம கருவாட்டுல அதிகமா உப்பு இருக்கும், அதனால கத்திரிக்காய்க்கு உப்பு சேர்றதுக்கு நம்ம கொஞ்சமா உப்பு போட்டுக்கிட்டா போதும். உப்பு போட்டு நல்லா வேகப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா மிளகாய் பொடி. ஏன்னா என்ன, நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால காரம் அதிகமா இருக்கும். அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா, மிளகாய் பொடி வந்து கம்மியா போட்டுக்கலாம். சரி, எல்லாத்தையும் போட்டு நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் வேக போடுங்க. கருவாடை என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கழுவி அதை நல்லா ஒரு 2 கப்ல வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். அந்த கருவாட்டையும் இது கூட அள்ளி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக போடுங்க. நல்லா அந்த எண்ணெயிலேயே வெந்ததுக்கு அப்புறம் நம்ம புளி ஊற போட்டிருக்கோம் இல்லையா, அந்த புளிய நல்லா கரைச்சு கொஞ்சமா புளிப்புக்கு தக்கன விட்டு நல்லா கொதிக்கவும் நல்லா மணம் வந்துடும். அதுக்கப்புறம் மல்லி இலையை லேசா தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இந்த கருவாடு கத்திரிக்காய் புளி கூட்டு ரெடி மக்களே. இந்த கருவாடு கத்திரிக்காய் புளி கூட்ட நம்ம சுடுசோறு இல்லைன்னா கஞ்சி, அந்த ரசம், சாம்பாரு இதுகள்லாம் வைப்போம் இல்லையா, இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த கருவாடு கத்திரிக்காய் புளி கூட்டு இருந்துச்சுன்னா சோறு தொண்டைக்குள்ள போறதே தெரியாது, அவ்வளவு டேஸ்டா இருக்கும் மக்களே. நம்ம மீனவர்களுடைய பாரம்பரிய உணவு கருவாடு கத்திரிக்காய் புளி கூட்டு, இதை வச்சு சாப்பிட்டுருக்காங்க அந்த காலத்துல. நம்மளும் இப்ப உள்ள குழந்தைங்களுக்கு ஒரே ஜங்க் ஃபுட்ஸா வாங்கி வாங்கி கொடுக்கறோம். இந்த மாதிரியான பாரம்பரிய உணவுகளை கொஞ்சம் லேசா அதுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டுக்கு, இல்ல இந்த காலத்துல இந்த மாதிரிலாம் உணவுகள் செஞ்சாங்க அப்படின்றத ஒரு பாரம்பரிய ஒரு உணவாவது ஒரு நாளைக்காவது நம்ம அந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் மச்சான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன்.
1: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
0: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
1: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
0: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
1: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறதை விட்டுப்பட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
0: சரியா தான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
1: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வர்றேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. மறுசுழற்சியால காலநிலை மாற்றத்துக்கு கிடைக்கிற நன்மைகள், அதாவது பசுமையில வாய்வுகள் கம்மி. புதிய பொருட்களை மறுசுழற்சி செஞ்சு புதிய பொருட்களாக மாற்றும் போது ரொம்ப குறைந்த அளவுல மின்சாரமும் எரிபொருளும் தேவைப்படுது. இதனால வளிமண்டலத்துல கார்பன் வெளியீடு பெருமளவுல குறையுது. அதை பத்தின தகவல்களை நம்ம தொடர்ந்துமே தெரிஞ்சுக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திர பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. புதிய பொருட்களை தயாரிக்கிறத விட பழைய பொருட்களை மறுசுழற்சி செஞ்சு புதிய பொருளா மாத்தும் போது ரொம்ப குறைஞ்ச எரிபொருள் தேவைப்படுது. இதனால வளிமண்டலத்துல கார்பன் வெளியீடு பெருமளவு குறையுது. பழைய அலுமினியம் இருக்குல்ல, அந்த அலுமினியத்தை மறுசுழற்சி செய்வது, அப்புறம் தாது பொருட்கள்ல இருந்து புதிய அலுமினியத்தை உருவாக்குறது, அதை விட வந்து பாத்தீங்கன்னா 95% ஆற்றலை சேமிக்குதான். காகிதங்களை மறுசுழற்சி செய்யறதுனால மரங்கள் வெட்டப்படுறது தடுக்கப்படுது. மரங்கள் கார்பன் டை ஆக்சைடு உரியறதுக்கு உதவுது. குறிப்பா ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா இந்த புதிய பொருட்களை உற்பத்தி செய்யறதால ஏற்படுற பக்க விளைவுகள் ரொம்ப கம்மி. துல்லியமான முறையில கழிவுகளை பிரிச்சு மறுசுழற்சிக்கு அனுப்புவதும், மறுசுழற்சி ஆலைகள்ல சின்ன ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துறதும் காலநிலை மாற்றத்துக்கு எதிரான திறந்த தீர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நல்ல பாடல்களுமே வருது. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குமே நம்ம வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1964 தனுஷ்கோடி புயலோட வரலாற்றை சொல்ற பழமையான கட்டிடத்துல இருந்து கடல்ல வாழ்ற எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல புத்த பூக்குகள் வந்து தங்களுடைய பொருள்களை பாதுகாப்பா வைக்கிறதுக்காண்டி கட்டினதாக கூறப்படுற இந்த கட்டிடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வமா இல்லைனாலும் அந்த பகுதியில மக்கள் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சுவாரஸ்யமாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரால் பண்ணைகளை எப்படி முறையா பராமரிக்கணும், அதுல என்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி கடல்ல வாழ்ற ஆபத்தான உயிரினமான கூம்பநத்தை, அதாவது இந்த கோன் ஸ்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நத்தைகளை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீனவ சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா IAS IPS படிக்கிற போட்டித் தேர்வுகளுக்கான வாய்ப்புகளையும் விண்ணப்பங்களையும் நம்ம நடைமுறைகள்ல எப்படி முன்னுரிமை படுத்தணும் அதற்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம நெய்தல் கைமணம் பகுதியில நம்ம பாரம்பரிய உணவான கருவாட்டு கத்திரிக்காய் புளிக்கூட்டு எப்படி தயாரிக்கிறது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா நம்ம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய காலநிலை மாற்றம், வளிமண்டலத்துல அதிகரிக்கிற இந்த கார்பன் வெளியீடு, மறுசுழற்சி செய்யக்கூடிய இந்த பொருட்கள் மூலமா காலநிலை மாற்றத்தை மாற்றுறதுக்கு எப்படி எல்லாம் உதவுது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்படி வரலாறு, கடல் மீனவரோட வாழ்க்கை, பாரம்பரிய உணவு, கல்வி வாய்ப்பு, சுற்றுச்சூழல் அப்படின்னு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அழகான பயணம் தான் இந்த சமுத்திரம் பழகு பயணம். அடுத்த சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கடலை புரிஞ்சுப்போம், கடலை பாதுகாப்போம், கடலை காதலிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் இனிதா. அருமையான பாடல்கள் விருது கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 26 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை 90.4.

रंगा

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: 2000 வந்து அந்த சுனாமி வரையில வந்து மாடுமம்பரா இருந்தேன். ஒரு 11 பேர் கடலுக்கு போனோம். கடலுக்கு போவையில் வந்து இங்கேருந்து போயெல்லாம் நார்மலாக இருந்துச்சு. எப்பவும் மாதிரி 6 மணி கடலுக்கு போயிட்டோம். போயிட்டு பாசி எடுத்துகிட்டு 11 மணி இருக்கும். அதே பூமுருச்சான் தீவில் ஆங்கர் வச்சலக்கில் நான் கிடந்துட்டேன். அவங்க நான் தலையில் பாசி தூக்கிட்டு வர முடியாமல் அவங்க இடத்த போயிட்டாங்க. ஆங்கர் வச்சலக்கில் பாசி எடுத்துக்கிட்டு அந்த ஆங்கரில் ஒண்டி பாசியை கட்டுவோம்னு சொல்லிட்டு ஆங்கருக்கு போகிறேன். கடல் அப்படியே காலை முன்னு ஊறிக்கிட்டு இருக்க இடுப்புல அளவில் இருந்த தண்ணி 8வது தண்ணியாக வந்துச்சு. அப்படி 3 போஸ்ட் மரத்துக்கு மேலாப்பில் வந்துருச்சு தண்ணி. எனக்கு நீச்சல் தெரிஞ்சதுனால பெரிய பாறை அந்த பவளப்பாறு அப்படி பிடிச்சு அப்படி கட்டி என்னோட கட்டி பிடிக்கிற அளவில் கட்டி பிடிச்சிட்டு எந்திரிச்சு மூச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூச்சு விட்டுட்டு திருப்பி வேண்டாம் ஓடுவேமேனு சொல்லிட்டு வரையில் நெஞ்சளவில் வந்துருச்சு தண்ணி. அன்றைக்கு உயிர் போயிருக்கும்னு தான் நான் நினச்சேன். என்னுடைய உயிர் கடலுக்குள்ளே போனால் தான் நம்ம சம்பாரிச்சா தான் நம்ம சாப்பிட முடியுன்னு உள்ள ஒரு நிலை, வேறு தொழிலும் தெரியாது. அதனால் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நம்மளோட குடும்ப சூழ்நிலை இருக்குது, நம்ம வயிற்றுக்கு நம்ம பார்க்கணும், எங்களோட அதுக்கு அதை விட வந்து கடலுக்குள்ள நிறைய உயிரினங்கள் விச உயிரினங்கள் இருக்குது. இதையெல்லாம் வந்து அதையெல்லாம் கடந்து தான் தொழில் பண்ணணும். நம்ம கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் தான் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ எங்கள் வீட்டுக்காரரும் 2 பேருமே கடலுக்கு போகிற முடியுங்களே, வீட்டுக்காரவளோ யார் வள்ளத்துலையும் வத்தையிலும் போயிடறா கூட இங்கே பதக்க பதக்கம் தான் இருக்கும். கடலோட சூழ்நிலை அதுதான்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: அன்பான உள்ளங்களே, அலைப்பாயுதை நிகழ்ச்சி கேட்கறதுக்காக இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில அன்பு உள்ளங்கள் கூட கதை சொல்ல வந்தாச்சு சுல்தானா. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு அசோகன் எழுதின மதுவும் மாதுவும். தலையில கட்டோட போதையில தள்ளாடினபடியே விமலாவோட வீட்டுக்காரு ராகவன் அப்படியே நடந்து வந்தாரு. விமலாவை பார்த்த உடனே தள்ளாடி நடந்தபடி, விமலா நல்லா இருக்கியா? ரொம்ப பசிக்குது விமலா, சாப்பாடு போட, டீயும் கூட அப்படின்னு போதையில ஏதேதோ உளர்னாரு. ஏன்னா அன்னைக்கு காலையில தான் அவர் நல்லா சாப்பிட்டுட்டு போனாரு. திரும்பவும் வந்து பசிக்குது சாப்பாடு போடுன்னு கேட்கும்போது தன் வீட்டுக்காரரு நல்லா குடிச்சிருக்காருன்னு விமலா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏங்க, ஏன் இப்படி தினமும் குடிச்சிட்டு வரீங்க? உங்க உடம்ப கெடுத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களை நம்பி நான் இருக்கேன், உங்களோட பொண்ணு இருக்கா, அதெல்லாம் உங்க கண்ணு தெரியலையா? எப்பதான் இந்த குடையை விட போறீங்க அப்படின்னு விமலா என்னதான் உங்க வீட்டுக்காரர்கிட்ட கெஞ்சி கதறி பேசினாலும் அது எதையுமே காதல வாங்கிக்காம வராண்டால போய் அப்படியே குப்புற படுத்த வருதான். ராகவன் கண்ணு கூட திறக்கல. கடவுளே, உனக்கு கண் இல்லையா? ஏன் இந்த மனுஷன் இப்படி குடிச்சிட்டு வர்றாருன்னு எனக்கே தெரியல. எவ்வளவுதான் இவர்கிட்ட நான் கெஞ்சறது, குடிக்காதீங்க, உடம்பு கெட்டு போயிரும் நான் கெஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஆனா ஒரு முறை கூட இவரு காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. எப்பதான் இவர் திருந்த போறாரு? நீ என்ன பண்ணுவ? நான் ஒருத்தி இப்படி கத்துற மாதிரி எத்தனை பொண்ணுங்க வீட்டுல இப்படி கத்திட்டு இருக்காங்களோ யாருக்கு தெரியும்? எல்லாருக்குள்ளயும் மன வேதனையும் புலம்பலும் இருக்கத்தான் செய்யுது. வேதனை எல்லாம் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க யாருக்கிட்ட போய் கொட்டி தீக்க முடியும்? கடவுளான உன்கிட்ட தானே சொல்ல முடியும். குடிகார புருஷனை கொடுத்துட்ட, அந்த மனுஷனை திருத்தி கொடுக்க மாட்டியா அப்படின்னு உன்கிட்ட தானே சொல்ல முடியும். குடிகார புருஷனை கொடுத்துட்ட, அந்த மனுஷனை திருத்தி கொடுக்க மாட்டியா அப்படின்னு சேலையோட முந்தானையால வழிஞ்சு விட்ற தன்னோட கண்ணீரை தொடச்சிட்டு மூக்கையும் அப்படியே சிந்திட்டு விமலா கிச்சனுக்குள்ள போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அவங்களோட அழுகைய கட்டுப்படுத்தவே முடியல. ஆனா மதியானம் சமைச்சாகணுமே, அவங்க பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, அதெல்லாம் யோசிக்கும் போது அவங்க மனசை அழுத்திட்டு இருந்த எல்லா வகையான பிரச்சனைகளும் மாயமா மறைஞ்சு போச்சு. விமலாக்கு ஒரே ஒரு ஆசைதான், தன் வீட்டுக்காரு குடிக்க கூடாது, தன் பொண்ணையும் தன்னையும் நல்லா பாத்துக்கணும், அவ்வளவுதான். ஆனா அத ராகவன் புரிஞ்சுக்கவே இல்லை. போதை தெளிஞ்சு எழுந்ததும் அவங்க மனைவி கிட்ட அவர் என்ன கேட்டாரு தெரியுமா? அதை ஏன் கேக்குறீங்க? குடி குடிய கெடுக்கும்னு சும்மாவ சொன்னாங்க. கதையெல்லாத்துக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: பெண்களின் நலம் தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அறிவிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
0: PSC Group 4 எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்ப நீங்க சேர வேண்டிய இடம் Friends Academy கோச்சிங் அண்ட் டியூஷன் சென்டர். அக்டோபர் 2 முதல் பாம்பனில் புதிய உதயம் புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாடவாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். Friends Academy இலவச பயிற்சி வகுப்புகள் September 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ₹2,999 மட்டுமே. TNPSC Group 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. Friends Academy, RF Road, வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870484 1993.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. ராகவன் கண்ணு முழிச்சப்போ சாயந்தரம் 3:30 இருக்கும். விமலா, விமலா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. விமலா, இங்க இருக்கியா? என்னங்க? ஒன்றும் இல்லை, ரொம்பலாம் இல்லை, 500 ரூபா போதும். இருக்கா? கொடுக்குறியா? எதுக்கு? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு, சிசி என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு இன்னைக்கு காது குத்து, அதுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். அதான் கம்மியாக கிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல? அதான் ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கும் ஏற்கனவே காது குத்திட்டாங்க, நீங்க இன்னும் என் காதை குத்தணும்னு ஆசைப்படாதீங்க. 500 ரூபா உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக இல்ல, குடிக்கிறதுக்காக தானே? அதுக்கு எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு வெளிப்படையா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? அப்படி எல்லாம் இல்ல விமலா, உன்கிட்ட போய் பொய் சொல்லுவேனா? என் நாக்கு கூசாது. ஐயோ, உன்கிட்ட நான் பொய் சொல்லி என்னால நினைச்சு கூட பாக்க முடியல. சச்ச, என் வாயில சுட்டு போட்டாலும் போய் உன்கிட்ட பேச வராதுமா? சத்திய படிக்கு கேக்குறேன், என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு இன்னைக்கு காது குத்து, அந்த ஃபங்க்ஷனுக்கு போறேன். மொய் போடலாமா கிஃப்ட் போடலாமான்னு யோசிச்சேன். மொய் போடுறதை விட கிஃப்ட் போடுறதா இப்ப ஃபேஷன் போலயே, எல்லாரும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் கிஃப்டே கொடுத்துடலான்னு உன்கிட்ட காசு கேக்குறேன். நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நம்பிக்கையே தான் உடைச்சிட்டீங்களே. எவ்வளவு வாட்டி காசு கொடுத்துருப்பேன், இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு எவ்வளவு ரூபாய் எடுத்திருப்பீங்க? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நமக்கு கஷ்டமா இருக்குங்க. குடிக்க மட்டும் உங்களுக்கு காசு எங்க இருந்து கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி என்ன ஏச்சு பேச்சு காசு வாங்கினதெல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் கொடுக்க நான் தயாரா இல்ல. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எங்கேயாச்சும் போய் காசை புரட்டிக்கோங்க. என்னால தர முடியாது, என்ன ஆனாலும் சரி அப்படின்னு விமலா கோபத்தோட சொன்னாங்க. அதுக்கு ராகவன் ஒரு அளப்பற பண்ணாரு பாருங்க. அது கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ரொம்ப பயங்கரமா பண்ணாரு. அவர் என்னதான் அப்படி பண்ணாருன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல தொடர்ந்து என்ன ஜெருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மதுவும் மாதுவும் அப்படின்ற கதைய அலைப்பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. இங்க பாரு விமலா, எனக்கு இப்ப 500 ரூபா வந்தாகணும். நான் தான் உன்கிட்ட இப்ப காசு கேக்குறேன், அதுவும் உண்மைய சொல்லி காசு கேக்குறேன். தர முடியுமா முடியாதா? தர முடியாது. இங்க பாரு, இப்ப நீ குடுக்கல ஊரை கூட்டி உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். படுத்துங்க, நான் இன்னும் அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? என் பொண்ணுக்காக தான் எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்கேன், இதுக்கு மேல நான் அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? உங்களால நான் பட்டதெல்லாம் போதும். கட்டின பாவத்துக்கு இன்னைக்கு எவ்வளவுதான் நான் தாங்குவேன்? ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தணுமா? தாராளமா பண்ணுங்க. எல்லாருக்கும் தெரியும் உங்களோட வண்டவாளம் என்னன்னு. நானே கூப்பிடவா? எல்லார் வீட்டு கதவையும் தட்டி எல்லாரையும் வெளியில கூப்பிடவா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கூட சேர்ந்து உங்களோட மானமும் கப்பலேறும், பரவாயில்லையா? இங்க பாரு, என்கிட்ட வாய்ஸ் அவுடால் விடாத. இப்ப உனக்கு காசு தர முடியுமா முடியாதான்னு அவன்கிட்ட கேட்க வரல. இப்ப நீ 500 ரூபா கொடுக்கலன்னு வை, இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். நீ எங்க போய் தேடினாலும் சரி, யார்கிட்ட போய் சொன்னாலும் சரி, என்ன நீ பார்க்கவே முடியாது. இங்க பாருங்க, குடிச்சு குடிச்சு உங்களோட உடம்ப கெடுத்துக்கிறதுனால நான் உங்களை இனிமே பார்க்க முடியாமத்தான் போகும் போல, அதுவும் நிரந்தரமா. பின்ன தென்னமும் குடிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? கல்லீரல் கெட்டு போய் அழுகி போய் என்னென்னவோ ஆக போது பாருங்க. எவ்வளவு வாட்டிதான் கெஞ்சறது? காலில் விழுந்து பாத்துட்டேன், கையெடுத்து கும்பிட்டு பாத்துட்டேன், காது கேக்குதா என்ன? மனசுலயும் எதையும் ஏத்திக்கிறது இல்ல. என் மேலயும் என் பொண்ணு மேலயும் உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா குடிப்பழக்கத்துக்கிட்ட போயிருப்பீங்களா என்ன? குடிய தொட்டு பாத்திருப்பீங்களா என்ன? மனசாட்சி இல்லாத மிருகமா இருக்கிறதுனால தானே உங்களுக்கு உணர்வே இல்லாம போச்சு. பா சொன்ன என்னன்னு கேப்பீங்க போல. என் பொண்ணும் நானும் இப்போ எல்லாம் இருந்து எதுவும் இல்லாமத்தான் இருந்துட்டு இருக்கோம். எனக்கு புருஷன்ற அடையாளத்திலையும் என் பொண்ணுக்கு அப்பான்ற அடையாளத்திலையும் தான் இப்ப வரைக்கும் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. அந்த அடையாளமும் இனிமே இல்லாம போகும்னா அது கடவுள் விட்ட வழின்னு நான் நினைச்சுக்க வேண்டியதுதான். இதுதான் முதலும் கடைசியும். இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட 1 ரூபாய் வாங்க முடியாது. பெரிய வார்த்தை பேசிட்டேனேன்னு எனக்கே சங்கடமா இருக்கு. வாங்கி கொடுக்குறேன், என்கிட்ட காசு இல்ல. தெரிஞ்ச ஒரு அண்ணா கிட்ட போய் கையேந்தி காசு வாங்கிட்டு அப்புறமா வந்து கொடுக்குறேன், போதுமா? உங்களுக்காக, உங்களுக்காக மட்டும்தான் பண்றேன். அதுவும் நீங்க காது குத்து வீட்டுக்கு போறீங்களா இல்ல குடிக்க போறீங்களான்னு யாருக்கு தெரியும்? வார்த்தைய நம்புறேன், ஆனா நீங்க வார்த்தைக்கு உண்மையா இல்லையே. எல்லாம் என் தலையெழுத்து, போய் தொலைறேன் அப்படின்னு விமலா சொல்லிட்டு கோபத்தோடையும் அழுகையோடையும் வேகமா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வீட்டுக்கு போனாங்க. ஆத்திர அவசரம்னா விமலா அவங்க வீட்டுல போய் தான் பணம் கேட்பாங்க. இப்ப தன்னோட வீட்டுக்காரர்

அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அன்பான உள்ளங்கள் அலைபாயுதை நிகழ்ச்சிய கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து

பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அன்பான உள்ளங்கள் கூட அலை பாயுதே நிகழ்ச்சியில கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. விமலா அந்த அண்ணன் வீட்டு வாசல் கிட்ட போகும்போதே அவர் வீட்டு வாசல் கிட்ட வந்து நின்னுட்டாரு. வாமா விமலா, என்ன தயங்கி தயங்கி வர்றத பார்த்தா? உன் புருஷனுக்கு காசு எதுவும் தேவைப்படுதா? அத கேட்க தான் வந்திருக்கியா? ஆமண்ண, பிரச்சனை பண்றாரு. குடிக்கிறதுக்காக என்னென்னவோ போய் சொல்றாரு. இன்னைக்கும் அப்படித்தான், அவர் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு காது குத்தா அந்த ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி 500 ரூபாய் கேட்டாரு. இல்லன்னு எவ்வளவோ மறுத்து பார்த்துட்டேன், ஆனா அந்த மனுஷன் கேட்கவே இல்லை. சண்டை முத்தி வாய் வார்த்தை பெருசாச்சு. நானும் பெரிய வார்த்தையெல்லாம் விட்டுட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன இங்க யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்டும் எனக்கு பழக்கம் இல்லை. கூட பிறக்காத அண்ணனா இருந்து நீங்க தான் எனக்கு எல்லா உதவியும் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் இந்த முறையும் அந்த 1000 ரூபாய் நான் கண்டிப்பா கொடுத்துட்றேன்ன. இப்ப எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்கறீங்களா? நல்லா இருப்பீங்கண்ண, உங்களுக்கு புண்ணியமா போகுண்ண. விமலா, எதுக்கு இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற? எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? நீ பத்திரமாத்த தங்கம்மா. இப்ப நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லுவேன், அதை மட்டும் நீ செய்யணும். அதுவும் தட்டாம பண்ணணும். என்னென்ன? உன் புருஷன் எங்க கூட்டிட்டு வா, நான் உன்கிட்ட நேர்ல பேசிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் 500 ரூபாய் கொடுக்கறேன். இத போய் உன் வீட்டுக்காரரு கிட்ட சொல்லி அவரை நீ கூட்டிட்டு வா. தன் வீட்டுக்காரரு கிட்ட போய் விமலா அந்த அண்ணன் கூப்பிட்டாருன்ற விஷயத்த சொல்லி அவர் கையோட கூட்டிட்டு போயிட்டாங்க. 500 ரூபாய் கிடைச்சா போதும், அப்புறம் என்ன பிரச்சனை தீந்துச்சு, நிம்மதியா இருக்க வேண்டியதான் அப்படின்னு நினைச்ச ராகவன் அவங்க மனைவியோட அந்த அண்ணன் வீட்டுக்கும் போனாரு. அந்த அண்ணன் என்ன நினைச்சாரோ தெரியல, ஏதோ ஒரு திட்டம் மட்டும் நல்லா தீட்டி வச்சிட்டாரு. அது விமலாக்கும் தெரியாது, ராகவனுக்கும் தெரியாது. அந்த அண்ணனோட வீட்டுக்குள்ள விமலாவும் ராகவனும் போனதும், அம்மாடி ஒரு நிமிஷம் நீ வெளியவே இருமா, தம்பி நீ மட்டும் உள்ள வாப்பா, உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசியே ஆகணும், வா. என்னன்ன சொல்லுங்க? 500 ரூபாய் கேட்டியாமே? ஆமாண்ணே, என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பிறந்த நாள். விமலா காது குத்துனா? ஓ, காது குத்துன்னு சொன்னாலோ, மறந்துட்டேன் பாருங்க. இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு காது குத்துதான், காது குத்துதான். நான் தான் மறந்துட்டேன், அதுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். 500 ரூபாய் கேட்டேன், உங்ககிட்ட வந்து கேட்டா போல. என்கிட்ட தான் நீங்க கொடுப்பேன்னு சொன்னீங்களா? சீக்கிரம் கொடுங்க, நான் போனும்.

0: ஐசிஎஸ்இ குரூப் 4 எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்ப நீங்க சேர வேண்டிய இடம் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி கோச்சிங் அண்ட் டியூஷன் சென்டர். அக்டோபர் 2 முதல் பாம்பனில் புதிய உதயம் புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாடவாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி இலவச பயிற்சி வகுப்புகள் செப்டம்பர் 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ரூபாய் 2,999 மட்டுமே. TNPSC குரூப் 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி, RF ரோட், வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870481993.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. மதுவும் மாதுவும் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். எவ்வளவு நாளைக்கிட்ட அப்படி இருக்க போற? உன் தலையில நீயே மண்ணல்லி கொட்டிக்க போறியா என்ன? உன்னை நம்பி உன் பொண்டாட்டி இருக்கா, உன் புள்ள இருக்கான்னு உனக்கு தெரியல? வாய் கூசாம போய் சொல்ற. என்னன்னு இப்படி கோவப்பட்டு திட்டுறீங்க? இப்படி திட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். திமலா என்கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லல. 500 ரூபாய் கொடுப்பாங்கன்னு மட்டும்தான் சொன்னான். காசு கிடைச்சா குடிச்சுக்கிட்டே நீ இருப்ப, குடும்பத்தை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டேன். அப்படிலாம் இல்ல, அப்படியே பழகிருச்சு, விட முடியல. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? விளையாட்டா அன்னைக்கு குடிச்சேன், நல்லா இருந்துச்சுன்னு திரும்ப திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பழக்கத்தை விடணும்னு நினைச்சா முடியலன்னு சங்கடமா இருக்கு. எனக்கு ரொம்ப நடிக்காத, அசிங்கமா இருக்கு. குடும்ப தலைவனா இருந்து குடும்பத்துக்கு நல்லது கெட்டதை பார்த்து நீ தான் வழி நடத்தணும். ஆனா நீ என்னடானா தலைகீழா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னு வையேன், உன் பொண்டாட்டி புள்ள என்ன பண்ணுவாங்கன்னு என்னைக்காச்சும் நீ யோசிச்சிருக்கியாடா? சேமிப்பு ஏதாச்சும் இருக்கா உன்கிட்ட? சம்பாதிக்கிறதெல்லாம் குடிச்சு குடிச்சு அழிக்கிற. உன் இஷ்டப்படி நீ இரு, நான் உன்னை வேணான்னு சொல்லல. அதுக்காக இவ்வளவு தூரம் வருவியா? எதிர்காலத்தை பத்தி நினைச்சு கூட பாக்க மாட்டியா? அப்புறம் எதுக்கு நீ கல்யாணம் பண்ண? தனியாவே இருந்திருக்கலாமே. நம்பி வர்ற பொண்டாட்டியவும் உன்னை நம்பி இருக்கிற உன்னோட புள்ளையவும் நல்லா பாத்துக்கிறதா குடும்ப தகப்பனா குடும்ப தலைவனா உன்னோட கடமை. ஆனா நீ என்னடானா, ச்சே சங்கடமா இருக்கு. நீ இப்படி பண்ணுவ நான் நினைச்சு கூட பாக்கல. கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைக்காத. விமலாக்கு நான் கூட பிறக்காத அண்ணன் மாதிரி. அவளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது கெட்டதுன்னா கண்டிப்பா நான் வந்து நிப்பேன். ஆனா இப்படி ஊதாரி புருஷனான இருக்கும் போது என்னை என்ன பண்ண சொல்ற? உன்னை எப்படி திருத்துறதுன்னு அவளுக்கே தெரியல. எல்லா கடவுள் விட்ட வழின்னு போறதா, இல்ல நிதர்சனத்தை சொல்லி உன்னை திருத்துறதா? இப்படியே நீ காலம் பூரா இருந்துருவ. இருந்துக்கோ, ஆனா முடியாம போச்சுன்னா உன்னை பாத்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க. உன் நிலைமையே கேவலமா போயிரும். ஐயோ, அது நினைச்சு பார்க்க முடியல. குடிச்சு குடிச்சு உன் உடம்ப அழிச்சுக்கிட்டேனா உன்னால எந்திரிச்சு ஒரு கிளாஸ் தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாது. அதுக்கு மேல உன் இஷ்டம். இப்பவும் உனக்கு 500 ரூபா வேணும்னா தாராளமா வாங்கிக்கோ. ஆனா நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா நினைச்சு பார்த்தேன்னு பை. அது உன் மனச ஆணியா குத்தும். 500 ரூபா வேணுமா வேணாமா? இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறமும் திரு திருன்னு முழிக்கிற. முழிக்கிறத பார்த்தா காசு வேணும்னு கேக்குற மாதிரி இல்ல இருக்கு. ஆமாண்ணே, காசு வேணும். 500 ரூபா தாங்க, இன்னும் 2 நாள்ல திருப்பி கொடுத்துறேன். திருந்தாத ஜென்மம், உன்னெல்லாம் எங்க போய் சொல்றது? இந்த அப்படி போ அப்படின்னு கோபத்தோட அந்த அண்ணன் காசு கொடுக்கும் போது அதை வாங்கிட்டு வந்த ராகவன் நேரா அவங்க மனைவி கிட்டதான் போனாரு. பொது இடமாச்சே, 4 மனுஷங்க நடந்து போற இடமாச்சேன்னு அவர் யோசிக்கவே இல்லை. பணத்தை தான் மனைவி கிட்ட கொடுத்துட்டு அவங்க கால அப்படியே விழுந்துட்டாரு. அம்மா விமலா, என்ன மன்னிச்சிருமா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அந்த ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணது எம்மாம்பெரிய தப்புன்னு எனக்கே புரிஞ்சு போச்சு. நாளைக்கு நான் போயிட்டேன்னா என் பொண்டாட்டி பிள்ளைய பாத்துக்க யார் இருக்கான்ற கேள்விக்கு இப்ப வரைக்கும் எனக்கு பதிலே இல்லை. உங்களை நட்டாத்துல நிப்பாட்டிட்டு நான் மட்டும் நாசமா போனா அது நல்லாவா இருக்கும்? உங்களை நான் நல்லா பாத்துக்கணும். என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உங்களை வச்சு நான் காப்பாத்தணும். அதுக்கு கூட நான் திராணி இல்லாதவனா சத்தியமா ஆயிரக்கூடாது. என்ன மன்னிச்சிரு, இந்த 500 ரூபாய வாங்கிக்க. இதுக்கப்புறம் தினமும் சம்பாரிச்சு கொண்டு வந்து நான் உன்கிட்டே கொடுக்குறேன். குடிக்கவே மாட்டேன், என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன். இனிமே நான் குடிய தொடவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருமா, எனக்காக நீ எவ்வளவோ பொறுத்துக்கிட்ட. இந்த அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு சுரீர்னு பட்டுச்சு. மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் நேரா அவங்களோட வீட்டுக்கு தான் போனாரு. போனவர் வேலை பாக்குறதுக்கு கிளம்பிட்டாரு. விமலா அந்த அண்ணனை கையெடுத்து கும்பிட்டுட்டு நன்றி உணர்வோடு அங்கிருந்து திரும்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராகவன் குடிக்கிறதே இல்ல, நல்ல மனுஷனா திருந்தி வாழ ஆரம்பிச்சாரு. கெட்ட பழக்கங்கள் அவரை விட்டு தூர போச்சு. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து இணைச்சிருங்க. இது பாம்பன் நீசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 26 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சொல்லிட்டு பறந்து போயிரும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பானு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரம பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 26 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குள்ள. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையர்தான் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 26 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: Dubai City, and one day our songs would make history.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 26 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் எதுக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே. முழுசாக நனைஞ்சாச்சு குளிர் விட்டு போய்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 26 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும், இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் FM 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 26 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி பிடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 26 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 45 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: SAFM 90.4
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: மாப்பிள்ள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சான், இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையா அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வர்றேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.